நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 20ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:49:38 தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரலில் இன்றைய குரல். அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்துவிடும். குரல் எண் 168. அழுக்காறாமை எனும் அதிகாரத்தில் அமைந்த இக்குறலுக்கான விளக்கம்: பொறாமை என்று கூறப்படும் ஒப்பற்ற பாவி ஒருவனுடைய செல்வத்தையும் கெடுத்து தீய வழியில் அவனை செலுத்திவிடும்.
1: ஏய் மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ல கேளுங்க மக்களே.

0: உங்களையும் சுத்த வேணாம், உலகத்தையும் சுத்த வேணாம். உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம்.
2: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
3: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும் பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
4: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
3: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
2: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
3: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
5: தாத்தா
3: சொல்றாங்கன்னு
5: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM ரெயின்போல கெட்ஸ் இட் கோன்னு ஒரு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த நிகழ்ச்சியில நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
3: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சமூகம் ஒன்றா வண்டி FM ரெயின்போக்கு.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
0: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
7: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
7: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
8: சரித்திரம் படைத்த சாதனை பெண்கள்,
0: தொழில் முனைவோர்கள்,
8: நாடக கலைஞர்கள்,
0: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
8: ஹாய் ஸ்நேகிதியே,
0: FM ரெயின்போ புதுவை 102.8
8: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
8: ஹாய் ஸ்நேகிதியே.
9: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
10: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
9: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
10: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
9: என்ன வழி?
10: இத கேளுங்க அண்ணா.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
11: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
12: ஆமா அண்ணா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் படைப்பு, திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், எல் சாகுபடி குறித்து காத்துமுத்து கருத்துமுத்து உரையாடலின் இரண்டாம் பகுதி பங்கேற்போர், காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்த சமூக ஆர்வலர் மருத்துவர் க கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி, நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.

7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே சினு. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ, 11:02 மரடி மேஜிக், 12:02 கேட்கலாம் வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே சட்டம் அறிவோம், கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி ஆனந்தி. பதினைந்திற்கு காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள் உடன் நேர்முகம். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் அஜய் சாண்ட்ரின். 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8 மணி வரை கேட்கலாம் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை நேயர்கள் கேட்கலாம் தேன் சிந்ததே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேயர்கள் கேட்கவிருப்பது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 முதல் 8:15 வரையும், 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை, என் ஜெயகிருஷ்ணன் அவர்கள் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்களின் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியன் மிருதங்கம், சென்னை அஞ்சல்.

12:2 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:2 நேர் நேரம் தலைப்பு மழை நீர் சேகரிப்பு. நெறிப்படுத்துகிறார் மீனாட்சி அவர்கள். 12:00 விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் விழுக்கம் 1008 ஸ்ரீ ஆதிநாதர் ஜினாலயம் சித்திரம் பகுதி 2. எழுத்தாக்கம் எஸ் சுகந்தி அவர்கள். அமைப்பு மற்றும் குரல் வண்ணம் மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 கேட்கலாம் பன்னிசை மாலை. தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சட்டம் அறிவோம். கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை. 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் காயத்ரி கிரீஷ் பாட்டு. 4:00 ஆலய தீபம் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம் எஸ் விஸ்வநாதன். கதை வசனம் இயக்கம் ஸ்ரீதர். 5:00 பொன்மாலை பொழுது கதை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 8:15 வரை திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான செய்திகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருணமான் அவர்களின் உரை. ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃபுரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முக சுந்தரம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி தர்மபுரி சென்னை அஞ்சல்.

இன்றைக்கு பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலி, 10 கிருஷ்ணாரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை, 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 பிற்பகல் 2 3:05 இரவு 9:11 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:10, 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் நேயர்களே. சேவை செய்தி, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் நரசிங்கன்பேட்டை திரௌபதியம்மன் தீவீதி விழாவில் இன்று கீசகன் வதம் கிருஷ்ணன் தூது நடைபெறும்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: காலம் மாறிவிட்டது, ஆனால் இந்த வாசகம் மட்டும் மாறவில்லை. சில பதிற்றாண்டுகளுக்கு முன்பு காலம் கெட்டுப்போச்சு என்றோ அந்த காலமெல்லாம் மலையேறி விட்டது என்றோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். சொற்களில்தான் மாற்றம், பொருளில் மாற்றமில்லை. தம்மை மாற்றிக்கொள்ள முடியாதவர்கள் அல்லது மாற்றிக்கொள்வதற்கு முனையாதவர்கள் எல்லா காலத்திலும் கால மாற்றத்தை கசப்பாகவே கருதி பேசுகின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப தகவமைத்துக் கொள்ளாதவர்கள் பலனில் தள்ளிவிடும் பயனற்ற பொருள் போல் ஆகிவிடுகின்றனர். அதனால் தாமே ஒதுங்கிக் கொள்கின்றனர் அல்லது ஒதுக்கப்பட்டு விடுகின்றனர். செம்மாந்த பழைய வாழ்வு சீரழிந்து விட்டதாய் கவலைப்படு குழியில் விழுந்து நித்தம் நித்தம் மனம் குமைந்து ஒதுங்கி கிடக்கின்றனர். வளரும் நவநவமான புதுமைகளுக்கு ஏற்ப தம்மை புதுக்கிக் கொள்கிறவர்கள் தலைமுறை இடைவெளி ஏற்படாமல் வாழ்க்கை பந்தயத்தில் வரிசை கட்டிச் செல்கின்றனர். மாற்றங்களுக்கு ஏற்ப மாறிக்கொள்ள தூண்டு விசையாக பலரும் நம்மை சுற்றிலும் இருக்கின்றனர். ஆள் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களுடைய ஆற்றல் மாறினாலும் மாறாவிட்டாலும், உங்களிடத்தில் இருக்கின்ற உடைமைகளை மட்டுமாவது நவபாணியில் மாற்றிவிடுங்கள் என்று சுயலாப வாணிக பேச்சுக்களும் நம் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. செய்யறிவு என்னும் செயற்கை நுண்ணறிவு சகல வேலைகளையும் எளிதாக்கி விடுகிறதாம். புதிய துடைப்பம் நன்றாக பெருக்கும் என்பது போல சிறிய எளிய வேலைகளை செய்யறிவு ஓரளவுக்கு திருப்திகரமாக செய்து காட்டி பெயரெடுத்து விட்டது. சிந்தித்து செயல்பட வேண்டியவற்றிலும் மனிதனுக்காக செயற்கை மூளை எத்தனை சிறப்பாக சிந்தித்து செயலாற்றும் என்றுதான் தெரியவில்லை. ஆனால் செயற்கை நுண்ணறிவு கருவியை கொண்டு நம்மை ஏமாற்றும் போக்கு எப்போதோ தொடங்கிவிட்டது. பிரிட்டிஷ் காலத்தில் மும்பை நகரில் நடந்து போவதற்கு கூட உரிமம் பெற வேண்டிய நடைமுறை இருந்தது என்று ஒரு படம் சமூக ஊடகங்களின் வழியே நாடெங்கும் சுற்றி வந்துவிட்டது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை ஒப்பந்த வாசகங்கள் இவைதான் என்று ஒரு போலி படம் சுற்றி வருகிறது. புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் தான் வாங்கவிருந்த தனி விமானத்திற்கான விற்பனை ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் கடைசி நேரத்தில் சிறுவயதில் 10 கிலோமீட்டர் நடந்து பள்ளிக்கு சென்றதை அம்மா நினைவூட்டியதால் விமானம் வாங்கும் திட்டத்தை நிறுத்திவிட்டு அந்த பள்ளிக்கு பேருந்துகளை வாங்கி கொடுத்து இளம்பிள்ளைகள் மகிழ்ச்சியுடன் அவற்றில் பயணித்ததைக் கண்டு மகிழ்ந்ததாக ஒரு காணொளி சுற்றி வந்தது. எல்லாமே செய்யறிவின் உபயம். பொய்யுடை ஒருவன் சொல்வன்மையினால் மெய்போலுமே மெய்போலுமே என்றாற்போல பொய்யர்கள் தம் கற்பனைக்கு எட்டியவாறு நிஜம் போல பலவற்றை உருவாக்கி உழவ விட்டு களிகொள்கிறார்கள். கயவர்களோ ஏமாளி யார் என்று உருமீன் வருமளவும் காத்திருக்கும் கொக்கு போல் காத்திருந்து கவ்விக்கொள்கிறார்கள். ஏமாளியாகிறவர்களிடையே நிரம்பக்கற்றவர், உயர் பதவி வகித்து ஓய்வு பெற்றவர் என்றெல்லாம் பாகுபாடு கிடையாது. தூண்டில் புழுவை விரும்பி வாய் திறந்த மீனின் கதிதான்

0: எல்லோருக்கும். பிரம்மதேவனின் தலையை கொய்த சிவபெருமானின் கையோடு கபாலம் ஒட்டி கொண்டதாக வரும் புராணக் கதை போல எல்லோருடைய கையிலும் இந்த கைவேசி ஒட்டி கொண்டிருக்கிறது. ஒரு வகையில் இதுவும் பிக்ஷாடனின் கரத்து திருவோடு போன்றதுதான். பிறர் முகம் பாராமல் யாசிக்கிறவன் தன் கையில் இருக்கும் பாத்திரத்திலேயே கண் வைத்திருப்பது போல நாமும் அதில் என்ன வந்து விடுகிறது என்பதிலேயே குறியாக இருக்கிறோம். பேருந்தில், தொடரியில் பயணம் செல்வோர் அக்கம் பக்கம் திரும்புவதில்லை. சக மனிதனை கண்டுகொள்ள கைபேசியிலேயே மூழ்கிவிட்டதால் உடைமைகளை திருட்டுக் கொடுத்தவர் உண்டு. சேரிடம் அறிந்து சேர வேண்டியவர் வேறிடத்திற்கு போய் போக்கற்றவர் போல் அலைதலும் நம் பார்வையில் படுவதுண்டு. எல்லாவற்றுக்கும் எல்லை உண்டல்லவா? உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாம் தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா? கற்பவை கற்க என்றார் போல அறிபவை மட்டும் அறிந்தால் போதாதா? கல்வி கரையிலவாதலும் கற்பவர் நாள் சிலவாதலும் கருதித்தான் தண்ணீரில் கலந்த பாலை மட்டும் பிரித்து உண்ணும் அன்னப்பறவை போல கற்றலுக்கான விஷயங்களை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று நம் முன்னோர் மொழிந்தனரே. நம்மை, நம் உறவை, நம் தோழமையை, நம் அறிவை, நம் நடத்தையை, இன்னும் பலவற்றை சீர்குலைத்து நம் வாழ்வை கலைத்து போடும் விஷயத்திலிருந்து எவ்வளவு தூரம் நாம் விலகியிருக்கிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு நன்மை சித்திக்கும். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 6:15:14. ஏரை மனம் கமழமின் இசை கானங்களின் தொகுப்பு இது. தேவி ரகம் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். TL மகாராஜன் குரலில்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி 2 பகுதி பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தர் செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்த முத்து என்ன பண்ணுறாப்புல? ஒத்த பனைமரத்தாண்ட வர சொன்னாப்புல, நம்மளும் வந்தாச்சு. பனைமரத்தில் கட்டி பிடிச்சிட்டு யாரோ நிற்கிறாப்புல, கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. எப்பா கருத்த முத்து, எப்பா என்னப்பா பண்ணுற?
1: வா கருத்த முத்து, வாப்பா வாப்பா.
0: எப்பா என்னப்பா பண்ணிட்டு இருந்த?
1: கருத்த முத்து, இந்த பனைமரத்தை தான் பிடிச்சின்னு ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஓடி ஆடி விளையாண்டு இருப்பா.
0: நினைவுகள்
1: எள்ளு சாகுபடி எப்படி பண்றதுன்னு கேட்டேன். மானாவாரியில என்ன பட்டம், இரவையில என்ன பட்டம், அப்புறம் மண் வகை, நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, விதை நேர்த்தி, இதெல்லாம் சொன்னேன்.
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கப்பா. சரி, அதுக்கு பிறகு நான் கிளம்பும் போது உன்ட்ட என்னன்னு சொன்ன?
1: பயிர் இடைவெளி, விதைக்கு முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், கள நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல், இதெல்லாம் பத்தி சொல்லியிருந்தப்பா.
0: கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கப்பா. இப்ப நான் எதுல இருந்து ஆரம்பிக்க போறேன்னா, இந்த பயிர் இடைவெளிய எள்ளுல எப்படி பராமரிக்கிறது.
1: ஓஹோ.
0: ஏன்னா எள்ளு செடி அப்படி ஒரு பம்பையா கிளம்பும்.
1: ஆமா.
0: அது கிளம்பும் போது சில பேர் என்ன பண்றாங்க, ஒரே நேரா போயிடக்கூடாதுன்னு அந்த நுனிய கிள்ளி விடுவாங்க. அப்ப பக்கத்துல கிளவிடைச்சி அது ஒரு பம்பையா கிளம்பும். நாம 30 சென்டிமீட்டருக்கு 30 சென்டிமீட்டர் இந்த இடைவெளிய நம்ம பராமரிக்கணும். அப்பதான் செடி நல்லா பம்பையா இருக்கும். அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் தேவை. சூரிய வெளிச்சம் நல்லா கிடைச்சாதான் செடி நிறைய காய்ப்பெடுக்கும். சரியா?
1: சரி சரி.
0: இப்ப சின்ன சின்ன செடி எல்லாம் இடுக்குல இடுக்குல வந்து சரியா முளைக்காம வீச்சு வீச்சா இருக்குன்னா அந்த செடியெல்லாம் நம்ம களைச்சு விட்டுணும். நல்லா வாலிபமா நல்லா திடகாத்திரமா இருக்கிற செடியை தான் நம்ம பராமரிக்கணும். இதை முக்கியமா நீ கவனிக்கணும்பா.
1: சரி சரி.
0: இன்னொன்னு என்னன்னா, நேத்திக்கே நீ சொன்ன எள்ளு விதை ரொம்ப சின்னதா இருக்குதுன்னா
1: பொடிசா இருக்கும்.
0: அந்த விதைய வந்து எப்படி நம்ம தெளிக்கிறது அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருந்த. 8 கிலோ மணல் எடுத்துக்கணும்பா.
1: ஓஹோ.
0: இந்த மணலோட அந்த 2 கிலோ விதைகளை சேர்த்து கலந்து அப்புறம் நம்ம கையில இருந்து அப்படியே நம்ம விசிறி விசிறி அடிச்சோம்னு வச்சுங்க, அது ஈஸியா பரவலா சீரா எல்லா இடத்துலயும் போய் விழும்பா.

0: மூணு சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கீழே விதை போயிடக்கூடாது. அந்த அளவுல வந்து நம்ம பராமரிக்கணும்,
1: பரவாயில்ல.
0: கொஞ்சம் மேலாப்புல இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். விதை விதைச்ச பிறகுப்பா, இப்ப நம்ம ஊர் காட்டுலாம் இந்த கருவ செடியெல்லாம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அந்த கிளைய வெட்டி அது மேலாப்புல அந்த மண்ணை அப்படியே சீச்சுக்கிட்டே வந்தோம்னா மேல அப்படியே லைட்டா மூடிடும்பா.
1: ஓ,
0: மூடாக்கு மாதிரி லைட்டா மண்ணை போட்டு லேசா மூடிட்டோம்னா இந்த விதை முளைச்சி வர்றதுக்கு ஈஸியா இருக்கும். இத மனசுல வச்சுக்கணும்.
1: சரி சரி.
0: அப்புறம் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், நீனே கேட்ட.
1: ஆமா,
0: மண் பரிசோதனை நம்ம எப்படி செய்யறோமோ அதை பொறுத்து, அதுல ஒரு அட்டை கொடுக்குறாங்க இல்லையா,
1: ஆமா, மண் வளட்டை,
0: அந்த அட்டைக்கு தகுந்த மாதிரி நாம வந்து உரம் போடணும்.
1: சரி.
0: பொதுவா இரவையில ஒரு ஏக்கருக்கு 14 × 9 × 9 இந்த அளவுல வந்து தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்தை போடணும்.
1: ஓஹோ.
0: கணக்குன்னு பார்த்தோம்னா யூரியா 30 கிலோ, அது தழைச்சத்துக்கு.
1: சரி.
0: அப்புறம் மணிச்சத்துக்கு சூப்பர் பாஸ்பேட் 60 கிலோ. அப்புறம் சாம்பல் சத்துக்கு பொட்டாஷ் 8 கிலோ.
1: சரி.
0: இந்த அளவுல உரம் போடணும்பா. எரவ அப்புறம் மானாவரி இந்த பயிருக்கு தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இத அடிவுரமாகவும் நம்ம போடணும்.
1: ஓஹோ.
0: இது போக ஒரு ஏக்கருக்கு 4 பொட்டலம் அசோஸ் பயிரிலோ, 4 பொட்டலம் பாஸ்போ பாக்டீரியா, இந்த உயிர் உரங்களை 20 கிலோ மணலோட கலந்து அடி உரமா போட்டோம்னா நம்ம தழைச்சத்தை குறைச்சிக்கலாம். அப்புறம் கருத்து முத்து, இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை வந்துச்சுன்னா நமக்கு காய்ப்பு வந்து குறைஞ்சிப்படும். அதனால ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ மாங்கனீஸ் சல்பேட் 20 கிலோ மணலோட கலந்து நம்ம நிலத்துல தூணம்னா இந்த மாங்கனீஸ் பற்றாக்குறை இருக்காதுப்பா.
1: அப்படியா?
0: ஆமா. இது போக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக நுண்ணூட்ட கலவை இருக்குது, அத 5 கிலோ.
1: சரி.
0: நம்ம இந்த செறிவூட்டப்பட்ட தொடு உரமா அதை மாத்தி அப்புறம் போடும் போது நல்ல சத்து கிடைக்குதுப்பா இந்த எள்ளு பயிருக்கு.
1: ஓஹோ. காதமுத்தியா, எள்ளுல சரியா முளைக்காத செடிய அகற்றணும்னு சொன்ன, ஆனா களை செடி வருமா, அத என்ன பண்ணுவா?
0: எள்ளு விதைச்ச 3-ஆம் நாள் மண்ணுல ஈரம் இருக்கும் போது, ஈரம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதுல ஒரு 500 மில்லி அலாக்ளோர் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா, இது ஒரு களைக்கொல்லி, அல்லது 800 மில்லி பெண்டிமெத்தலின், இந்த மாதிரி மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தி ஒரு 200 லிட்டர் தண்ணீர்ல கரைச்சு கை தெளிப்பான் வச்சு அடிக்கணும். அடிச்சோம்னா களையே கிளம்பாதுப்பா, களையை கட்டுப்படுத்திடலாம்.
1: சரி சரி.
0: ஆனா நீ தான் வந்து களைக்கொல்லி ரசாயனம் அது வேண்டாம், நான் இயற்கையா தான் பண்ணுவேன் நினைக்கிறாளாச்சு.
1: ஆமா.
0: அப்ப நீ என்ன செய்யணும், கை களை எடுக்கிறது தான் முக்கியம். 30-35 நாள்ல கை களை எடுத்துரு. அப்புறம் 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை களை கிளம்புற மாதிரி இருந்ததுன்னா உடனே கை களை எடுத்துரு.
1: சரி சரி.
0: அப்ப நீ களையை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: காதமுத்த, அப்புறம் அந்த எள் பயிர்களுக்கெல்லாம் தண்ணீர் பாசனத்தெல்லாம் எப்படி பாது? நெல் பயிர் மாதிரி 4 நாளைக்கு ஒரு தடவை நீர் கட்டணுமா, இல்ல இதுக்கெல்லாம் எப்படி பாது?
0: கருத்தமுத்து, எள்ளு பயிர் அதிக நீர் தேவை கிடையாது. மொத்த நீர் தேவையே வந்து 300 மில்லி தான் ஒரு பயிருக்கு.
1: சரி.
0: அப்ப ஒரு 5-6 முறை மொத்தமா நம்ம தண்ணி பாய்ச்சணும்னா போதும்.
1: ஓஹோ.
0: விதைச்சப்ப நம்ம தண்ணி பாய்ச்சறோம் இல்லையா, அதுக்கு பிறகு 3 நாள் கழிச்சு ஒரு உயிர் தண்ணி, அப்புறம் 15வது நாள் ஒரு முறை.
1: ஓஹோ.
0: அப்புறம் பூக்குற தருவாயில ஒரு முறை, காய் பிடிச்சு அது காய் கொஞ்சம் பெருக்கிற தருவாயில ஒரு முறை.
1: ஓஹோ.
0: அப்புறம் முதிர்ச்சி அடையும் போது ஒரு முறை. இப்படி நல்லா கேப் விட்டு மொத்தத்துல ஒரு 6 முறை தண்ணி பாய்ச்சினாவே போதும்பா, அதிகமா தண்ணி தேவையில்லை.
1: அறுவடைக்குள்ள 6 முறை பாசனம்.
0: ஆமாப்பா, ஈரம் மட்டும் இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம்னா போதும்பா.
1: சரி சரி.
0: வேற ஒண்ணும் இல்லப்பா, பூக்கிற தருணத்துல மழை வந்துடாம இருக்கணும், அது ரொம்ப முக்கியம்.
1: ஏன்னா
0: மழை பெஞ்சதுன்னா பூ எல்லாம் கொட்டிடும், பூ கொட்டி போச்சுன்னா நம்ம இம்மோ நாள் பயிர் பண்ணதே வேஸ்டா போயிடும்.
1: அதனாலதான்
0: குறிப்பிட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த மாதிரி கோடையில சித்திரையில பண்ணோம்னா மழை காலம் கிடையாது இல்லையா, அதனால எள்ளு பயிர் நல்லா வரும். இப்ப இது போக பயிர் வளர்ச்சி ஊக்கி இருக்குதுப்பா, அத கூட நீ தெளிக்கலாம்.
1: சரி சரி. காதமுத்து, அது என்ன பயிர் ஊக்கி, அத பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லலாம்.
0: எப்பா, எள்ளு பயிர்ல இந்த பூ நிறைய பிடிக்கணும் அப்படின்னா இந்த பயிர் ஊக்கிய தெளிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா செடி நல்லா பம்பையா கிளம்பிடும்.
1: ஆமா,
0: நிறைய தழையா இருக்கும்.
1: ஆமா,
0: ஆனா சரியா பூக்கல, காய் சரியா வைக்கலன்னா நமக்கு ஒரு பலனும் இல்லையா?
1: ஆமா, வேஸ்ட் பாத.
0: அதனால சரியா பூ பிடிக்காம இருக்குது அப்படின்னா, விதைச்ச 40th நாள் ஒரு ஏக்கருக்கு 150 மில்லி பிளானோ பிக்ஸ், 40

0: பிபிஎம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு, 1% டிஏபி கரைசலை நம்ம அதோட கலந்து மாலை வேலையில் நம்ம தெளிக்கணும்ப்பா. எள்ளு விதைச்ச 30வது நாள் 50வது நாள் ஏக்கருக்கு 200 கிராம் சாலிசிலிக் அமிலம் அதை ஒரு 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து தெளிப்பதன் மூலம் ஒரு 20% நம்ம மகசூலை அதிகரிக்கலாம்.
1: ஓ சரி கதமுத்த.
0: கர்த்தமுத்த, ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புங்கிறது எல்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்ப்பா.
1: கதமுத்த, இந்த ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு இத வந்து நாளைக்கு சொல்லு விவரமா எனக்கு.
0: நம்ம வீட்டுக்கு கிளம்புவோம்ப்பா.
1: ஆமாங்க தம்பி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி 2வது பகுதி. பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகத்தில் சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சவுத்ரி தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்காக கடந்த நிதியாண்டில் தமிழகத்திற்கு 90,476 மெட்ரிக் டன் அளவு உணவு தானியங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்கான செலவுகளுக்கு முழு நிதி உதவியை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு ஜெயந்த் சவுத்ரி குறிப்பிட்டார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், குரு சீடர் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் கடந்த நிதியாண்டில் தமிழகத்தைச் சேர்ந்த 24 நிறுவனங்களுக்கு 1,91,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கலாச்சாரத்துறையில் சிறந்த சாதனைகள் படைப்போருக்கான திட்டத்தின் மூலம் 29 கலைஞர்களுக்கு 38,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண் துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6,000 மேற்பட்ட வேளாண் துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண் துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி

மோடி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத்தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக உள்ளதாக கூறியுள்ளார். பதில்களை எதிர்நோக்கியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு

0: அவற்றை கேட்பதற்கு அவையில் இருக்க வேண்டும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இதுகுறித்து மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வரும் 20ஆம் தேதி வரை இந்த விண்ணப்ப பதிவு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தரவரிசை பட்டியல் இம்மாதம் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் மாணாக்கர் சேர்க்கை வரும் 27ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தங்க மோதிரம் கொடுத்தால் மக்கள் அரசு மருத்துவமனைகளை நோக்கி வருவார்கள் என்ற அமைச்சர் திரு அருண்ராஜின் கண்ணோட்டம் தவறானது என்று குற்றம் சாட்டியுள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 மாதங்கள் ஆகியும் அரசு மருத்துவமனைகளில் எந்தவித முன்னேற்றத்தையும் மாநில அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். தமிழகத்தில் மாணவர்களிடையே போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக திருப்பூரில் மாநகர காவல்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இளைய தலைமுறையை போதைப் பொருட்களின் பிடியிலிருந்து பாதுகாத்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் நோக்கில் மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்ட பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்காக விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழிப்புணர்வை வெறும் வார்த்தைகளோடு நிறுத்தாமல் மாணவர்களின் படைப்பாற்றலோடு இணைக்கும் வகையில் பேச்சு போட்டி, போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு போஸ்டர் தயாரித்தல் மற்றும் மைம் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. போதைப் பொருளை மறுப்போம், வாழ்க்கையை வரவேற்போம் என்ற விழிப்புணர்வு எண்ணத்தை மாணவர்களின் மனதில் விதைக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு சரவணன் தொடங்கி வைத்தார். சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடம் மனுக்களை பெற்று குறைகளை கேட்டறிந்தார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அக புற ஒட்டுணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரிமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்

0: சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஒவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி 20 ஒவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை 3:30 தொடங்கவுள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:53. ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி, காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: பாண்டிச்சேரியின் தங்க அடையாளம் ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி. குறைந்த சேதாரத்தில் நிறைவான நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம். வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
5: வணக்கம் நேயர்களே. சூழல் என்பது ஒரு உயிரினத்தை சுற்றியுள்ள அனைத்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற கூறுகளின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். ஒவ்வொரு உயிரினமும் தனித்து வாழ முடியாது. அது வாழும் இடத்தில் உள்ள மண், நீர், காற்று, ஒளி, வெப்பநிலை, மழைப்பொழிவு, ஈரப்பதம், பிற தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் மனித நடவடிக்கைகள் போன்ற பல காரணிகளுடன் தொடர்ந்து தொடர்பு கொண்டே வாழ்கிறது. இவ்வனைத்து காரணிகளின் ஒருங்கிணைந்த செயல்பாடே சூழல் எனப்படுகிறது. சூழல் என்பது உயிரினங்கள் வாழும் இடம் மட்டுமல்ல, அவற்றின் வளர்ச்சி, இனப்பெருக்கம், பரவல், உடலியல் செயல்பாடுகள், உயிர் வேதியியல் மாற்றங்கள் மற்றும் பரிணாம வளர்ச்சி ஆகிய அனைத்தையும் கட்டுப்படுத்தும் அடிப்படை அமைப்பாகும். எனவே ஒரு தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் சூழல் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது. சுற்றுச்சூழலில் உள்ள காரணிகள் சமநிலையில் இருக்கும்போது தாவரங்கள் ஆரோக்கியமாக வளர்கின்றன. விதைகள் முளைத்து புதிய தாவரங்கள் உருவாகின்றன. ஒளிச்சேர்க்கை, சுவாசம், ஊட்டச்சத்து உறிஞ்சுதல், மலர்தல், மகரந்த சேர்க்கை மற்றும் விதை உருவாக்கம் போன்ற அனைத்து உயிரியல் செயல்பாடுகளும் சீராக நடைபெறுகின்றன. ஆனால் இயற்கை காரணிகளாலும் மனித நடவடிக்கைகளாலும் சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்படும் போது தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் உயிர் வாழும் திறன் பாதிக்கப்படுகிறது. இந்த மாற்றங்கள் சிறிய அளவில் இருந்தாலும் நீண்ட காலத்தில் உயிரியல் பன்முகத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் சமநிலையை பெரிதும் பாதிக்கக்கூடியவை. சுற்றுச்சூழல் காரணிகள் என்பது உயிரினங்களின் வாழ்க்கையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ பாதிக்கும் அனைத்து கூறுகளையும் குறிக்கிறது. சுற்றுச்சூழல் காரணிகள் பொதுவாக உயிரற்ற காரணிகள் மற்றும் உயிருள்ள காரணிகள் என இரண்டு பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்விரு காரணிகளும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. ஒரு காரணியில் ஏற்படும் மாற்றம் மற்ற காரணிகளையும் பாதிக்கும். உயிரற்ற காரணிகள் என்பது உயிரற்ற இயற்கை கூறுகளாகும். இவை தாவரங்களின் வளர்ச்சியை மிகவும் அதிகமாக கட்டுப்படுத்துகின்றன. வெப்பநிலை என்பது தாவரங்களின் வளர்ச்சியை நிர்ணயிக்கும் மிக முக்கியமான காரணிகளாகும். ஒவ்வொரு தாவரத்திற்கும் வளர ஏற்ற வெப்பநிலை வரம்பு உள்ளது. அதிக வெப்பநிலை ஏற்பட்டால் ஒளிச்சேர்க்கை குறைகிறது, சுவாசம் அதிகரிக்கிறது, இலைகளிலிருந்து நீர் ஆவியாதல் அதிகரிக்கிறது.

0: மற்றும் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. அதேபோல் மிக குறைந்த வெப்பநிலையில் வளர்ச்சி மந்தமாகி சில தாவரங்களில் திசுக்கள் சேதமடையக்கூடும். ஒளி என்பது ஒளிச்சேர்க்கைக்கு இன்றியமையாத காரணியாகும். சூரிய ஒளியின் தீவிரம், கால அளவு மற்றும் தரம் ஆகியவை தாவரங்களின் வளர்ச்சியை நிர்ணயிக்கின்றன. போதுமான ஒளி கிடைத்தால் தாவரங்கள் அதிக உணவை உற்பத்தி செய்து ஆரோக்கியமாக வளர்கின்றன. ஒளி குறைந்தால் தண்டுகள் நீளமாக வளர்ந்து இலைகள் வெளிர் நிறமாக மாறும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது ராம் தங்கனை மாளிகையின் சூழல் அறிவோம்.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்கநகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். பெட்ரோலுடன் கலக்கப்படும் எத்தனால் அளவை 20% மேல் உயர்த்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி நேற்று மாநிலங்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் வேளாண் துறை மூலம் காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு சம்பா பருவத்தில் நெல் சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு மொத்தம் 4,80,73,350 ரூபாய் உயர்த்தப்பட்ட உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கும் பணிகளை முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். மத்திய சாலை கட்டமைப்பு நிதி மூலம் சாலை மேம்பாட்டு பணிகளை வரும் 28ஆம் தேதிக்குள் தொடங்க அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை கோரிமேடு காவலர் குடியிருப்பு ஒரு பகுதி, கதிர்காமம் ஒரு பகுதி, வீமநகர் ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை ஒரு பகுதி, தட்டாஞ்சாவடி ஒரு பகுதி, கவுண்டன்பாளையம் ஒரு பகுதி, காந்தி நகர் ஒரு பகுதி, திலகர் நகர் ஒரு பகுதி, கஸ்தூரிபாய் நகர், பேட்டையன் சத்திரம், கவிக்குயில் நகர், மேற்கு கிருஷ்ணா நகர், சலவையாளர் நகர், மடுவப்பேட், கொக்கோ பார்க், வினோபா நகர், அரசு அச்சகம் குடியிருப்பு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வட்டாரில் நேற்று 7.4 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கொலம்பியாவின் சாக்கோ உள்ளிட்ட பகுதிகளில் இதுவரை 47 பேர் உயிரிழந்துள்ளனர். கட்டிடங்கள் பல இடிந்து விழுந்ததில் பலர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கிய மக்களை மீட்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:02. தொடர்வது
1: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்கவிருப்பது மலரும் முட்டுக்கள் வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் க. கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா. செந்தில்குமார் அவர்கள்.
6: வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: இப்ப அந்த காலத்துல வந்து கூட்டு குடும்பம், அதே மாதிரி வந்து பிள்ளைகளும் பாத்தீங்கன்னா குறைஞ்சது 4, 5, 6 இப்படி இருப்பாங்க. அப்ப அப்பாவா இருக்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு டெரர் மணி தானா இருப்பார். அவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாவே நம்ம அலறணும், ஏன்னா எப்போ அடிப்பாருன்னே தெரியாது. அவர் வெளியில உள்ள கோபத்தெல்லாம் கொண்டு நம்மள்கிட்ட காட்டுவார். அப்படி பயந்தெல்லாம் வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க ஒரே குழந்தையா இருக்குது. அந்த குழந்தை மேல அளவு கடந்த அன்பு, அந்த குழந்தை கேட்கறது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கறது, தன்னுடைய தகுதிக்கு மீறி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து அந்த குழந்தைய வந்து மனநிலையில வேற மாதிரி கொண்டு போயிடுது. இப்ப நாம வந்து அடிச்சாலும் உதைச்சாலும் பட்டுக்கிறது, நமக்கு கோவம்னாலும் தாவம்னாலும் என்ன இருந்தாலும் எல்லா விதமான சுக துக்கம் எல்லாத்தையும் அனுபவிச்சோம் நம்ம. ஆனா இன்றைய குழந்தைகள் வந்து தோல்வியே கிடையாது, எப்போதும் எல்லா இடத்துலையும் வெற்றி தான் அவங்களுக்கு. அப்போ அந்த குழந்தைகள் வந்து ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்களால தாங்க முடியல. அவங்க வந்து பதின் பருவத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட இப்படி செய்யாத அப்படின்னா

0: அதெல்லாம் முடியாது, நான் செய்ய தான் செய்வேன். ஏன்னா அவனுடைய மனப்பக்குவமே அப்படியே வளர்ந்துருது. இந்த பிரச்சனையை பற்றி கொஞ்சம் பேசுங்களேன்.
1: அந்த காலத்தில் அப்பாக்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் கூட. ஈவன் நம்மளுடைய காலகட்டங்கள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது கண்ணு மட்டும் வச்சுட்டு மொத்தமாக தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆசிரியர்களே உயிருக்கு பயந்து பாடம் நடத்தக்கூடிய சூழ்நிலை மாறி இருக்கு. ஸோ அதனால பள்ளிக்கூடத்திலையும் இன்னைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில தான் ஆசிரியர்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பதின்பருவத்தினருடைய செயல்பாடு இருக்கு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி வீட்டிலையும் அந்த தாய் தந்தையுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுடைய அந்த ஆலோசனைகளை கேட்டு செயல்படுற ஒரு சூழ்நிலையில நிச்சயமா பதின் பருவத்தினர் இல்லை. அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த தொழில்நுட்பம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் மாறி வருகின்ற சமூக சூழல் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா பல்வேறு விதமான அறிவியல் முன்னேற்றங்கள், வாழ்வியல் முறைகள், குடும்ப சூழல்கள், கூட்டு குடும்பம் இல்லாத தன்மை, அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கூட அந்த குழந்தைங்களுடைய மனசுல பதின் பருவத்தினரை தவறா வழி நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. சுத்தி நடக்கிற சமூக சிக்கல்களும் கூட அதுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு காரணமா அமைதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் பல பேர் போதை பழக்கத்தெல்லாம் கூட அடிமையாகக்கூடிய ஒரு சூழலும் இந்த பதின் பருவத்தினரை அதிகமா சிக்கிறதுக்கான ஒரு காரணம். இதை போன்ற அந்த தலைமுறை இடைவெளியும் தாய் தந்தையிடமிருந்து அவங்க விலகி நிக்கிறதுக்கான ஒரு சூழல் அமைஞ்சதுதான் ஒரு மிக முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: இப்ப நாம சின்ன வயசா இருக்கும் போது தாத்தாவோ பாட்டியோ மாரல் ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சோசியல் டைலமோ, ஒரு மனிதன் வந்து ஒற்றுமையா எல்லாரு கூடயும் சேர்ந்து வாழணும், அவன் தனக்குத்தானே தனிப்பட்ட முடிவு எடுக்கிறான்னா பின்னாடி பார்த்தா அவனுக்கு ஆதரவே இல்லாமல் போயிடும், இதெல்லாம் ஒரு கதையாக சொல்லுவாங்க. அப்போ அந்த கதை நம்ம மனசில் அப்படியே படிஞ்சு போய் நம்ம வந்து இல்லை நம்ம இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பழகணும், இப்படிலாம் வந்து நம்ம வளர்த்துக்கிட்டோம் நம்ம. ஆனால் இன்றைய குழந்தைகள் வந்து தாத்தாட்ட போய் கதை கேட்குறதோ பாட்டிகிட்ட போய் கதை கேட்குறதோ அந்த சூழலே அமையல. ஏன்னா வந்து நியூக்ளியர் ஃபேமிலி, அப்பாவும் வேலைக்கு போவார், அம்மாவும் வேலைக்கு போவாங்க, குழந்தை ஏதாவது க்ரஷில் இருக்கும், அப்படி கொஞ்சம் ஸ்கூல் லைஃப் போயிட்டுனா மதியம் சாயந்தரம் வந்தவொடனே வீட்டில் தனியாக இருக்கணும், அப்போ அம்மா வர வரைக்கும் அப்பா வர வரைக்கும், இப்படி அவங்களுக்கு மனநிலை வேறு மாதிரி போயிடுது. அப்போ இந்த மாரல் நம்ம முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல்லையே அதுக்கெல்லாம் ஒரு தனி கிளாஸ்லாம் உண்டு, நீதி போதனை கிளாஸ்லாம் நடக்கும், இப்போ அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இந்த தலைமுறை இடைவெளியில் வந்து அவங்க தனித்துவமாக வந்து குழந்தைகள் அதுவும் பதின் பருவம் அவங்க வேற மாதிரி ஒரு சூழலுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது இல்லையா? இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் செய்யணும், என்ன மாற்றம் செய்யணும், சரி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன சொல்லலாம்?
1: அந்த காலத்தில் பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்பு தான் இருந்தது. அதை போலவே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை ஏதாவது பெரியவங்களோ தான் கதை சொல்லக்கூடிய சூழல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு உண்மையை சொல்லணும்னா இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக பல்வேறு வகையில் அந்த கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த நீதி போதனைகளை புரிஞ்சுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. ஆனால் அதை இந்த மாணவர்களோ அந்த பதின் பருவத்தில் இருக்க குழந்தைகளோ பயன்படுத்துகிறாங்களான்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பத்தில் கொட்டி கிடக்குது, பல்வேறு நீதி போதனைகள் கார்ட்டூன் வடிவத்தில் கிடைக்குது. ஈவன் பாடத்திட்டங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா முதல்லாம் வகுப்பில் மட்டும்தான் படிக்கணும், இன்னைக்கு அப்படி இல்லை. பல்வேறு விதமான சமூக தொழில்நுட்பத்தின் மூலமாக மாணவர்களே தங்களை வந்து நல்ல தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் கூட மிக முக்கியமான ஒரு விஷயத்தில் தான் இந்த தலைமுறை இடைவெளியும் நீங்கள் சொன்னது போல இந்த கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலைக்கு இந்த பதின் பருவத்தினர் தள்ளப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா உறவுகளிடமிருந்து விலகி நிற்கிறது. நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடை விடுமுறையோ அல்லது ஒரு கிறிஸ்மஸ் விடுமுறையோ வரும்பொழுது ஒரு சித்தப்பாவோ ஒரு மாமாவோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா கையோட அந்த குழந்தைய அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போயிடுவாங்க. ஈவன் நம்ம வீட்டில் யாராவது நம்ம உறவினர்களை பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க அங்கே இருக்க மாட்டாங்க, கேட்டால் அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க, பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உறவுகளோடு நெருங்கி பழகி அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு மரியாதையை தெரிந்து கொண்டு சமூகத்தோடு இணக்கமாக பழகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஒரு வெளியூர்களுக்கு போயிட்டு அந்த ஊருடைய நிலவரத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அந்த மாணவர்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் அந்த பதின் பருவத்தினருக்கும் ஒரு எக்ஸ்போஷர், எப்படி மற்றவங்ககிட்ட பழகணும், எப்படி பேசணும், மரியாதை அப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு நிலைமையெல்லாம் கிடைச்சிது. இன்னைக்கு தொழில்நுட்பம் அதிகமாக இருக்கு, பல்வேறு வசதிகள் இருந்தாலும் இந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பு ரொம்ப செதஞ்சு போனதுனால அது மிகப்பெரிய பின்னடைவை அந்த மாணவர்களும் சரி பதின் பருவத்தினரும் சந்திக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு ஒரு தீர்வாக என்ன சொல்ல முடியும்னு நீங்கள் கேட்டீங்க. என்னை பொறுத்தவரை இந்த இழந்த உறவுகளை, அந்த உறவு பாலத்தை மீட்டெடுக்கிறது முடிந்தவரை பெற்றோர்கள் ஒரு கண்காணிப்போட அவங்களுடைய தாத்தா பாட்டியை பற்றியோ அந்த உறவுகளை பற்றியோ அல்லது சக மனிதர்கள்ட்ட எப்படி சக பணியாளர்கள்ட்ட பழகணும், அன்போடு பழகணும் என்பதெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குனாங்கன்னா நிச்சயமா அந்த தலைமுறை இடைவெளியும் குறையும், ஒரு நல்ல சமூகமாகவும் மலரும்ன்றது என்னுடைய ஒரு கருத்தை நான் இங்கே நினைக்கிறேன்.
0: குழந்தைகளுக்கு வந்து இன்றைய தொழில்நுட்பம் வந்து நல்ல முறையில் போய் சேரணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆதங்கத்தை சொன்னீங்க. இப்போ பேரண்ட்ஸுடைய ரோல் இதில் இருக்கு இல்லையா?
1: பேரண்ட்ஸோட ரோல் தான் இந்த பதின் பருவத்தினருக்கு பல பின்னடைவுகளை சந்திக்கிறதுக்கு

0: காரணமா இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா முதல்லலாம் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஒரு நிலாவை காட்டி சோறு ஊட்டுறது, அல்லது வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லி, நீங்கள் முன்பே குறிப்பிட்டது போல ஒரு மாரல் ஸ்டோரி சொல்லி அதன் மூலமாக அந்த குழந்தையை டைவெர்ட் பண்ணி ஒரு நல்ல கருத்தை சொல்றதுன்னு இருந்தது. இப்போ பேரண்ட்ஸே என்ன பண்ணிடுறாங்க, ஒரு செல்போனை கையில் கொடுத்து எப்படியாவது நமக்கு அந்த பிரச்சனை தீர்ந்தா போதும்ன்ட்டு அவங்க மடை மாத்திடுறாங்க. ஸோ இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக வித்துடுறதே பேரண்ட்ஸ் தான். அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பேரண்ட்ஸோடைய பங்களிப்பு இதில் மிகப்பெரிய பங்களிப்பு. அந்த பங்களிப்பு என்பது அவங்களுக்கு வழிகாட்டுறதா இல்லை, முதல்ல அவங்க மாறணும். குழந்தைகள் வந்து எப்போதுமே கெட்ட வார்த்தையை பேசுறது இல்லை, கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க. அவங்க முதல் முதலில் கேட்கிற வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் பேசுகிற வார்த்தை தான். அதே போலவே குழந்தைகள் எப்போதுமே சொல்றதை கேட்கறது இல்லை, பார்த்து தான் கத்துக்கிறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கிறாங்களோ, அவங்களுடைய நடைமுறை பாவனைகள் எப்படி இருக்கோ, அது ஈவன் இந்த செல்போன் தொழில்நுட்பத்தை அவங்க பயன்படுத்துறது உள்ளிட்ட அனைத்தையுமே குழந்தைகள் அதை தான் காப்பி பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்படி இந்த தலைமுறை இடைவெளி உருவானதுக்கும் இந்த பதின் பருவத்தினர் பல சிக்கல்களுக்கு போனதுக்கும் மிக முக்கிய காரணம் நிச்சயமாக பெற்றோர்கள் தான். அந்த அடிப்படையில் குழந்தைகளை விட பெரியவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம்னு நான் நினைக்கிறேன்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ நம்ம சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா தெருவில் போய் விளையாடுறது, கிரவுண்டில் போய் விளையாடுறது, கிட்டிப்புல் விளையாடுறது, பளிங்கி விளையாடுறது, ஒரு கூட்டாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து குழுவாக விளையாடுறது ஒரு பழக்கம்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ஃபோனை கையில் கொடுத்துட்டு அதுலேயே கிரிக்கெட் விளையாடுறது, அதுலேயே என்னமோ சிக்ஸர் அடிச்சிட்டான்னு வாங்குறானுங்க. எனக்கு பார்த்தா என்னடா அது, ஃபோனில் சிக்ஸர் அடிச்சுட்டு வாங்குறேன் என்னமோ, வேணுமோ கிரவுண்ட்லேயே வேணுமோ பேட் எடுத்து சிக்ஸர் அடித்த மாதிரி இது பண்ணாங்க, ஒரு இதாக இருக்குது.
0: நிச்சயமாக நிச்சயமாக.
1: அப்போ இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, பேரண்ட்ஸ் வந்து ஒரு பிள்ளை வச்சுருக்கோம், அவன் போய் எதாவது அடிபட்டுறக்கூடாது, கை கால் முடிஞ்சிடக்கூடாது, அவனை பொத்தி பொத்தி பாதுகாத்து வளர்க்குற ஒரு சூழல், இது ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் எங்கப்பாலாம் என்னை வந்து தென்னமரம் ஏற விட்டார். அப்போ வந்து தென்னமரம் எங்கள் வீட்டில் பெரிய தென்னமரம், அதில் உச்சியில் போய் ஏறினா எங்கள் ஊரே தெரியும். ஆனால் எங்கள் அப்பாலாம் பயந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போ நினச்சா எனக்கு பயமாக இருக்குது. ஒரு சாதாரணமாக இருந்தது உலகம், ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு குழந்தையை வச்சுக்கிட்டு அதை ரொம்ப செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து வெளியில் கூட விளையாட விடுறது இல்லை சார்.
0: இப்போ
1: இதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பின்னாடி அந்த குழந்தை வந்து, இப்போ நம்ம பேசுகிறோம் இல்லையா தலைமுறை இடைவெளி, அவங்க சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா, ஏன்னா வளர்ப்பு அது மாதிரியா இருக்கு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அழகாக குறிப்பிட்டீங்க. மரத்து மேலே ஏற விடுறது மட்டும் இல்லை, ஒரு நீச்சல் கற்றுக் கொடுக்கறதாகட்டும், ஒரு சைக்கிள் கற்றுக் கொடுக்கறதாகட்டும், ஒரு இயற்கையோடு. இப்போ ஈவன் ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் போயிட்டு நான் ஒரு சிறப்புரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. பனைமரம்னா என்னன்னு தெரியல, நம்ம சாப்பிட்ற அரிசி எதுலேருந்து வருதுன்னே அந்த குழந்தைங்களுக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நான் சொல்கிறது பச்சிலும் குழந்தைகளாக ஒரு மூன்றாவது நாலாவது படிக்கிற குழந்தைங்களில், ஈவன் ஒரு பதின் பருவத்தில் இருக்க பத்தாவது பதினொன்றாவது வரலையும் கூட. அப்போ என்னென்னா அந்த அளவுக்கு சுத்தமாக நீங்கள் சொன்ன போல் அந்த செல்போன் தொழில்நுட்பத்தில் சிக்கி ஏதோ ஒரு விதமான ஒரு மாயையான ஒரு செயற்கையான வாழ்க்கையை வந்து இந்த குழந்தைங்க வாழறாங்க. அதுக்கு அடிப்படை காரணம் நீங்கள் சொன்னது போல அந்த பெற்றவர்கள் ரொம்ப பொத்தி பொத்தி வச்சு ஒரு தலைமுறையே கெடுக்கிறாங்களோன்னு தான் நான் அடிக்கடி நான் நினைப்பேன். ஏன்னா எந்த அளவுக்கு மற்றவர்களோட குழுவாக விளையாடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குறாங்களோ, பல மனிதர்கள் கூட பழகக்கூடிய சூழலை உருவாக்கலாங்களோ, பல உறவுகள் கூட நெருங்கி பேசக்கூடிய சூழலை உருவாக்குறாங்களோ, அப்போதான் அவங்களுடைய மூளையும் விரிவடையும், அவங்களுடைய சிந்தனைகளும் விரிவடையும், நற்பழக்கங்களும் அவங்களுக்கு நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முற்றிலும் தடை போடுற வகையில் இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு செயல்படுது. அதிகப்படியான பாதுகாப்பு உணர்வு என்பது அவங்களை கண்டிப்பாக ஒரு படுகுழியில் தள்ளக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஏற்றி விட்ட காலத்திலேயோ அல்லது பல உறவுகள்கிட்ட போகும்போதே இவ்வளவு போதை பழக்கம் இல்லை குழந்தைங்கிட்ட. இத்தனை பேர் கண்ணாடி போடல, ஒரு மென்டல் டிப்ரெஷன்ல இல்லை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு, ஆனா அதற்கு நிகரா அவ்வளவு நோய்கள் வளர்ந்துருக்குது. அந்த அளவுக்கு சமூக சீர்கேடுகள் அதிகரிச்சிருக்கு. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கவனக்குறைவுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்படி பல்வேறு வகையில பின்னடைவு தான் சந்திச்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் ஒரு தெளிவான மனப்பான்மை இல்லாம வெளிப்படையான ஒரு இயற்கையோடு இணைஞ்சு வாழற வாழ்க்கையிலிருந்து சுத்தமா கெடுத்தது தான் ஒரு மிக முக்கியமான காரணம். ஒரு வயல்வெளிக்கு போயிட்டு எப்படி ஒரு நெல் விளையுது, இல்லை ஒரு சூரியன்னா என்ன, சந்திரன்னா என்ன, சூரிய கிரகணம்னா என்ன, எதையுமே இன்னைக்கு வந்து குழந்தைங்க ஒரு பொட்டி பாம்பா வீட்டுக்குள்ள அடங்கிடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது கூட வீட்டில் இருக்க உறவுகள்கிட்ட பேசல, நாலு பேர் நாலு ரூம்ல இருந்துகிட்டு நாலு பேர் செல்போன்ல பேசிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ இதில் முழுக்க முழுக்க நம்ம குற்றம் சுமத்தணும்னா நிச்சயமா பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறையை தான் நான் சொல்லணும். ஸோ அவர்களுக்கான ஒரு தீவிரமான விழிப்புணர்வு உருவாக்குறது என்பதும் இந்த தலைமுறை இடைவெளியை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து.
2: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது மலரும் மொட்டுக்கள், வளரிளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பதின் பருவத்தினரும் தலைமுறை இடைவெளியும் குறித்து சமூக ஆர்வலர் மருத்துவர் கலைவேந்தன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.

0: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா உனக்கு?
1: என்னடா சொல்ற?
0: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
1: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
0: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
2: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.
3: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

செய்திகள் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், வரலாற்று சிறப்புமிக்க செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை பறக்கவிட்டு உரையாற்றுவார் என்று தெரிவித்தார். முதல் முறையாக சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியின்போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி மற்றும் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகை ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்றும் பாதுகாப்புத்துறை செயலர் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் விவாதங்களை திசை திருப்புவதாகவும் பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு JP நட்டா, திரு ராகுல்காந்தியின் நோக்கம் விவாதத்தில் ஈடுபடுவது என்றில்லாமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார். எந்தவொரு விவகாரம் தொடர்பாகவும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அனைத்து விவகாரங்கள் தொடர்பாக எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தயாராக இருப்பதாக அவர் கூறினார். அவை சுமூகமாக செயல்பட வேண்டும் என்பதே அரசின் நிலைப்பாடு என்று திரு JP நட்டா தெரிவித்தார். மாணவர்களின் மன நலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், CBSE பள்ளிகளில் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவோதயா பள்ளிகளில் 830 ஆலோசகர்கள் ஒப்பந்த முறையில் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளிலும் மனநல ஆலோசகர்களை நியமனம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். IIT, IIM போன்ற உயர்கல்வி நிறுவனங்களிலும் மனநல ஆலோசனை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் சுகந்தா மஜும்தார் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா கடற்படை இடையே வெடிமருந்துகளை அகற்றுதல் தொடர்பான கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. வரும் 14 தேதி வரை நடைபெறும் இந்த கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள் செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவையும் இடம்பெறுகிறது. திரிபுராவிலிருந்து முதல் முறையாக 1 மெட்ரிக் டன் கடுகு தேன் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய உதவியுடன் இது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுராவின் கடுகு தேனுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்பு கிடைத்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜார்க்கண்டில் தேர்வு

0: டிக்கெட்டிற்கு எதிராக நேற்று நடைபெற்ற போராட்டத்தின்போது போராட்டக்குழு தலைவர் திரு தேவேந்திரநாத் மகத்தோவின் உடல்நிலை மோசமானதை அடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசு பணியாளர் தேர்வுகளில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி திரு மகத்தோ கடந்த 9 நாட்களாக உண்ணாவிரதம் இருந்து வருகிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் தேசிய கல்வி உதவித்தொகை இணையதளம் மூலம் வேளாண்துறை மாணவர்களுக்கான உதவித்தொகையை அவர் விடுவித்தார். இதன் மூலம் 6000க்கும் மேற்பட்ட வேளாண்துறை மாணவர்களுக்கு 21 கோடி ரூபாய்க்கும் மேலான உதவித்தொகை அவர்களது வங்கிக் கணக்குகளுக்கு நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்போது பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான், நேரடி பண பரிமாற்றத்தின் மூலம் வேளாண்துறை மாணவர்கள் நிதி உதவியை பெறுவதில் ஏற்படும் தாமதம் தவிர்க்கப்படும் என்று தெரிவித்தார். வேளாண்மையின் எதிர்காலத்திற்கு மாணவர்களை தயார் செய்ய வேளாண் கல்வி, ஆராய்ச்சி, பயிற்சி முறை ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற அரசு மின்னணு சந்தை தொடங்கப்பட்ட 10வது ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த வசதி அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக அரசு நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாகவும் கொள்முதலில் வெளிப்படைத் தன்மை கடைபிடிக்கப்படவில்லை என்றும் கூறினார். ஆனால் தற்போது அந்த சூழல் கிடையாது என்று அவர் தெரிவித்தார். அரசு மின்னணு சந்தை மூலம் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான மதிப்புடைய பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டார். உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நிட்டி பள்ளத்தாக்கு பிராந்தியத்தில் சமோலி மாவட்டத்தில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் அந்த பகுதி முக்கிய நகரத்தில் இருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நிலைமை சீராகும் வரை அங்கு செல்வதை பொதுமக்கள் தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரண உதவிகள் வழங்க முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132ஆக அதிகரித்துள்ளது. 570 பேர் காயமடைந்துள்ளனர். அந்நாட்டின் மேற்கு பகுதியில் நிகழ்ந்த இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.4 பதிவானது. இதன் காரணமாக 100க்கணக்கான கட்டிடங்கள் சேதமடைந்ததாகவும் பலர் இடிபாடுகளுக்கு இடையே சிக்கியுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீட்புக் குழுவினரும் உள்ளூர் மக்களும் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்துவதற்காக அங்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொலம்பியாவில் கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் தாக்கமாக அண்டை நாடுகளான ஈக்வடார் மற்றும் பனாமாவிலும் நில அதிர்வு உணரப்பட்டதாக கூறப்படுகிறது. எனினும் பெரிய சேதம் ஏதும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தலைநகர் டெஹ்ரானில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில், ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ராணுவம் மேற்கொண்ட ஆக்கிரமிப்பு காரணமாக ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அமெரிக்க இஸ்ரேலிய நாடுகள் விதிக்கும் நிபந்தனைகளை பொறுத்தே அந்த நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் கூறினார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த மதுரை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சேலம் அணி

0: 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 159 ரன் எடுத்து தோல்வியடைந்தது. இன்று மாலை மணி 3:30 தொடங்க உள்ள ஆட்டத்தில் நெல்லை திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு மணி 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின்போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு உள்ளிட்டவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. உத்தராகண்டில் பெய்த கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் மனநலன்களை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மச்சும்தார் தெரிவித்துள்ளார். கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கி சுதாகர் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சிறுநீரக கற்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். சிறுநீரக கற்கள் நமக்கு குறிப்பாக அனைவருக்குமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிறுநீரக கற்கள் என்பது பழக்க வழக்கங்களினால் வருகின்ற ஒரு வியாதியாகும். தண்ணீர் சரியாக அருந்தாததால், குறிப்பாக டீஹைட்ரேஷன், அது அடிக்கடி நமக்கு அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளாததால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்பட்டு அதனால் சிறுநீரக கற்கள் உருவாகிறது. இந்த சிறுநீரக கற்கள் சிறு அளவு இருக்கும் போதே நாம் அதை கண்டுபிடித்து சரி செய்துவிட்டால் பெரிய அளவில் சிறுநீரக பாதிப்பும் இருக்காது, சிறுநீரக அறுவை சிகிச்சையும் தேவைப்படாது. சிறுநீரக கற்களை பொறுத்தவரை அது ஒரு முறை வந்துவிட்டால் திரும்ப திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சிறுநீரக கற்களுக்கான அறுவை சிகிச்சைகள் இப்போது பல வகையில் வந்துவிட்டது. இப்போது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே வந்துவிட்டது என்பதனால் சிறுநீரகத்தில் இருக்கிற சிறிய வகை கற்கள் வந்து எந்தவித காயமும் இல்லாமல் அதிர்வலைகள் மூலமே உடைத்து சிறுநீர் வழியாகவே வெளியேற்றலாம். அது ஒரு வகை. இன்னொரு வகை அறுவை சிகிச்சை தான், ஆனால் வந்து உடம்பில் எந்தவித காயங்களும் இல்லாமல் சிறு துளை வழியாக உள்ளே சென்று அந்த சிறுநீரக கற்களை நாம் லேசர் மூலம் பவுடராக பொடி செய்து வெளியே எடுத்து விடலாம். இது இல்லாமல் சில பேருக்கு வந்து மிகப்பெரிய கற்கள் இருந்தால் அதை கூட அந்த காலத்தில் ஓபன் செய்தது போல செய்யாமல் சிறு துளை, இப்ப எப்படி வந்து நம்ம அறுவை சிகிச்சையில் வயிற்று குடல் அறுவை சிகிச்சைகள் எல்லாம் லாப்ராஸ்கோபி மூலமாக செய்கிறார்களோ அதே போல எண்டோஸ்கோபிக் முறையில் நாம் சிறுநீரக கற்களை அகற்றலாம். கிட்னியில் இருக்கிற 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் அளவுக்கு பெருங்கற்கள் கூட முதுகில் ஒரு சின்ன துளை, ஒரு 1 சென்டிமீட்டர் அளவிற்கு ஓட்டை போட்டு கிட்னியை அப்ரோச் செய்து சின்ன சின்ன பிட்டுகளாக நாம் வெளியே எடுத்து விடலாம். சோ சிறுநீரக கற்களை பொறுத்தவரை நாம் அது உணவு பழக்க வழக்கங்களை கவனமாக கையாள வேண்டும். முதல் உணவு பழக்க வழக்கம் என்னன்னா நாம் தண்ணீர் அருந்துவது. சுத்தமான நல்ல தண்ணீரை ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 3-4 லிட்டர் அளவிற்கு அருந்த வேண்டும். அப்போதுதான் நம்ம அந்த அழுக்கு படியாமலும் சிறுநீரகத்தில் இருக்கிற அழுக்குகள் வெளியேற்றப்பட்டு சிறுநீரக கற்கள் சேராமலும் இருக்கும். இரண்டாவது, நம் சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய பொருட்கள், அது எல்லாருக்கும் வந்து அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அடிக்கடி ஸ்டோன் ஃபார்மர்ஸ், ரெக்கரண்ட் ஸ்டோன் ஃபார்மர்ஸ், அவங்களுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். உதாரணமாக பால் பொருட்கள், பால் பொருட்கள்னா மில்க், கர்டு, நெய், ஸ்வீட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், இது எல்லாமே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்ல செய்யறது. அதனால அந்த வகை பொருட்களை அதிகமாக உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி மீட் வெரைட்டிஸ், புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் நான்வெஜ், அதெல்லாமே வந்து புரோட்டீன் அதிகம் ப்ரொடியூஸ் பண்றதுனால அதனால யூரிக் ஆசிட் உற்பத்தியாகி அதுல வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகை பொருட்களையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். சில பேருக்கு வந்து பிறவிலேயே சில விதமான வியாதிகள் இருக்கும், அதாவது உடம்புல சில புரோட்டீன் வந்து செரிக்காம அந்த புரோட்டீன் வந்து எக்ஸ்கிரீட் ஆயிட்டு இருக்கும், அதுல ஸ்டோன் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அவங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். சிறுநீரக கற்களை பொறுத்தவரை இப்போது வந்து பெண்களை விட ஆண்களுக்கு அதிகம் வரும், அது குறிப்பாக இளவயது ஆண்கள், ஒரு 20-30 வயது ஆண்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சிறுநீரக கற்களை பொறுத்தவரை பல வகைகள் இருக்கு, அந்த ஒவ்வொரு வகையும் சில வகை வகைகள் வந்து மிக கடினமான கற்களாக இருக்கும். அது வந்து பாஸ்பேட் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஸ்டோனை வந்து அனலைஸும் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு கல் என்ன வருது, என்ன ஃபார்ம் ஆகுதுங்கிறது நம்ம வெளியே வர கல்லை வச்சோ இல்லை நம்ம ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற கல்லை வச்சோ என்ன வகையான கெமிக்கல் மூலமாக செய்யப்பட்டிருக்கு,

0: நார்மலாக வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்டோன்ஸ்னால் நம்ம வந்து ட்ரிபிள் பாஸ்பேட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். கால்சியம், அமோனியம், மெக்னீஷியம் பாஸ்பேட் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வரும். இல்லை சில வகை ஸ்டோன்ஸ் வந்து கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன்ஸாக இருக்கும், யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸாக இருக்கும். இது இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, எதனால் வருதோ அந்த பொருட்களை நம்ம பர்டிகுலராக அவாய்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான பொருட்களை சாப்பிடலாம். உதாரணமாக இப்போ வந்து நம்ம கால்சியம் ஸ்டோன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து சிட்ரேட்டுன்னு நம்ம ஒரு மூலப்பொருள் சாப்பிட்டா அந்த சிட்ரேட்டும் அதுவும் பைண்ட் ஆகி நம்ம யூரின்ல எக்ஸ்கிரீட் ஆகிடும். ஸோ ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறது தடுக்கும். அந்த யூரிக் ஆசிட் ஸ்டோன் ஏற்கனவே சொன்ன அது மாதிரி யூரிக் ஆசிட் ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நம்ம யூரின் வந்து அசிடிக்காக இருந்ததுன்னா பிரிசிபிடேட் ஆகும். எப்படி நம்ம உப்பு வந்து தண்ணியில் அதிகம் கலந்தால் வந்து பிரிசிபிடேட் ஆகுதோ, திப்பி திப்பியாக இருக்கிற மாதிரி அது யூரிக் ஆசிட் பிரிசிபிடேட் ஆகும். ஸோ யூரின் வந்து அல்கலைஸ் பண்ணனா அதோட பிஹெச் நம்ம மாற்றிட்டோம்னா அது பிரிசிபிடேட் ஆகிறது கம்மியாகும். பிரிசிபிடேட் ஆகிறது கம்மியானா ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதும் கம்மியாகும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீரக கற்கள் தொடர்பான பிரச்சனைகளும் தீர்வுகளும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம் மக்களின் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. நேரம் 7:31:43. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில உங்களுக்கான ஃபேஸ்புக் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு நிறைய பேர் வெயிட்டிங்ல இருப்பீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜ்ல போயிட்டு ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நமக்கு அதற்கான சரியான விடையும் கொடுத்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு நானே சொல்லிடுறேங்க. விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது அப்படின்றதுதான் இன்றைய கேள்வி. இதற்கான சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற அஃபீஷியல் ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சரியான விடைகளை எங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நிகழ்ச்சியுடைய நிறைவாக யாரெல்லாம் சரியான விடை கொடுத்துருக்கீங்க அப்படிங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில. சோ அதுக்கு முன்னாடி பாடல் வருது கேளுங்க, தாராள பிரபு படத்திற்காக.

வணக்கம் மக்களே. சோ நம்ம ஷோல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏபி அனௌன்ஸ்மெண்ட் தாங்க உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. புதுச்சேரி அரசின் மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு, புதுச்சேரி வெங்கட நகர் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் குறிப்பிடப்படும் இடங்கள் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின் தடை ஏற்படும் அப்படின்னு அறிவிக்கப்படுகிறது. வெங்கட நகர், காமராஜ் நகர் 45 அடி சாலை, காமராஜ் சாலை பகுதி, செல்லான் நகர், ரெயின்போ நகர், பிருந்தாவனம் சுதந்திர பொன்விழா நகர் 45 அடி சாலை ஒரு பகுதி, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், ஆரோக்கியம்மாள் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், சின்னையன்பேட், கவிக்குயில் நகர், நேரு வீதி ஒரு பகுதி, ரங்கப்பிள்ளை வீதி, வெள்ளாழ வீதி, சின்ன சுப்ராய பிள்ளை வீதி, பாரதி வீதி, மகாத்மா காந்தி வீதி, அம்பலத்தடையார் வீதி, வைஷ்யால் வீதி, அரவிந்தர் வீதி, செட்டி வீதி, அண்ணா சாலை பகுதி, கோவிந்த சாலை, பாரதிபுரம் முழுவதும், முடக்குமுத்து மாரியம்மன் கோயில் வீதி, புதுத்தெரு, காமராஜ் வீதி, ஒத்தவாடை வீதி, லூயி பிரகாசம் வீதி, கேன்டீன் வீதி, செஞ்சி சாலைக்கு மேற்கு, காந்தி வீதிக்கு கிழக்கு, நீடராஜ பையர் வீதிக்கு தெற்கு, மோந்த்ரீஸ் வீதி வடக்கு ஆகியவற்றிற்கு இடைப்பட்ட பகுதி, நேரு வீதி, ரங்கப்பிள்ளை வீதி, அம்பலத்தடையார் மடத்து வீதி, மிஷின் வீதி, செட்டி வீதி, வைஷ்யால் வீதி, வெள்ளாளர் வீதி, நீடரஜப்பிய வீதி ஆகியவற்றின் பகுதிகள் BSNL உயர் மின்னழுத்த இணைப்பு, இந்த இடங்களில் மின்சார விநியோகம் தடைபடும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. இது வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எஃபி க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கேள்வி என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இதற்கான சரியான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எஃபி பேஜில், அதாவது ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படின்ற எஃபி பேஜில் போயிட்டு வணக்கம் மக்களே அப்படின்ற போஸ்டருக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய சரியான விடையை போஸ்ட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா,

வேலை வாய்ப்பு செய்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. டிப்ளமா முடித்தவருக்கு தமிழக அரசில் பணி. தமிழக அரசில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பை TNPSC வெளியிடப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் 278, பயிற்சித்துறை 127, பொதுப்பணி 115, உதவி வேளாண் அதிகாரி 110, நெடுஞ்சாலை 46, சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் 32, உதவி தோட்டைக்கல அதிகாரி 24, கைத்தறி 20 உட்பட மொத்தமா 839 இடங்கள் உள்ளன. ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி: ITI டிப்ளமா BE BTech. வயது வரம்பு: பொது பிரிவிற்கு 18 முதல் 37 வயது வரை. 1/7/2026 மற்ற பிரிவிற்கு வயது உச்சவரம்பு இல்லை. தேர்ச்சி முறை: எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்ப பதிவு கட்டணம் ₹150, தேர்வு கட்டணம் ₹100. மேலும் விவரங்களுக்கு tnpsc.gov.in என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கவும். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 15ஆம் தேதி.

வணக்கம் மக்களின் நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக வேலைவாய்ப்பு செய்தி தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரி

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில அடுத்ததான் உங்களுக்காக வேலைவாய்ப்பு செய்தி தான் காத்துக்கிட்டு இருக்கு. இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் 129, மேனேஜர் பிரிவில் சிவில் 145, நிதி 34, ஆபரேஷன்ஸ் 28, எலக்ட்ரிக்கல் 16, தீயணைப்பு 14 உட்பட மொத்தம் 389 இடங்கள் இருக்கு. ஸோ இதற்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா, பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 7/9/2026 படி 18-27 வரை மற்றும் 18-32 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கக்கூடிய முறை ஆன்லைன் மூலம். விண்ணப்ப கட்டணம் ₹1000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டாயம் கட்டணமானது இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026. மேலும் விவரங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஏஏஐ ஏஏஆர்ஓ.என்ற இணையதள முகவரியை சரிபார்க்கலாம்.

இந்த தகவலோட இன்றைய FB க்வெஸ்சனையும் சொல்லிடுறேங்க. விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது அப்படின்றதுதான்.

0: என்ன நெல்சன், எப்படி?
1: சூப்பர் சார். அந்த கசகசா
2: கசகசவா
1: கசகசா? இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

மணி 55 நிமிடம் ஆயாச்சு. அதாவது இன்னைக்கு கேள்வி என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நவீன தொழில்நுட்ப ஆலோசனைகளை கைபேசி மூலம் வழங்குவதற்காக தொடங்கப்பட உள்ள திட்டம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். சோ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேங்க. சோ தொடங்கப்பட்ட திட்டத்தை நிறைய பேர் வந்து நமக்கு வந்து ஃபேஸ்புக்ல வந்து கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கீங்க. ஆனா ஆக்சுவலி நான் கேட்ட கேள்வி என்னன்னா, தொடங்கப்பட உள்ள திட்டம் எது அப்படின்னு தான் கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ நிறைய நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்ட திட்டத்தை சொல்லியிருக்கீங்க. அது என்ன, தொடங்கப்பட உள்ள திட்டம் என்ன, அதையும் தெரிஞ்சுக்கலாம். ஆமாங்க, பாரத் விஸ்தார். ஆமாம், இது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தியுள்ள செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கக்கூடிய பன்மொழி ஆலோசனைகளை வழங்கக்கூடிய தளம். மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகத்தால 2026 மத்திய பட்ஜெட்ல இந்த திட்டம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டது. இது இந்தியாவுடைய டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பின் ஒரு முக்கியமான அங்கமாகவும் விளங்கிக்கிட்டு இருக்கு.

சோ கரெக்டான விடை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் அப்படின்றது தான். இது பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசால தொடங்கப்பட இருக்கக்கூடிய ஒரு திட்டம். சோ யாரெல்லாம் சரியான விடை கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வீரமணி பாலன் புதுச்சேரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், அன்புராணி சென்னை, சுமதி பாபு புவனகிரி, ஆனந்தமுருகன் புலுவப்பாளையம், கருணாநிதி வீரவநல்லூர், பொம்மிநாயக்கன் பட்டி செல்வம், ரவிச்சந்திரன் பெரியவளையம், அன்பு கெடார் பாபு முள்ளக்காடு, வண்ணை கணேசன் பொன்னியம்மன் மேடு, ஹேமலதா, ஹரிஹரன், அந்தோனிராஜ் சென்னை, தனுஷ், செஞ்சி கலைவாணி கனிஷ்மா, சோமசுந்தர பிரபு சென்னை, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், ராஜா முகமது, இவங்க எல்லாம் சரியான விடை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் சிலரும் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்காங்க. அது யாரு அப்படின்னா சுகந்தி லாஸ்பெட்ல இருந்து சரியான விடை கொடுத்திருக்காங்க. மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன், பாலகுமாரன் ஜனனி, சோ இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா சரியான விடை கொடுத்திருக்காங்க. இவங்க அத்தனை பேருக்குமே FM Rainbow சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். 55வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் கூடுகிறது. முன்னதாக இன்று காலை காவிரி நீரின் ஒழுங்காற்று குழு கூட்டம் கூட உள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வட்டாரில் நேற்று 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளனர். 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரி மலை வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவியதால் மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள 6 அரசு கல்லூரிகளில் உள்ள 300 MEd முதுநிலை ஆசிரியர் படிப்பு சேர்க்கைக்கு இன்று முதல் August 20 வரை www.tngasa.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். August 25 தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும். August 27 முதல் 31 வரை சேர்க்கை நடைபெறும். புதுச்சேரி ECR மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மகாலட்சுமி நகர், VP சிங் நகர், ராதாகிருஷ்ண நகர், ஆனந்த நகர், அமிர்தா நகர், திலாஸ்பேட்டை, ஞான தியாக நகர், ராகவேந்திரா நகர், பழனி ராஜா உடையார் நகர், மகாத்மா நகர், லட்சுமி நகர், முத்துரங்கல் செட்டி நகர், சேத்திலால் நகர், பாலாஜி நகர், வடக்கு கிருஷ்ணா நகர், சுந்தரமூர்த்தி நகர், பிளிஸ் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் August 16 வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்மித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மானஸ் தாமனே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அனைவருக்கும் அழகான காலை வணக்கம். உங்களின் இதய துடிப்போடு இணையும் இசை அலைவரிசை எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:03:27 ஆகுது. நிகழ்ச்சியில இந்த பக்கம் நான் ஆர்ஜே ஜீவிதா இருக்கேன், அந்த பக்கம் ஆர்ஜே சீனு இருக்காங்க. எந்த ஸ்பாட்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: ஓகே, நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்னைக்கு எந்த ஏரியா ஜொலிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. வணக்கம் சீனு.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே. சுட சுட காஃபியோட செம்ம கலகலப்பான பாட்டுகளையும் சேர்ந்து இந்த செவ்வாய்க்கிழமை காலை பொழுதே வேற லெவல் வைப்ரேஷனாக காத்திருக்கும் நம்ம அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிப்பான காலை வணக்கங்கள். இது உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் எந்த

0: நேரமும் இசை சரவடியாக சுழன்றடிக்கிற 102.8 எஃப்எம் ரெயின்போ என்னைக்குமே நம்ம புதுவையோடு கெஸ்ட். நகரத்தோட சுறுசுறுப்பு, நம்ம ஊர் மக்களின் கள்ளங்கபடம் இல்லாத சிரிப்பு, அப்புறம் தெருவுக்கு தெரு பறக்கிற லோக்கல் எனர்ஜி, இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்பாட்டுக்கு போய் நேரடியா உங்க கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற உங்களுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் அவுட்டோர் லைவ் ஷோ இது நம்ம புதுவை. பழக்கம் போல இந்த சுறுசுறுப்பான காலை நேரத்தை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க கையில மைக்கோட முகத்துல எனர்ஜியான ஒரு புன்னகையோட ஆங் சீண்டில நேரடியா கலந்திறங்கியிருக்கேன். உங்கள் அன்பிற்குரிய ஆட்சே சீனு என்ன மக்களே, எல்லாரும் செம வைபா ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம புதுவை வண்டி வந்து பிரேக் பண்ணி நின்று இருக்க இடம் எது தெரியுமா? நம்ம புதுச்சேரியோட நுழைவு வாயிலா மிக முக்கியமான வணிக மண்டலமாகவும் எந்த நேரமும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கிற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் தான் அதுதான் முதலியார் பேட்டை. ஒரு பக்கம் கடலூர் மெயின் ரோட்டோட திசையான போக்குவரத்து, இன்னொரு பக்கம் ஜவுளி கடைகள், டீ கடைகள், காய்கறி மார்க்கெட்டும், காலையிலேயே ஆபீஸ்க்கு பறக்கிற நம்ம உழைக்கும் மக்கள், கடையை திறக்கிற நம்ம வியாபாரி அண்ணன்கள் சொல்லிட்டு முதலியார் பேட்டை இப்ப செம்ம லைவ்லியா எனர்ஜியா இருக்கு. இன்னைக்கு இந்த முதலியார் பேட்டை மக்கள் மனசுல என்னெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு, அவங்களோட இந்த காலை நேர வைபிரேஷன் எப்படி இருக்கு, நேரடியா நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நம்முடைய நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா துவக்கமா ஒரு பெண்மணி ஒருத்தவங்க பேச கண்டுட்டு இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட பேசலாம். ஹாய்,
1: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேரு கௌரி.
0: கௌரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுலதான் இருக்கீங்க. அண்ணா இருந்து முதலியார் பேட்டை எப்படி இருக்கு?
1: பாண்டிச்சேரியில எல்லா இடமும் பிடிக்கும், பீச்னா ரொம்ப பிடிக்கும்.
0: பீச்னா ரொம்ப பிடிக்கும். எந்த பீச் ரொம்ப பிடிக்கும் இருக்கிற பீச்ல?
1: நிறைய மக்கள் எல்லாம் கூடுற இடம், அந்த பாறைகள், அந்த பீச்சு தண்ணி, அதெல்லாம் பாக்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு இடமே அழகா இருக்கும்.
0: புதுச்சேரியில உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட்டு, இந்த சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா.
1: வெளியூர்ல
0: இருந்து சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட் யாராவது வந்து வர்றாரு பாண்டிச்சேரிக்கு வராங்க, அவங்க வந்து முதல்ல ஏ வா நம்ம எல்லாரும் போன்னு சொன்னா எந்த இடத்துக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலா கூட்டிட்டு போவீங்க?
1: நான் முருகர் கோயிலுக்கு கூட்டிட்டு போவேன்.
0: எதனால அந்த இடம் ரொம்ப பிடிக்கும், எதனால அவங்க அங்க கூட்டிட்டு போவீங்க?
1: அது வந்து கௌசிக பாலசுப்ரமணியர் சொல்லிட்டு பேர் சொல்றாங்க, அது முக்கியமான நடத்தப்படுற ஒரு கோயில். அது மட்டும் இல்லாம முருகர் முகத்துல வேர்க்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த அதிசயத்தை பாக்கணும் இல்லைங்களா? அது எல்லா இடத்துலயும் இருக்காது இல்லைங்களா? அதனால அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவேன்.
0: சரி சரி, ஓகே. அதாவது நீங்க வந்து இப்ப மன்னர் பட்டம் இருந்துட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாலம் வேலைகள் வந்து நடைபெற்று இருக்கு. அதாவது பாண்டிச்சேரி அந்த அந்தநேர் கோயில் வந்து பாலம் வேலை நடைபெற்று இருக்கு, அதனால டிராபிக் வந்து பிளாக் ஆயிருக்கு. இது மாதிரி அதாவது பாண்டிச்சேரியில கடந்த சில ஆண்டுகளா உங்களுக்கு தெரியுற ஒரு பெரிய பெரிய மாற்றங்கள்லாம் என்ன பாக்குறீங்க?
1: வாகனம் ரொம்ப அதிகமாயிருக்கு. முதல்ல அந்த அளவுக்கு கிடையாது, ரொம்ப வாகனம் அதிகமா இருக்கு. இடத்துல கிராஸ் பண்ணி போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அதுதான் பெரிய மாற்றமா பாக்குறேன்.
0: சரி, ஓகே. பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா எந்த விஷயத்த சொல்லுவீங்க?
1: பஸ்ல போறோம், ஏதாவது வயசானவங்க தான் வராங்க அப்படின்னாக்க ஏஞ்சி இடம் கொடுப்பாங்க, அதெல்லாம் பாக்குறப்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா தன்மையோட பேசுவாங்க. நம்ம ஒரு பிரச்சனையோட நின்று இருக்கோம்னாக்க யாராவது பார்த்தாங்கனாக்கா டக்குனு வந்து இல்லாம ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஹெல்ப் செய்யணுமான்னு சொல்லிட்டு முகம் தெரியாதவங்க கூட வந்து கேட்பாங்க. அதெல்லாம் பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட ரொம்ப பிடிச்சது.
0: சூப்பர். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் பட்டேல் நாங்க பேசி பேசிட்டு பேசிட்டு இருக்கீங்க,
1: இன்னைக்கு
0: நம்ம புதுவை நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா செம வைப்ரேஷனோட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்னைக்கு முதலியார்பேட்டை ஏரியால இருந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான ஒரு இடமா வந்து இருந்துகிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏஎஃப்டி மின்சாரம், புதுப்பிடி பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உட்புலம் கேட்கக்கூடிய வழியும் வந்து இங்க போயிட்டு இருக்கு. அது இல்லாம வந்து இப்ப வந்து இங்க ஒரு கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று இருக்கிறதுனால இந்த பக்கம் அதிகமான போக்குவரத்து வந்து இல்லாம இருக்குன்னா அந்த கட்டுமான பணிகள் முடிகிற பட்சத்திலும் வேகமாகவும்

0: ஒவ்வொரு பகுதிக்கிறமும் வந்து இந்த இடம் வந்து இயங்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இந்த இடம் வந்து வேக வேகமா இயங்க ஆரம்பிக்கட்டும். இப்ப நான் வந்து என்ன பண்ண கேட்டீங்கன்னா, அப்படியே இந்த ஏரியாவை சுற்றி அப்படியே ரவுண்டு போக போறேன். யாராவதான் இன்னைக்கு நம்ம கிட்ட பேச போறாங்கன்றது தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இசையோடு இணைந்திருங்கள். இது எப்பவும் ரெயின்போ புது வைனூட்டு குடியரசு.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: hospitalized after his health deteriorates. BJP calls for Jharkhand Bund today over lathi charge on students. At least 132 people killed following 7.4 magnitude earthquake in western Colombia. IMD issues orange alert for heavy rainfall in Himachal Pradesh and East Rajasthan today. And India wins 17 medals, including 4 gold at Under 23 Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. And with that, we end the morning news. Have a nice day.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இது நம்ம புதுவை. டைம் கரெக்டாக 8:31, 14 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில் இருக்கக்கூடிய முதலியார்பேட் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. அஜய் சீனா அங்க இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேச போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். சீனு,
4: வண்டிக்கு பெட்ரோல் முக்கியம் பாஸ், ஆனா இந்த நாள் முழுக்க நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்பவே முக்கியம். அதை அள்ளி கொடுக்கத்தான் இருக்கு உங்க 102.8 எஃப்எம் ரெயின்போ. அதாவது ஏசி ரூம்குள்ளார உட்கார்ந்து பேசுற பேசலாம், நமக்கு செட் ஆகாது. புதுவையோட அசல் மனிதர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கே போய் மைக் பிடிக்கிறது தான் நம்ம புதுவைன்றது நம்ம நேர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் அன்பிற்குரிய ஆர்ஜே சீனு, நான் இப்ப நின்றுட்டு இருக்கிற இடம் நம்ம முதலியார்பேட்டையோட ஹார்ட் பீட் சொல்லக்கூடிய மார்க்கெட் அண்ட் ஷாப்பிங் ஏரியாவிலதான் இருக்காங்க. அதாவது காலையிலேயே கடை வாசலை தெளித்து பிஸியா வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ற நம்ம வியாபாரி அண்ணன்கள் பையன் கையுமா காய்கறி வந்து பேரம் பேசுற நம்ம லோக்கல் சாம்பியன்ஸ் இந்த இடமே இப்ப செம கலாட்டாவா இருக்கு. அவங்க கிட்ட பேசி இன்னைக்கு முதற்பட்ட வியாபார வைப் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுக்குள்ள நம்ம கிட்ட யூஸ்ல பேசுறதுக்காக ஒரு யூஸ் ஒருத்தர் வெயிட் பண்றாரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். ஹாய், வணக்கம் ப்ரோ.
5: வணக்கம்,
4: உங்க பேர் சொல்லுங்க ப்ரோ.
5: என் பேர் ராகுல்.
4: ராகுல், ஓகே ராகுல், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ செமஜா இருக்குமே. சரி, சொல்லுங்க, எதுக்காக இந்த படிப்பு வந்து சூஸ் பண்ணிருக்கீங்க?
5: எனக்கு பேசிக்கலா இந்த லாஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அடிக்கும், அதனால இதை சூஸ் பண்ணேன்.
4: பாண்டிச்சேரியில வந்து ரொம்ப எந்த இடம் பிடிக்குதுன்னா எந்த இடத்துல ரொம்ப பிடிச்ச இடம் எனக்கு
5: நம்ம பீச், ராக் பீச் தான்.
4: ராக் பீச் தான் பிடிக்கும். அதான் நம்ம ஏசின முதல்ல பேசணும் அந்த படிப்பு ராக் பீச். அதாவது பாண்டிச்சேரியில அந்த ராக் பீச் எல்லாருடைய மனசுல
5: உங்களுக்கு
4: சொல்லுங்க, எதுக்காக அந்த ராக் பீச் இருக்கும்?
5: ஏன் அங்க டிஃப்ரெண்டான பீப்புள்ஸ பாக்க முடியும், எதையும் எதிர்பார்க்காம சைலண்டா இருப்பாங்க நிறைய பேர், நிறைய விஷயத்த பாக்கலாம், எல்லாரும் அவங்க இதை பண்ணிட்டு இருப்பாங்க, அதனாலே பீச் பிடிக்கும்.
4: சரி, ஓகே, நான் இன்னொரு விஷயம் வந்து கேட்கறேன். பாண்டிச்சேரியில இந்த விஷயம் மட்டும் மாறவே கூடாதுன்னா எந்த விஷயம் மாறக்கூடாது?
5: மக்கள் மாறக்கூடாது, அதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்க இருந்து எங்க வெளில போனாலும் இவங்க பாண்டிச்சேரியிலதான் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க, அதனால மக்கள் மாறக்கூடாது.
4: நம்ம எங்க போனாலும் கண்டுபிடிச்சாங்க பாண்டிச்சேரிக்காரம்மான்னு சொல்லிட்டு, அதனால நம்ம மக்கள் எழுதி ஒட்டிடுமா?
5: அதனால மக்கள் மாறக்கூடாது, அப்படியே இருந்ததுன்னா நல்லா இருக்கும்.
4: அதாவது நீங்க வந்து வெளியில வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க, அவங்க வரவங்க வந்து நீங்க பாண்டிச்சேரியில ஒரு இடம் முக்கியமான இடம் கூட்டு போவாங்கன்னா எந்த இடத்துக்கு கூட்டு போவீங்க?
5: ஆரம்பிக்கும் அங்க போய்
4: சுத்திக்கலாம்.
5: எப்பயுமே அங்க போவோம், போய் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வருவோம்.
4: சரி, ஓகே, நீங்க வந்து உங்க சின்ன வயசுல வந்து பாண்டிச்சேரி எப்படி பாத்தீங்க? இப்ப நீங்க வளர்ந்துட்டீங்க, ஒரு லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்க, நீங்க வந்து இப்ப அப்ப நீங்க பாண்டிச்சேரி எப்படி பாத்தீங்க? இப்ப பாண்டிச்சேரி
5: அப்ப இருந்ததை விட இப்ப பாண்டிச்சேரி 10 மடங்கு டெவலப் ஆயிருக்குதுதான் சொல்லணும். அப்ப இருக்கும்போது வந்து பாண்டிச்சேரி எல்லாம் அந்த அளவுக்கு இல்ல, இந்த அளவுக்கு பிஸியா இருக்காது, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். இப்ப பில்டிங்ஸ், ரோடு, நிறைய டிராபிக் நிறைய வந்து

0: எவ்வளவு போயிருக்கணும் நான் சொல்றேன்.
1: காலை நேர பாண்டிச்சேரி பிடிக்குமா இல்ல மாலை நேர
0: பாண்டிச்சேரி
1: பிடிக்குமா? எனக்கு இரவு நேர பாண்டிச்சேரி தான் இல்லாம இருக்கு. எதுக்கு
0: உங்களுக்கு அந்த அமைதியா இருக்கும்? அவங்க வேலையை பார்த்துட்டு சைலண்டா இருப்பாங்க. அந்த அப்போ நம்ம பீச்ல இருக்கும்போது நம்மளுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும்ன்றதுனால.
1: சரி, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பீச்ல வாக்கு போகிறதுக்குமா இல்ல பைக் ரைடு போகும்? எந்த வாய்ப்பை கிடைச்சாலும் வர மாட்டேங்குது. ஓகே, பாண்டிச்சேரியில உங்க பிடிச்ச ஒரு இடம், ஒரே ஒரு இடம் மட்டும் பத்து அப்படின்னா எந்த
0: பத்தி
1: குரலான ஒரு இடம்
0: விநாயகர் கோயில் சொல்லலாம். கடவுள விநாயகர் விநாயகர் கோயில் சொல்லலாம். ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி ரெப்ரசன்ட் பண்றதே அந்த கோயில. அதனால அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சைலண்டா இருக்கு, ஒரு மாதிரி விண்டேஜா இருக்கிறதுனால அந்த இடம்
1: உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்து இன்னைக்கு பாண்டிச்சேரி ஃபுல்லா என்ஜாய் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. என்னென்ன மாதிரி
0: மேக்சிமம் அந்த பாண்டிக்கு அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம்னு யோசிப்பேன். நம்ம எப்பவுமே என்ஜாய் பண்ணிக்கலாம், நம்ம பாண்டிச்சேரியில் தான் இருக்கிறோம். அதனால இந்த மாதிரி ஏதாவது எழுப்போம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுனால இந்த மாதிரி தான் யோசிப்பேன். ரொம்ப புதுசா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இது, அதனால ரொம்ப புதுசாவும் இருக்கு நல்லா இருக்கு.
1: இன்னைக்கு முதலியார் பேட்டையில இருந்த நம்ம புதுவை நிகழ்ச்சி போயிட்டு மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கோம். மக்கள் எப்படியெல்லாம் நல்லா ஜாலியா நம்ம நிகழ்ச்சியில் பேச முடியுமாதான். நம்ம எஃப்எம் ரெயின்போன்றது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நேயர்களுக்கான ஒரு எஃப்எம். அதாவது நம்ம நேயர்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு மூலையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு முழுக்கல இருந்தாலும் சரி, நம்ம நிகழ்ச்சி வந்து பேசலாம், அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்ன்றது நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி ஒரு லைவான ஒரு வைபான ஒரு ஷோ தான் நம்ம புது விஷயம். அந்த நம்ம புது விஷயத்தை நான் உங்க ஆர்மி டிவி பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை டைம் கரெக்டா 8:42 22 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய முதலியார் பிட் இந்த ஏரியால தான் போயிட்டு இருக்கு. ஆர்ஜே சீனு அங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ஜாலியாவே பேசிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. நம்ம கிட்ட வந்து நேர்ல வந்து பேசுறாங்களே, இவ்வளவு விஷயங்கள் நம்ம பேசுறோமே, நம்ம பேசுறது எல்லாரும் கேட்கறாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இப்போ யாரெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: புதுச்சேரி மக்களோட ரசனையும் நம்ம 102.8 பாட்டுத்தலும் என்றென்றும் பிரிக்க முடியாத ஒரு சுத்தம் புதிய ஷோ. இது எந்த நேரமே கெட்டு காட்டுற நம்ம எஃப்எம் ரெயின்போ. ஊர் பெருமையையும் மக்களோட மனசையும் அப்படியே படம் பிடிச்சு காட்டுற கண்ணாடி இது நம்ம லைவ் ஷோ. நம்ம புதுவை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நான் முதலாரிப்பட்டியில இருக்கிற மெயின் ரோடு பங்கு ஜங்ஷன்ல நின்று இருக்கேன். அதாவது ஒரு பக்கம் பஸ் பிடிக்கிற ஒரு காலேஜ் சுத்தி, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் மாட்டிட்டு ஸ்கூட்டியில ஆபீஸ்க்கு பறக்கிற நம்ம ஒர்க்கிங் கேன்டீன் சொல்லிட்டு முதலியார்பட்டி டிராபிக் இப்ப வேற லெவல் ஸ்பீட்ல பறந்துட்டு இருக்கேன். இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கிட்ட பேசுறதுக்காக ஒரு நியூஸ் ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசலாம். பை ப்ரோ, சொல்லுங்க சார். வணக்கம்.
2: வணக்கம் சார். இப்ப பேசுறேன். என் பேரு பிரகாஷ்.
1: பிரகாஷ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆத்மா காலேஜ் இன்ஸ்டியூட்ல தான் இருக்கிறேன்.
1: ஓகே ஓகே சார். எப்படி இருக்கு? என்ன படி, என்ன படிச்சீங்க?
2: நான் பிகாம் முடிச்சிருக்கடா.
1: பிகாம் முடிச்சிருக்கீங்களா? எப்படி படிக்கிறப்ப செம சண்டை பண்ணீங்களா?
2: படிக்கக்குள்ள எல்லா அட்டகாசமும் பண்ணுவோம், படிச்சு வச்சு ஒரு தான் லைஃபே தருவீங்க.
1: சரி ஓகே. படிக்கிறப்ப என்ன மாதிரியான ஒரு ஜாலியான விஷயங்கள் தான் உங்களுக்கு அது? அதெல்லாம் ஒரு ஒரு எவர்கிரீன் பீரியட் பண்ணா என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கு?
2: நாங்க எல்லாமே பண்ணுவோம். நான் கிளாஸுக்கு மட்டும் போக மாட்டோம், இது எல்லாமே பண்ணுவோம்.
1: நல்லா விளையாடுவீங்களா?
2: எல்லாமே விளையாடுவோம் நாங்க ஸ்போர்ட்ஸ்ல. ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் லைஃபு.
1: என்ன பண்ணீங்க அந்த லைஃபுக்காக? நீங்க
2: நாங்க என்ன பண்ணல, உடம்பு ஃபுல்லா அடிதான் எங்களுக்கு. கேம்ல
1: எந்த கேம் உங்களுக்கு வந்து
2: எங்களுக்கு? பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், ஃபுட்பால், கபடி எல்லா கேமும் ஆடுவோம் நாங்க.
1: ஓகே. எல்லாரும் போயிட்டு ஏதாவது பிரைஸஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்களா?
2: நேஷனல்ஸ் மெடல் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க.
1: சூப்பர். எந்த இதுல?
2: பேஸ்கெட் பால் மெடல் வச்சிருக்கிறோம்.
1: பேஸ்கெட் பால்ல? ஓகே. அப்புறம்
2: லாங் ஜம்ப் வச்சிருக்கிறோம், ஷார்ட் ஜம்ப்ல மெடல் பண்ணி வச்சிருக்கிறேன், ஸ்டேட் லெவல்ல பிரைஸ் வச்சிருக்கிறேன். எது பண்ணாலும் பாண்டிச்சேரியில ரெகனைசேஷனே கிடையாது.
1: ஓகே ஓகே ப்ரோ. அதாவது வந்து நிறைய மெடல் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. ஓகே. இதை வச்சுன்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த பிடி எல்லாம் நிறைய ட்ரை பண்ணலாங்க.
2: பண்ணலாம். நான் பாண்டிச்சேரியில

0: ஸ்பெஷலைசேஷன் காலேஜே கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு.
1: ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. சரி ப்ரோ சொல்லுங்க, அதாவது உங்களுக்கு பாண்டி சைட்ல ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரினா என்ன விஷயத்தை சொல்லுங்க?
0: பாண்டி பீச் தானா?
1: பாண்டி பீச் தான். அது மெமரியா இருக்கு,
0: அது நல்ல மெமரி. நாங்க போனாலே
1: என்ன மாதிரியான ஒரு நல்ல,
0: நாங்க போனாலே எந்த நினைப்போட போனாலும் அங்க எல்லா எண்ணமும் மறந்துட்டாங்க போயிட்டு, மனசு ஃப்ரீயா இருக்கிற இடம் பீச் தாங்க.
1: ஓகே, நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாண்டிச்சேரியில எனக்கு இந்த இடம் வந்து ரொம்ப பிடிக்கும், அந்த இடத்துல கிடைக்கக்கூடிய இந்த ஃபுட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த
0: நம்மளுக்கு வெளியில ஒரு பிரியாணி தானா? திடீர்னூர்ல சொத்து பிரியாணி தான் நம்மளுக்கு பிடிக்கும்.
1: எதுக்காக அந்த சொத்து பிரியாணி?
0: அங்கதான் நல்லா நல்லா ஓடுது சாப்பாடு, அங்க டேஸ்ட் எல்லாமே நல்லா இருக்கும் அங்க சாப்பாடு.
1: சரி ஓகே ப்ரோ சொல்லுங்க, இப்ப நம்ம எஃப்எம் ரெயின்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு?
0: நான் எதர்ச்சியா போனேன், நீங்க கூட்டி பேசுனீங்கன்னு சந்தோஷம் தான், நல்லா இருக்கு, ஒரு புது அனுபவமா இருக்குது எனக்கு இது.
1: ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ, மிகச்ச பேசுறதுக்கு நன்றி.
0: நன்றிண்ணா.
1: இசையோடு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகை

0: பதினேழு வரை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. டைம் கரெக்டா 8:50 ஆகியாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரியில இருக்கக்கூடிய முதலியார் பேட் இந்த ஏரியால இருந்தா போயிட்டு இருக்கு. ஆர்ஜே சீனு அங்க இருக்காங்க, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
2: ஆஹா, என்ன ஒரு வேகம், என்ன ஒரு சுறுசுறுப்பு. இன்னைக்கு நம்ம புதுவை லைவ் ஷோல திருச்சியோட என்ட்ரி கேட்னு சொல்லப்படுற நம்ம முதலியார்பேட்டையில நின்று கடலூர் மெயின் ரோட்டோட டிராபிக் டேஷ் மார்க்கெட்டோட சுறுசுறுப்பு, அப்புறம் காலையிலே எனர்ஜெட்டிக்கா ஆபீஸுக்கும் காலேஜுக்கும் பறந்த நம்ம மக்களின் பேச்சு கேட்டும் இந்த ஒரு மணி நேரம் சுமாசமா வைபா இருந்துச்சு. முதலியார்பேட்டையினாலே ஒரு தனி கம்பீரம் தான். எந்த நேரமும் முடிக்கிட்டு இருக்கிற அந்த உழைக்கும் மனிதர்களின் வேகம் தான் இந்த ஊரோட உண்மையான பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கும் ஆபீஸ் கடை வேலை அவசரத்துக்கு நடுவுலையும் நம்ம மைக் நாடி வந்து ரொம்ப யதார்த்தமா திருச்சி முகத்தோட பேசணும். மதியார்பட்டை மக்களில் இருக்கும் உங்க ஆர்ஜேசியினோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நாள் முழுக்க இந்த மதியார்பட்டை சுறுசுறுப்பும் உங்க கூடவே இருக்கட்டும். நாளைக்கு காலை 8 இன்னும் ஒரு மாசான ஏரியால இருந்து உங்களை வந்து அப்படியே நாங்க லைவ் மீட் பண்றோம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுது. நான் உங்க ஆர்ஜேசியினுங்கள் இதே ரெயின்போ புதுவை 102.8.
1: நன்றி சீனு.

0: ஒரு மாணவனை பார்த்தேன். என்ன தம்பி படிப்புலாம் எப்படி இருக்குது அப்படின்னு விசாரித்தேன். அவன் ரொம்ப அழுத்துக்கிட்டான். நான் நல்லா தான் சார் படிக்கிறேன், இருந்தாலும் புத்தியில் சரியாக ஏற மாட்டேங்குது சார் அப்படின்னா. சரி, இவனை நம்ம ரகம்தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். கல்வி கற்கக்கூடிய ஒரு மாணவன் சம்பந்தப்படுற புத்திகள் பல வகை. அதை பற்றி ஒரு பெரியவர் விளக்கி இருக்கிறார். மிருத்து புத்தின்னு ஒன்று இருக்குதான். மிருத்துன்னா மண், மண்ணால் வந்து செவரு கட்டுறோம்ல, மண் சுவரில் வந்து ஆணி அடிக்கிறதும் சுலபம், அதை பிடுங்கி எடுக்கிறதும் சுலபம். அது மாதிரி சில பேர் குரு சொல்லி கொடுக்குறத சுலபமாக கேட்டு தெரிஞ்சு வச்சுக்குவாங்க, கொஞ்ச நேரத்தில் சுலபமாக மறந்தும் போயிடுவாங்க. இது மிருத்து புத்தின்னு பேர், மண் புத்தி. தாறு புத்தின்னு ஒன்று உண்டான். தாறுன்னா மரம், அதில் பச்சை மரத்தில் வந்து ஆணி அடிக்கிறது சுலபம், ஆனால் அது எடுக்கிறது கஷ்டம். அது மாதிரி ஆசிரியர்கிட்டேருந்து கேட்டதை கவனமாக மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை மறக்காமல் இருக்கிறது தாறு புத்தி. பட்டை மரமாக இருந்தால் அதில் ஆணி அடிக்கிறதும் கஷ்டம், அடிக்கிற ஆணியும் சீக்கிரம் நழுவிடும். அது மாதிரி கேட்குற விஷயம் மனசில் பதியறதும் கஷ்டம், அப்படியே பதிஞ்சாலும் அது நீடிச்சு இருக்கிறதும் கஷ்டம், கொஞ்ச காலத்தில் மறந்துடும். இன்னொரு வகை புத்தி ஒன்று உண்டு, அதுக்கு பேர் சிலா புத்தின்னு பேர். சிலான்னா கல். ஒரு கருங்கல்லில் நாலு துளையை போட்டு ஒரு துளையில் வந்து உளியை வச்சு அடித்தா மற்ற துளை வழியாகவும் பிளந்து கல் ரெண்டாயிடும். அது மாதிரி சந்தியான இடங்களில் குறிப்பாக ஒரு பொருளை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு மற்றதையும் தெரிஞ்சுக்கிறது, அது சிலா புத்தின்னு பேர். வேணு புத்தின்னா என்ன தெரியுமா? வேணுன்னா மூங்கில். மூங்கில் கணுவில் ஒரு பக்கம் உளியை வச்சு அடித்தா ரெண்டு பக்கமும் பிளந்துடும். அது மாதிரி ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறப்பவே அதோட முன்பின் தொடர்களையும் தெரிஞ்சுக்கணும், அது வேணு புத்தி. தைல புத்தின்னு ஒன்று உண்டு. தைலம்ங்கிறது எண்ணெய். தண்ணியில் ஒரு துளி எண்ணெயை விட்டால் அது தண்ணி பூரா பரவி போடுதில்ல, அது இப்படி பரவுறது மாதிரி ஆசிரியர் சுருக்கமாக ஒரு கருத்தை சொன்னால் அதை வச்சுக்கிட்டு பூரா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும், அது தைல புத்தி. கற்பூர புத்தின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படின்னா, கற்பூரம் வந்து தீ பட்ட உடனே பிடிச்சிக்கும், ஆசிரியர் சொன்ன உடனே நுண்ணறிவோடு பாடங்களை புரிஞ்சுக்கிறது இந்த வகை புத்தி. கறி புத்தின்னு ஒன்று. அது எப்படின்னா, கறியில் நெருப்பை வச்சு விசிறிய பிறகு அதுக்கப்புறம் அது கறி நெருப்பாகும். அது மாதிரி காலம்பற சாயந்தர வேலைகளில் ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுப்பார், அதை கொண்டு புரிஞ்சுக்கிறது இந்த வகை. கதளித்தண்டு புத்தின்னு ஒன்று சொல்லுவாங்க. கதளிங்கிறது வாழை மரம். வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளவு சிரமமோ அவ்வளவு சிரமத்தோடு கல்வி கற்கிறது கதளித்தண்டு புத்தி. இதை தவிர இன்னும் சில வகையான மாணவர்களை கூட அடையாளம் காட்டுறாங்க. ஆசிரியர் சொன்னதில் நல்லது மட்டும் எடுத்துக்கிறவன் அண்ணம், ஆசிரியர் கிடைச்ச இடத்துல பாடத்தை கேட்டுக்கிட்டு பிறகு தனியாக உட்காந்து சிந்திக்கிறவன் பசு. பசுமாடு அப்படி தானே, புல் கண்ட இடத்துல மேயும், அதுக்கப்புறம் நிதானமாக ஆசை போட்டுக்கும். ஆசிரியர் சொன்னதை தவிர வேறு எதையும் சொல்ல முடியாதவன் கிளி. பல இடங்களில் பாடங்கள் கேட்டு கடைசியில் ஒன்றும் புரியாமல் போகிறவன் ஆடு. ஆடு வந்து ஒரு செடியில் வயிறார மேயாது, ஒரே செடியில் இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு எருமைன்னு பேர். எருமை வந்து எப்படின்னா, குளத்து நீரை கலக்கி தான் குடிக்கும். அது மாதிரி ஆசிரியர் வந்து மனசை நோக செய்து பயில்கிற மாணவர்கள்லாம் இந்த ரகம். இவ்வளவுலாம் இருந்தாலும் இந்த காலத்து மாணவர்கள்லாம் ஒரு தனி ரகம். ஒரு ஆசிரியர் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். இலக்கண வகுப்பு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட் டென்ஸு, ப்ரெசன்ட் டென்ஸு, ஃப்யூச்சர் டென்ஸ், இதை பற்றிலாம் பாடம் நடத்துகிறார். எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்போ நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது என்ன காலம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும்னார் ஆசிரியர். சரின்னாங்க மாணவர்கள்லாம். நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்டார் ஆசிரியர். அதாவது, நான் நாளைக்கும் பாடம் நடத்தப் போகிறேன், இந்த வாக்கியம் வந்து என்ன காலம்னு கேட்டார். ஒரு பையன் மெதுவாக எழுந்திரிச்சு சொன்னான், இது எங்கே போதாத காலம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டானான்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கலங்க சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
1: சைபால்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை

உள்ள அவர், நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். 55வது காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திரு எஸ் கே ஹால்தர் தலைமையில் டெல்லியில் கூடுகிறது. முன்னதாக இன்று காலை காவிரி நீரின் ஒழுங்காற்றுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது. கர்நாடக அரசு ஆகஸ்ட் மாதம் 45.5 TMC தண்ணீர் திறந்துவிட வேண்டிய நிலையில் இந்த ஆணையம் கூடவுள்ளது. தென்அமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வட்டாரில் நேற்று 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளனர். 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தேசிய அவசர நிலை பிரகடனத்தை கொலம்பியா அதிபர் திரு அபலார்டோ டீலா எஸ்பிரெல்லா அறிவித்துள்ளார். மீட்பு பணிகளை துரிதப்படுத்தவும் அவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்று அரசினர் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கடநகர் மற்றும் பிருந்தாவனம் துணை மின் நிலையங்களிலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை வெங்கடநகர், காமராஜர் நகர், 45 அடி சாலை, காமராஜர் சாலை, செல்லான் நகர், ரெயின்போ நகர், பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வர நகர், ஆரோக்கியம்மாள் கார்டன், திருமுடி சேதுராமன் நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், ராஜீவ்காந்தி நகர், சின்னையன்பேட், அன்னை தெரேசா நகர், ஜெயராம் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 3:24 நொடிகள். இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜி பூஜா. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் சாங்க நீங்க கேட்டு ரசிக்கலாம். எஃப்எம் ரெயின்போல 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சோ உங்களுடைய விருப்ப பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர் பேரை தெளிவா டெக்ஸ்ட் பண்ணி எஃப்எம் ரெயின்போவுக்கு சென்ட் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுடைய ஃபேவரட் சாங்க இந்த ஷோல நீங்க கேட்டு ரசிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சாங் கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா தங்கப்பாண்டி முதலியார் பேட்டில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு வாலி படத்துல இருந்து. நீங்களும் சீக்கிரமா உங்களுடைய ஃபேவரட் சாங்க கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
2: December 7th, 1903.
3: January 7th, 1903.
4: January 15th.

0: நடந்தது
1: மௌத்தார்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: ஒன்பது மணி 11 நிமிடம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம். இந்த ஷோல நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, சிவசுப்பிரமணியன் கோவை புதூர்ல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, போகன் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் ஷோவான இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய ஃபேவரட் சாங்க கேட்டு ரசிக்கலாம். 7598510505 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000,
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆராதனா ஆண்டிப்பட்டியில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க, உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து. சோ நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நிமிடம் FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர் விருப்பம். சோ நம்ம ஷோல அடுத்ததா ஒரு ஸ்பெஷல் சாங் தாங்க போட போறோம். ஒரு ஸ்பெஷல் நபருக்காக, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோ நாடு தாண்டி பாடல் கேட்டிருக்காங்க. ஜெர்மன்ல இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காங்க, பெர்லின். அது மட்டும் இல்லாம அவங்க கூட இன்னும் கொஞ்சம் பேரையும் சேர்த்திருக்காங்க. கனகவல்லி, கல்யாண், அஸ்வினி, வெண்பா, ஆதிரா, நன்னிலம், நாராயணன், இவங்க அத்தனை பேருக்காகவும் பாடல் ஜில்லா படத்துல இருந்து.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கணாயுது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில டைம் சரியா 9:28, 7:00 ஆயாச்சு. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ராதா பிரியா தேனியிலிருந்தா பாடல் கேட்டிருக்காங்க, காக்கி சட்டை படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம், 7598510505 அப்படின்ற இந்த நம்பர்ல.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா யார் பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னா, லூயிஸ் செல்வராஜ் கோவை வடவழில இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, ஆடுகளம் படத்துல இருந்து. நீங்களும் உங்களுடைய ஃபேவரட் சாங்க சீக்கிரமா வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க 7598510505 அப்படின்ற இந்த நம்பருக்கு.

0: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காரா, அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
1: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
2: அப்படியே பேசிட்டாலும்
0: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
3: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
2: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
0: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
2: என்ன, 10 மணிக்கு என்ன வெயில் அடிக்கும், செல்லா செல்லாது.
4: தாத்தா
2: சொல்றாங்கன்னு
4: டெய்லி காலையில 10 மணிக்கு நம்ம FM Rainbow-ல

நீர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. நம்ம ஷோவில் அடுத்ததாக யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, செல்வம் தேனியில் இருந்தாங்க பாடல் கேட்டிருக்காரு, எந்திரன் படத்திலிருந்து. நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாட்டை வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க, 7598510505 அப்படின்ற இந்த நம்பரில்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய. நம்ம ஷோல அடுத்ததா யார் சாங் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நிரஞ்சன் பாடியில இருந்தாங்க சாங் கேட்டிருக்காரு, அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. குப்பநத்தம் ராமு, காஞ்சிபுரம் கோகிலா பிரசனா, பெங்களூரு ஹேமபிரியா, துருவா ரவிக்குமார் இவங்களுடைய விருப்ப பாடல் அநேகன் படத்திலிருந்து.

9:56 ஆயாச்சு. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க பாடல் வழங்க முடிஞ்சது. நிறைய பேருக்கு பாடல் வழங்க முடியல, வருத்தப்படாதீங்க. இன்று அதாவது மாலை 6:20 உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச விருப்பமான பாடலை மனம் விரும்புதே ஷோல கேட்டு ரசிக்கலாம். ஸோ யாரெல்லாம் பாடல் கேட்டு வழங்க முடியல அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரமேஷ், ஜெயந்தி, கும்பகோணம், தாராசுரம், கைலாசம், வாரியங்கவல், கதிரவன், துர்கா ஸ்ரீனிவாசன், ராஜேந்திரன், உளுந்தூர்பேட்டை, வன்னை கணேசன், சுகன்யா பரத், சென்னை, சீதாலட்சுமி, தூத்துக்குடி, பாலசுப்ரமணியம், தூத்துக்குடி, செந்தில்குமரன், ஆண்டிப்பட்டி, சந்திரமோகன், கடலூர், கலைவாணி, கனிஷ்மா, செஞ்சி, சேப்பு, விஜயராகவன், காரைக்கால், ராமு, ரமணி, தர்ணிகா, ராம்பாக்கம், சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மதுரை, அருள்தாசன், பார்வதி, வேதவர்ஷன், பிரதாப, ராமபுரம், மணிகண்டன், தெற்கிருப்பு, ராமகிருஷ்ணன், கொழுமங்கொண்டான், நந்தகுமார், பாண்டி ஜோதி, வினோத், யாழினி, காங்கேயம், ஜெயராஜ், ஜெயந்தி, ஜெயபிரபா, கடலூர், மந்திரமூர்த்தி, நாகர்கோயில், ஐயனார், மீரா, அஷ்மிதா, அஷ்மித்ரன், பன்ருட்டி, ஓடி சுரேஷ், சரஸ்வதி, மாதவரம், பால்பண்ணை, ராம், சென்னை, வீரமணி, தேவிகாபுரம். இவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பாக ஒரு பாடல் கொடுத்துடலாம்.

two, one.

0: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதல் முறையாக சுதந்திர கொண்டாட்ட நிகழ்ச்சியின் போது செங்கோட்டை கொத்தளத்திலிருந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடப்படும் என்று பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் தெரிவித்தார்.

உள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற 10ஆம் ஆண்டு அரசு மின்னணு சந்தை விழாவில் அவர் இவ்வாறு பேசினார். புதுச்சேரி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ICMR ஷைன் கல்வி திருவிழா இன்றும் நாளையும் கோரிமேட்டில் உள்ள VCRC எனும் தேசிய திசையன் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மாதிரிகள் மற்றும் திட்டங்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட உள்ளன. மேலும் ஆராய்ச்சியாளர்களுடன் நேரடியாக மாணவர்கள் கலந்துரையாடும் நிகழ்ச்சியும் நடைபெறும். அறிவியல் ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இக்கல்வி திருவிழாவில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி மலையில் உள்ள சுந்தர மகாலிங்க சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் இன்று செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சதுரகிரி மலை வனப்பகுதியில் காட்டு தீ பரவியதால் மக்களின் பாதுகாப்பு நலன் கருதி மதுரை மாவட்ட ஆட்சியர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நெல்லை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் திருப்பூர் அணி கோவை அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் மக்களே, மீண்டும் உங்களை கெட் செட் கோ நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் உங்கள் ஆர்ஜே ஜீவிதா. டைம் கிரிக்டா 10:03:27 ஆகுது. என்ன ரெடியா மக்களே, மைண்டை ஷார்ப் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது உங்க நாலேஜ்க்கும் ஸ்பீடுக்கும் ஒரு டெஸ்ட்னே சொல்லலாம். இது உங்கள் அபிமான கெட் செட் கோ கேம் ஷோ நிகழ்ச்சி. இன்னைக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருக்க போகுது, விடுகதை இருக்க போகுதா, புதிர்கள் இருக்க போகுதா, இல்ல ஜிகே க்வெஸ்சன்ஸ் இருக்க போகுதா, அப்படி அப்படின்ட்டு நிறைய திங்கிங் உங்க மைண்டுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த கேள்விக்கான பதில நீங்க சொல்லணும் அப்படின்னா கால் 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. மறுபடியும் நம்பர்ஸ் உங்களுக்காக 2271760 and 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ண போறீங்க. அண்ட் வெளியூர் நேர்கள் 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ண மறக்காதீங்க. இன்னைக்கு உங்களுக்காக கேள்விகள் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க. அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா, தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற கோவில் பிரசாதம் எது? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. அப்படியே வந்து ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற கோவில் பிரசாதம் எது? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. இந்த கேள்வியை வந்து முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பதில வாங்குறத விட அதை ஸ்பாட் கேள்வியா கேட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதனால இந்த ஒரு கேள்வி உங்களுக்காக சொல்லியாச்சு. தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற கோவில் பிரசாதம் எது? இதான் உங்களுக்கான முதல் கேள்வி. பதில கண்டுபிடிங்க, சீக்கிரமா கால் பண்ணுங்க. FM Rainbow தொடர்ந்து கேளுங்க. FM Rainbow புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: ஏய், இங்க தாதா கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: FM Rainbow 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இன்னைக்கு தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக புவிசார் குறியீடு பெற்ற கோவில் பிரசாதம் எது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வந்திருக்கக்கூடிய நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி மேடம்?
0: நானும் நலம். ஓகே, ஆன்சர் என்ன?
1: ஆன்சர் வந்து பழனி பஞ்சாமிர்தம் மேடம்.
0: கரெக்டா?

0: உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? அச்சா மரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய நாதஸ்வரம் எந்த ஊரின் அடையாளம் அப்படிங்கிறது தான். அச்சா மரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய நாதஸ்வரம் எந்த ஊரின் அடையாளம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம். ராஜகோபால் நான் சொல்ற பதில அவர் சொல்லிட்டு போறாரு.
0: ஓ, நீங்க சொல்ற வேண்டிய பதில அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டாச்சு, பதில் தெரியுமா?
1: ஆண்டுகள்
0: பாரம்பரியம் மிக்க உடைக்க முடியாத பூட்டு எந்த ஊரின் பெருமை?
1: ரொம்ப கஷ்டமான கேள்வி.
0: ரொம்ப கஷ்டமான கேள்வியா? அய்யோ, பூட்டு எந்த இடத்துல எந்த ஊர்ல ஃபேமஸ் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சாலே ஆன்சர் ரெடி.
1: திண்டுக்கல்.
0: திண்டுக்கல், அவ்வளவுதான். 150 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க உடைக்க முடியாத பூட்டு எந்த ஊரின் பெருமை? திண்டுக்கல் ஊரின் பெருமை. ஓகேவா?
1: திண்டுக்கல் ஊரின் பெருமை.
0: உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்டாச்சு. அச்சா மரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய நாதஸ்வரம் எந்த ஊரின் அடையாளம் அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8.

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8ல கெட் செட் கோ கேட்டுட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டு முடிச்சாச்சு. கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, அச்சா மரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய நாதஸ்வரம் எந்த ஊரின் அடையாளம் அப்படின்னு கேட்டிருக்கேன் இல்லையா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
2: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
2: கலைவாணி மேம், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நானும் நல்லா இருக்கேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன் மேம்.
2: என்ன ஆன்சர்?
3: மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகில் அருகில் இருக்கக்கூடிய நரசிங்கம் பேட்டை அப்படின்ற ஊர்ல இருக்கு மேம்.
2: நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்டா?
3: நீங்க
2: நினைக்கிறீங்க, பட் நீங்க நினைச்ச ஆன்சர் வந்து தப்பாச்சே. தப்பாச்சே. அச்சா மரத்தால் மரத்தில் செய்யப்படும் பாரம்பரிய நாதஸ்வரம் எந்த ஊரின் அடையாளம் அப்படின்னு கேட்டிருக்கேன். எந்த மாவட்டம்? தஞ்சாவூர் மாவட்டம்.
3: தஞ்சாவூர் மாவட்டம்.
2: எந்த மாவட்டமா? தஞ்சாவூர் மாவட்டமா அப்படின்னு
3: கேக்குறீங்களா?
2: ஓகே, நரசிங்கம் பேட்டை அப்படிங்கறது தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய நரசிங்கம் பேட்டை. ஓகேவா? உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? பனை ஓலைகளால் நேர்த்தியாக செய்யப்படும் கொட்டான் பெட்டி எந்த மாவட்டத்தின் பெருமை? பனை ஓலைகளால் நேர்த்தியாக செய்யப்படும் கொட்டான் பெட்டி எந்த மாவட்டத்தின் பெருமை அப்படிங்கறதா உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் செய்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க. இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல இது கெட் செட் கோ டைம். கரெக்டா 10:28 30 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான சில கேள்விகள் உங்களுக்காக கேட்டிருக்கேன் இல்லையா. அதுல கடைசியா கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, பனை ஓலைகளால் நேர்த்தியாக செய்யப்படும் கொட்டான்பெட்டி எந்த மாவட்டத்தின் பெருமை அப்படின்னு கேட்டிருக்கேன். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம். காலை வணக்கம் சொல்றது யாரு?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: இதற்காக சரியான விடை சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டம் அப்படிங்கறது கரெக்டான பதில். ஓகே, இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட?
1: உலக
0: புகழ் பெற்ற பட்டு போன்ற மென்மையான பத்தமடை பாய் எந்த ஊருடையது?
1: நெல்லை மாவட்டம்.
0: நெல்லை மாவட்டம் அப்படிங்கறது கரெக்டான பதில் சார். நன்றி கால் பண்ணதுக்கு.
1: ஓகே,
0: நன்றி.

ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டு முழுவதும் விளையும் பன்னீர் திராட்சைக்காக புவிசார் குறியீடு பெற்ற பள்ளத்தாக்கு எது? ஆண்டு முழுவதும் பன்னீர் திராட்சைக்காக புவிசார் குறியீடு பெற்ற பள்ளத்தாக்கு எது? இதுதான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:33:58 ஆகுது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம், தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான கேள்விகள் தான் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அதுல உங்களுக்காக கடைசியா என்ன கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஆண்டு முழுவதும் விளையும் பன்னீர் திராட்சைக்காக புவிசார் குறியீடு பெற்ற பள்ளத்தாக்கு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அன்புராணி.
0: அன்புராணி மேம் எப்படி இருக்கீங்க?
1: நலம் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலம் நலம் நலம். ஓகே, ஆன்சர் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: ஆமா, கம்பம் பள்ளத்தாக்கு.
0: கம்பம் பள்ளத்தாக்கு எங்க இருக்கு?
1: தேனி மாவட்டத்துல.
0: தேனி மாவட்டத்துல இருக்கு. அடுத்தடுத்து நீங்க க்வெஸ்சன் கேட்டால நாங்க அப்படியே பதில் சொல்லிட்டே இருப்போம் இல்லையா?
1: நல்லா இருக்குது. ஓகே
0: ஓகே, சூப்பர் சூப்பர். இன்னொரு கேள்வி கேட்கலாமா உங்ககிட்ட? மாம்பழ நகரம் அப்படின்னு அழைக்கப்படும் சேலம் எதற்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு பெற்றது? ஆப்ஷன் தரலான்னு நினைச்சா ஜவ்வரிசின்னு கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. சூப்பர் மேம், கலக்கிட்டீங்க. நன்றி கால் பண்ணதுக்கு.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஓகே, உங்களுக்கான அடுத்த கேள்வி, தனித்துவமான கைவினை திறனால் செதுக்கப்படும் குத்துவிளக்கு எந்த ஊரின் குறியீடு? தனித்துவமான கைவினை திறனால் செதுக்கப்படும் குத்துவிளக்கு எந்த ஊரின் குறியீடு அப்படிங்கிறது தான் உங்களுக்கான அடுத்த கேள்வி. பதில கண்டுபிடிங்க, கால் பண்ணுங்க, நம்பர் அதே தான் 2271760 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க.

0: புதுவை 102.8.
1: ஏய், இங்க தாதா கிங். கனா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசு ஹிட்டு.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 10:40 37:37 ஆகுது. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில தமிழ்நாடு புவிசார் குறியீடுகள்

சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. கடைசியா அதுல நான் உங்களுக்காக கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, தனித்துவமான கைவினை திறனால் செதுக்கப்படும் குத்துவிளக்கு எந்த ஊரின் குறியீடு அப்படின்னு கேட்டிருந்தேன். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம். ஓகே, ஆன்சர் சொல்ல ரொம்ப ஆவலா வந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல, அப்படியே கட் ஆயிட்டு போயிட்டாங்க. ஓகே, இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. நீங்க வெளியூர் நேர்கள் அப்படின்னும் போது 0413 அப்படிங்கிற கோர் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. தனித்துவமான கைவினை திறனால் செதுக்கப்படும் குத்துவிளக்கு எந்த ஊரின் குறியீடு?

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. Vaiyapuri in Tamil becomes Vaipuri in English and Belpuri in Hindi.
0: பின்றாங்கப்பா.
3: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, அதையா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற.
5: என்ன சொல்ற
6: பெருமாள் சத்தியமா?
5: அந்த ஆஞ்சி கொலையும்
6: என்ன தப்பு
5: பண்ணதே? நான்
6: தான் வெளியில போக
5: விடும். வெளியே போக விடுற
0: அதிரதுல.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ.
9: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
10: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கெட் செட் கோ. டைம் கரெக்டா 10:47, 25 நொடிகள் ஆகுது. இன்னைக்கு நிகழ்ச்சியில புவிசார் குறியீடுகள் சம்பந்தமான சில கேள்விகளை உங்களுக்காக கேட்டுட்டு இருக்கேன் இல்லையா. கடைசியா என்ன கேள்வி அப்படியே கேட்டுட்டே இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனித்துவமான கைவினை திறனால் செதுக்கப்படும் குத்துவிளக்கு எந்த ஊரின் குறியீடு அப்படின்ற கேள்வியை தான் கேட்டிருந்தேன். இதுக்கு கரெக்டா நமக்கு வாட்ஸ்அப் மூலயமா பதில் சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னா, கோகிலா வில்லியனூர்ல இருந்து, ராஜேஷ் புதுச்சேரியில இருந்து, நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் இருக்கக்கூடிய நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு தான் அது. உங்களுக்கான அடுத்த கேள்வி, மருத்துவ குணங்கள் நிறைந்த நீண்ட நாட்கள் கெட்டு போகாத மலைப்பூண்டு எங்கு விளைகிறது? மருத்துவ குணங்கள் நிறைந்த நீண்ட நாட்கள் கெட்டு போகாத மலைப்பூண்டு எங்கு விளைகிறது? உங்களுடைய பதில சொல்ல கால் பண்ணுங்க 2271760 அண்ட் 2271770 அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ்க்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமா அண்ணா.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ கேட்டுருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:57, 5 நொடி ஆகியாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் இருக்கும். கடைசியாக நான் கேட்ட கேள்வி, மருத்துவ குணங்கள் நிறைந்த நீண்ட நாட்கள் கெட்டு போகாத மலை பூண்டு எங்கு விளைகிறது அப்படின்ற கேள்விக்கு கொடைக்கானல் அப்படின்னு கரெக்டாக நமக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சியிலிருந்து செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கனிஷ்மா இவங்களுக்கு பாராட்டுக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கால் பண்ணி பேசின நேர்கள் மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த நன்றிகள். கேட்க போற பாடலோட இன்றைய கெட் செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. உங்களுக்காக அடுத்த நிகழ்ச்சி மேலே மேஜிக் வெயிட் பண்ணிட்டு இருக்க, கேட்கலாம்.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பங்கேற்று வானில் தேசிய கொடி, வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டை நினைவு கூறும் சிறப்பு பதாகைகள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் என்று பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்திய அமெரிக்க கடற்படையிலேயே வெடிமருந்து அகற்றுதல் கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. இம்மாதம் 14 தேதி வரை நடைபெறவுள்ள இக்கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள், செயல்முறை விளக்கம் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளது. புதுச்சேரி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ICMR ஷைன் கல்வி திருவிழா இன்று காலை கோரிமேட்டில் உள்ள VCRC எனும் தேசிய திசையன் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கியது. புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மாதிரிகள் மற்றும் திட்டங்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நாளை வரை நடைபெறவுள்ள இக்கல்வி திருவிழாவில் அறிவியல் ஆர்வமுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை மாநில கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்தின் மாநில அளவிலான

பெறுதல் உறுதிமொழி அம்மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் ஏற்கப்பட்டது. தொடர்ந்து 4 மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அழிக்கும் பணி காணொலி மூலம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பள்ளி மற்றும் கல்லூரி அளவில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 3 இடங்களை பிடித்த போதை தடுப்பு மன்றங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை முதலமைச்சர் வழங்கினார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 16 தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம், காதலி நிம்மதி படத்திற்காக.

இது எங்களை இதமாக்கும் இசை கானங்களின் தொகுப்பு. இது மலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் விபா சர்மா குரல்களில் பாடல். நாம் இருவர் நமக்கிருவர் படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல், காதல் மன்னன் படத்திற்காக.

11:21 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். சித்ரா மற்றும்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் சீகோலி செய்தார் இல்லாமல் புதிய நகை.

0: பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: தேவா இசையில் உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா இணைந்து பாடிய ஒரு பாடல் காதல் கோட்டை படத்திற்காக. நேரம் 11:31.

புதின பிரியர்களா, நீங்கள் உங்களுக்கான நிகழ்ச்சி 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். கேட்க மறவாதீர்கள் நீர்களே. இதயத்திற்கு இதம் தரும் இசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நேசம் படத்திற்காக பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரல்களில் பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரவிசங்கர் வரிகளுக்கு தேவா இசையமைத்து SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் பிரியமுடன் படத்திற்காக.

இதமான இசை கானங்களின் தொகுப்பு. இது மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஓனி கிருஷ்ணன், ஸ்வர்ணலதா மற்றும் விஸ்வேஸ்வரன் குரல்களில் பாடல், தாஜ்மஹால் படத்திற்காக.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிறைவு பாடல் கேட்கலாம், நேருக்கு நேர் படத்திற்காக ஹரிணி குரலில் பாடல். மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது பூஜா. டேக் கேர் அண்ட் பை பை.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இந்திய இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வட்டாரில் நேற்று 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளுக்குள் சிக்கி இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளனர். 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் சில மணி நேரத்திற்கு முன்பு கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று தடுப்பு சுவற்றில் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் படுகாயமடைந்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் திரு பிரகாஷ் பாபு தலைமையில் ஆராய்ச்சி சங்கமம் 2026 நடைபெற்றது. பல்வேறு ஆராய்ச்சி சாதனைகள் மற்றும் புதுமையான பணிகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பான தளமாக இம்மாநாடு அமைந்திருந்தது. தேர்வு செய்யப்பட்ட சிறந்த ஆட்சியாளர்களுக்கான விருதுகள் பல்கலைக்கழகத்தின் சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது வழங்கப்படும். சென்னை மாநில கல்லூரியில் போதையில்லா தமிழ்நாடு இயக்கத்தின் மாநில அளவிலான பெருந்தல் உறுதிமொழி அம்மாநில முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையில் ஏற்கப்பட்டது. தொடர்ந்து 4 மாவட்டங்களில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் அழிக்கும் பணி காணொலி மூலம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு விருதுகள் வழங்கப்பட்டன. பள்ளி மற்றும் கல்லூரி அளவில் சிறப்பாக செயல்பட்டு முதல் 3 இடங்களை பிடித்த போதை தடுப்பு மன்றங்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை முதலமைச்சர்

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 12:03. 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் உங்களோட நான் ஆர்ஜே ஜீவிதா. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பாடல் உங்களுக்காக சார்லி சாப்ளின் படத்துல இருந்து கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று டைம் கரெக்டா 12:09:11 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் தேசிய மகன் மற்றும் மகள் தினம். ஒவ்வொரு ஆண்டும் August 11 தேசிய மகன் மற்றும் மகள் தினம் கடைபிடிக்கப்படுது. பெற்றோர்களுக்கும் அவங்களுடைய மகன்கள் அதுக்கப்புறம் மகள்களுக்கும் இடையிலான பிணைப்பு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இல்லையா? குடும்பத்தோட மகிழ்ச்சியை பிரதிபலிக்கக்கூடிய மகன் மற்றும் மகள்களை கொண்டாடும் விதமா இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. தொடர்ந்து பேசலாம். தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று பாடல் உங்களுக்காக கண்ணன் வருவான் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: படைத்த சாதனை பெண்கள்,
1: தொழில் முனைவோர்கள்,
0: நாடக கலைஞர்கள்,
1: பல்துறையில் கால் பதித்த பெண்களின் வெற்றி கதைகள்.
0: ஹாய் ஸ்நேகிதியே,
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1-2.
1: ஹாய் ஸ்நேகிதியே.
0: ஹாய் ஸ்நேகிதியே.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்று டைம் கரெக்டா 12:20:49 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் குழந்தைகளுக்கான நூல்களை எழுதி உலக அளவில் புகழ்பெற்ற எனிட் பிளைட்டன் 1897 இதே நாள் லண்டன்ல பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே எழுத்து மீதான ஆர்வம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு இதழ்ல இவருடைய கவிதைகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் இவருடைய வெற்றி பயணம் தொடங்குச்சு. இவர் சம்பந்தமான இன்னும் சில தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாடல் கேட்கலாம், வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. டைம் கரெக்டா 12:26:38 ஆகுது. வரலாற்றில் இன்றைய தினம் குழந்தைகளுக்கான நூல்களை எழுதி உலக அளவில் புகழ்பெற்ற எனிட் பிளைடன் அவர்களை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. இவருடைய கவிதைகள் கதைகள் 1921 ஆண்டுல இருந்து ரொம்பவே அதிக அளவில் பிரசுரமாச்சு. உலகத்துல

ரொம்ப அதிகம் விற்பனையாகக்கூடிய புத்தகங்கள்ல இவருடைய நூல்களும் இடம்பெற்றுச்சு. மாடர்ன் டீச்சிங், விஷிங் சேர் தொடர், த ஃபேமஸ் ஃபைவ், த சீக்ரெட் செவன் இப்படின்னு இந்த புத்தகங்கள் இவருக்கு புகழை பெற்று தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தனக்குன்னு புதிய படைப்புலக சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய எனிட் பிளைடன் அவர்களின் பிறந்த தினம் இன்று. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8, இது வரலாற்றில் என்று.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி. ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: கண்ணா, இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாஸ் ஹிட்.
4: FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று வரலாற்றில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகள் உங்களுக்காக. ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் முழுமையான சூரிய கிரகணம் 1999 ஆண்டு இதே நாளில் தோன்றியது. இலங்கையில் தாவரவியல் பூங்கா 1812 ஆண்டு இதே நாளில் அமைக்கப்பட்டது. 1968 இதே நாளில் பிரித்தானிய நீராவி தொடருந்து தன்னுடைய கடைசி பயணிகள் சேவையை நடத்திய தினம் இன்று. நிகழ்ச்சியில் பாடல் உங்களுக்காக மலபார் போலீஸ் படத்திலிருந்து கேட்கலாம்.

0: ஏய், இங்க நான் தான் கிங்.
1: கண்ணா, இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: நேரிலே இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயண்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு முன்வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கேள்வி நேரத்தின் முக்கியத்துவம் குறித்து குறிப்பிட்ட திரு ஓம் பிர்லா, அரசின் பொறுப்புணர்வை இது எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முயன்றார். அப்போது நீட் பிரச்சினையை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்த மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மக்களவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை

0: பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ஜே பி நட்டா, திரு நிதின் கட்கரி, திரு கிரண் ரிஜிஜு, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் உறுப்பினர்கள் இதில் பங்கேற்றனர். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலர் திரு சத்யேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இத்திட்டத்தின் கீழ் 1 கோடியே 25 லட்சம் வீடுகள் கட்ட ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நித்தி ஆயோக் உறுப்பினர் திரு ராஜீவ் கௌபா, வீட்டு வசதி என்பது நகர்ப்புற திட்டமிடுதலின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார். நகர்ப்புற மக்கள் தொகை அதிகரித்து வரும் நிலையில் வீட்டு வசதி திட்டங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். நகர்ப்புற பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை செயல்படுத்த நிலம் கிடைப்பது பிரச்சினையாக இருப்பதாக திரு ராஜீவ் கௌபா தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் 119வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 18 வயதில் நாட்டிற்காக இன்னுயிர் ஈந்த குதிராம் போஸின் தைரியமும் நாட்டுப்பற்றும் போற்றத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டதற்காக 1908ஆம் ஆண்டு இதே நாளில் குதிராம் போஸ் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மாணவர் தலைவர் திரு தேவேந்திரநாத் மாட்டோ ராஞ்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராஞ்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பதட்டம் நிலவுவதால் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மாணவர்கள் மீது காவல்துறையினர் மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து பிஜேபி சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில், அகர்தலா, அட்டாரி உள்ளிட்ட 9 இடங்கள் வழியாகவும் மின்னணு விசாவை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 88 இடங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவிற்கு வர முடியும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு மின்னணு விசா திட்டம் தொடங்கப்பட்டது. முதலில் 43 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு தொடங்கப்பட்ட இந்த திட்டம் தற்போது 172 நாடுகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுற்றுலா, வணிகம், மருத்துவம், கல்வி உள்ளிட்ட 17 பிரிவுகளில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருகிறது. 95% விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு 72 மணி நேரத்தில் மின்னணு விசா வழங்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமரின் ஆயுள் காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இத்திட்டத்தில் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேர் ஜோதி, நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கேன். நான் வந்து இந்த பிரதமரோட ஆயுள் காப்பீட்டு திட்டத்தில் சேர்ந்திருக்கேன். 436 ரூபாய் கட்டுறேன், வருஷத்துக்கு 1 வாட்டி கட்டுறேன். இதன் மூலமாக என் குடும்பம் எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது எங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டு திட்டமாக வருது. நான் இங்கே குழு நடத்துகிறேன். அந்த குழு மூலமாகவும் எல்லாரையும் இதில் நான் சேர்க்க வச்சுருக்கேன். இதன் மூலமாக எல்லாருமே பயனடைய முடியும். அதனால் எல்லாருமே இதில் சேர்ந்து நல்ல பயனடைங்க. இந்த காப்பீட்டு திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: மகாராஷ்டிராவின் சத்தாரா மாவட்டத்தில் புனே பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். புனேயில் இருந்து சத்தாரா சென்று கொண்டிருந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. காயமடைந்த 2 பேர் மருத்துவ

0: மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒடிஷாவின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாலாசோர், பத்ரேக், காந்திரேபாரா, கட்டாக் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா, பஞ்சாப், பீகார், உத்தரப்பிரதேசம், அசாம், மேகாலயா மாநிலங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே கேரளத்தில் படிப்படியாக மழை குறையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஆலப்புழா, பத்தனந்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் மழை குறைந்து வருவதால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு மேகாஸ்ரீ தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்றத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதன் மூலம் கிரீன் கார்டு உள்ளிட்ட குடியுரிமை விண்ணப்பதாரர்கள் பயனடைவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. குடியேற்றத்திற்கான விண்ணப்ப படிவங்கள் இணையதளத்தில் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக செலவினங்களை குறைத்து குடியேற்ற நெறிமுறைகளை சீர் செய்ய இந்த நடவடிக்கை பயனுள்ளதாக அமையும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தைவான் மாநிலையில் சீன போர் விமானங்கள் அத்துமீறி நுழைந்ததாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. சீன கடற்படையின் 7 போர்க்கப்பல்கள் தைவான் நாட்டிற்கு மிக அருகே வந்ததாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவான் சீனாவின் ஒரு பகுதி என்று சீனா கூறி வரும் நிலையில் அப்பகுதியில் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது. தைவான் நாட்டில் தனி ராணுவமும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. தைவான் நாட்டிற்கு தனி பொருளாதார நிர்வாகம் இருக்கும் நிலையில் இரு நாடுகளுக்கிடையே பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் மோகன் பகான் அணி 6-0 என்ற கோல் கணக்கில் சிஏஎஸ்எஃப் அணியை வென்றது. குரூப் சியில் 9 புள்ளிகளை பெற்று முதலிடத்தில் உள்ள ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணி ஏற்கனவே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி FC1 அணியையும் மும்பை அணி நாங்ஸே அணியையும் எதிர்கொள்கின்றன. காலிறுதி ஆட்டங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்துக் கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவில் குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளுக்காக ஆன்லைன் விண்ணப்பங்கள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ட் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் 12:50.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் AB எலிசபெத் அவர்கள்.
4: சீக்கிரமா என்று அன்பு ததும்பும் புன்னகையோடு திரும்பி கேட்டாள் தாய். அவன் சீக்கிரம் வந்து விடுவான், அது நிச்சயம். அதனால் விஷயங்கள் எல்லாம் ஒழுங்காகத்தான் இருக்கின்றன. சரி, எனக்கு முதலில் ஒரு குவளை தேநீர் கொடுங்கள். அப்புறம் நீங்கள் எப்படி காலம் தள்ளினீர்கள் சொல்லுங்கள். அவன் சிரித்துக்கொண்டே அவளை ஏற இறங்க பார்த்தான். அன்பும் அமைதியும் ததும்ப பார்த்த அவனது பாசம் ஒளி வீசும் கண்களில் ஒரு கணம் சோகத்தின் சாயை படர்ந்து மறைந்தது. உங்கள் மேல் எனக்கு ரொம்ப பிரியம் அந்திரியுஷா என்று கூறி பெருமூச்செறிந்தாள் தாய். மண்டி வளர்ந்திருந்த தாடிக்குள் தெரியும் அவனது மெலிந்த முகத்தை கூர்ந்து பார்த்தாள். என்னை நீங்கள் கொஞ்சமாக நேசித்தாலும் எனக்கு திருப்திதான் என்று கூறிக்கொண்டே தான் அமர்ந்திருந்த நாற்காலியை முன்னும் பின்னும் ஆட்டிக்கொண்டான் அவன். உங்களுக்கு என் மேலே பிரியம் என்பதும் எனக்கு தெரியும். உங்கள் இதயம் பறந்தது. நீங்கள் எல்லோரையுமே நேசிக்கிறீர்கள். ஆனால்

உங்களை பிரத்யேகமாக நேசிக்கிறேன் என்று அவள் அழுத்தி கூறினாள். உங்களுக்கு ஒரு தாய் மட்டும் இருந்திருந்தால் உங்களை மாதிரி ஒரு மகனை பெற்றதற்காக எல்லோரும் அவள் மீது பொறாமை கொள்வார்கள். அந்த ஹஹோல் தலையை அசைத்தான். தன் இரு கைகளாலும் தலையை பிடித்து கரகரவென்று தேய்த்து விட்டுக் கொண்டான். எனக்கும் எங்கோ எவ்விடத்திலோ ஒரு தாய் இருக்கத்தான் செய்கிறாள் என்றான். அவன் குரல் தணிந்து போயிருந்தது. இன்றைக்கு நான் என்ன செய்தேன் தெரியுமா என்று தொடங்கினாள் தாய். பிறகு மிகுந்த உணர்ச்சி பரவசத்தோடு அன்று அவள் தொழிற்சாலைக்குள் பிரசுரங்களை கொண்டு சென்ற விவரத்தை கொஞ்சம் மூக்கும் மொழியும் வைத்து சொல்ல முனைந்தாள். எனினும் அவளது ஆனந்தத்தாலும் ஆர்வத்தாலும் சொல்லுக்கு வளையாமல் அடிக்கடி தடுமாறி குழறியது நாக்கு. முதலில் அவன் தன் கண்களை வியப்போடு அகல விரித்தவாறே இருந்தான். பிறகு வாய்விட்டு கலகலவென்று சிரித்தான். ஹோ ஹோ என்று ஆனந்த மிகுதியினால் கத்தினான். நீங்கள் செய்ததும் நல்ல

சொல்லுக்கு வளையாமல் அடிக்கடி தடுமாறி குழறியது நாக்கு. முதலில் அவன் தன் கண்களை வியப்போடு அகல விரித்தவாறே இருந்தான். பிறகு வாய்விட்டு கலகலவென்று சிரித்தான். ஹோ ஹோ என்று ஆனந்த மிகுதியினால் கத்தினான். நீங்கள் செய்ததும் நல்ல காரியம்தான். இது விளையாட்டல்ல. பாவல் கூட சந்தோஷப்படுவான். அம்மா, நீங்கள் செய்த வேலை எவ்வளவு பிரமாதம் தெரியுமா? பாவலுக்கும் அவன் தோழர்களுக்கும் அது ரொம்ப உதவும். அவனது உடம்பு முழுவதுமே முன்னும் பின்னும் அசைந்து குலுங்கியது. அவன் தன் விரல்களை முறித்து சொடுக்கு விட்டான். உற்சாகத்தால் புலங்காகிதம் அடைந்து சீட்டி அடித்தான். அவனது ஓகையை கண்ட தாய்க்கு இன்னும் பேச வேண்டும் என்ற ஆசை உந்தி எழுந்தது. என் அருமை அந்திரியூஷா என்று ஆரம்பித்தாள் அவள். அவளது இதயமே திறந்து கொண்டது போல் திறந்த இதயத்திலிருந்து பரிபூர்ண வகையோடு முன்னிட்டு தெரிக்கும் வார்த்தைகள் மளமளவென்று பொழிந்து வழிய போவது போல தோன்றியது. நான் என் வாழ்வையே நினைத்து பார்த்தால், அட இயேசுவே, நான் எதற்காகத்தான் உயிர் வாழ்ந்தேனோ தெரியவில்லை. ஓயாத வேலை, பயத்தை தவிர வேறு எதையுமே நான் அறிந்ததில்லை. ஓயாத உதை அடி, என் புருஷனை தவிர வேறு யாரையுமே நான் கண்டதில்லை. பாவல் எப்படி வளர்ந்தான் என்பது கூட எனக்கு தெரியாது. என் புருஷன் உயிரோடு இருந்தபோது நான் பாவலை நேசித்தேனோ நேசிக்கவில்லையோ என்பதும் எனக்கு தெரியாது. என் சிந்தனைகள், என் கவலைகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை பற்றிதான். என்னை கட்டிக்கொண்ட மிருகத்திற்கு இறை போடுவதும் உடனடியாக அவன் சௌகரியத்தை கவனிப்பதும் தான் என் கவலை. அப்படி கவனிக்காது மெத்தனமாக இருந்தால் அவன் கோபம் கொண்டு என்னை பயமுறுத்துவானே, அடிப்பானே என்ற பயத்தால் அந்த அடிக்கு ஆளாகாமல் ஒரு நாளாவது தப்பி வாழ வேண்டுமே என்ற கவலையால்தான் நான் அப்படி வாழ்ந்தேன். ஆனால் அவன் என்னை அடிக்காத நாளே கிடையாது. அவன் என்னை அடித்து உதைக்கும் போது தன் மனைவியை அடிப்பதாக அவன் நினைத்து பார்ப்பதே இல்லை. யார் யாரோ மீது உள்ள கோபத்தையும் காட்டத்தையும் என் மீது காட்டி தாக்குவான். 20 வருஷ காலம் நான் இப்படியே தான் உயிர் வாழ்ந்தேன். என் கல்யாணத்துக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன் என்பது கூட எனக்கு நினைவில்லை. என் கடந்த காலத்தை பற்றி நினைத்தாலே நான் குருடாகி போவதை மாதிரி இருக்கிறது. எதுவுமே தெரிவதில்லை. இகோர் இவானவிச் இங்கே வந்திருந்தான். அவனும் நானும் ஒரே ஊர்க்காரர்கள். அவன் எதை எதை பற்றியெல்லாமோ பேசினான். எனக்கோ அங்குள்ள வீடுகள் ஞாபகத்துக்கு வந்தன, ஜனங்கள் நினைவுக்கு வந்தனர். ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள், என்ன பேசினார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் என்ன ஆனார்கள், இதெல்லாம் நினைவுக்கு வரவே இல்லை. எப்போதோ தீப்பிடித்து எரிந்த சம்பவம், இல்லை 2 சம்பவங்கள் நினைவுக்கு வந்தன. எனக்கு என்னவோ என் இதயத்தையே பூட்டிவிட்டது போல், என் ஆத்மாவுக்கே முத்திரையிட்டு இறுக மூடிவிட்டது போல் இருக்கிறது. கண்ணும் தெரியவில்லை, காதும் கேட்கவில்லை. கரையில் இழுத்து போட்ட மீனை போல் அவள் மூச்சாக வாயை திறந்து திணறினாள். முன்புறமாக குனிந்து கொண்டு மீண்டும் அவள் தணிந்த குரலில் பேசத் தொடங்கினாள். என் கணவன் இறந்தான். நானும் என் மகனை கவனிக்க தொடங்கினேன். ஆனால் அவனோ இந்த மார்க்கத்தில் ஈடுபட்டு விட்டான். எனக்கு மிகவும் சங்கடமாயிருந்தது. அவனுக்காக அனுதாபப்பட்டேன். அவனுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நான் எப்படி வாழ்வது என்ற கவலை எனக்கு. நான் எப்படி பயந்து நடுங்கினேன் தெரியுமா? அவனுக்கு என்ன நேரக்கூடும் என்று நான் நினைத்து பார்த்தபோது என் இதயமே வெடித்து விட்டது மாதிரி இருந்தது. அவள் ஒரு கணம் மௌனமாயிருந்தாள். மீண்டும் மீண்டும் தலையை ஆட்டிவிட்டு பேச தொடங்கினாள். பெண்களாகிய எங்கள் அன்பு பரிசுத்தமான அன்பு அல்ல. நாங்கள் எங்களுக்காகத்தான் பிறரை நேசிக்க வேண்டியிருக்கிறது. இதோ நீங்கள் இருக்கிறீர்கள். தாயை எண்ணி துக்கப்படுகிறீர்கள். எதற்காக நீங்கள் அவளை விரும்புகிறீர்கள்? இதோ இங்கே எத்தனையோ இளைஞர்கள் சகல மக்களின் சேமத்துக்காகவும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். சிறைக்கு செல்கிறார்கள், சைபீரியாவுக்கு செல்கிறார்கள், சாகிறார்கள். இளம் பெண்கள் தன்னந்தனியாக வெகு தூரம் நடந்து செல்கிறார்கள். இருட்டிலே மழையும் பனியும் கொட்டுகின்ற குளிரிலே சேர நிறைந்த பாதை வழியே 7 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து செல்கிறார்கள். அவர்களை இப்படி செய்ய செல்வது யார்? அவர்கள் ஏன் இப்படி செய்ய வேண்டும்? ஏனெனில் அவர்கள் கொண்டுள்ள அன்பு, பரிசுத்தமான தூய்மையான அன்பு அவர்களிடம், நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை ஒன்று இருக்கிறது அந்திரியூஷா. ஆனால் எனக்கோ அந்த மாதிரி நேசிக்க முடியவில்லை. எனக்கு சொந்தமானவர்களையே, மிகவும் நெருக்கமானவர்களையே நான் நேசிக்கிறேன். நீங்களும் நேசிக்க முடியும் என்று ஒருபுறமாக திரும்பிக் கொண்டு சொன்னான் அஹோல். அப்படி சொல்லும்போது வழக்கம் போலவே தன் கைகளால் தலையையும் கன்னத்தையும் கண்களையும் பரபர

0: என்று தேய்த்து விட்டுக் கொண்டான். எல்லோரும் நம்மோடு நெருங்கியிருப்பதையே மிகவும் நேசிக்கிறார்கள். ஆனால் ஒரு பரந்த இதயம் தனக்கு வெகு தொலைவில் உள்ள பொருட்களை கூட தன்னருகே கவர்ந்தெழுத்து நெருங்க செய்யும் சக்தி வாய்ந்தது. நீங்களும் மகத்தான காரியங்களை செய்ய முடியும், ஏனெனில் உங்களிடம் மகத்தான தாய்மை அன்பு ததும்பி நிற்கிறது. அப்படியே ஆகட்டும் என்று பெருமூச்சோடு சொன்னாள் அவள். இந்த மாதிரி வாழ்வதும் ஒரு நல்ல வாழ்வுதான் என்பதை நான் உணர்கிறேன் அந்திரேயா. நான் உங்களை நேசிக்கிறேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்வளவு சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுறா.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: தொடர்வது பகல் 1 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
9: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி விஜயகுமார். நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசின் பொறுப்புடைமையை உறுதி செய்வதால் கேள்வி நேரம் மிக முக்கியமான காலகட்டம் என்று குறிப்பிட்ட சபாநாயகர், அவையில் தொடர்ந்து நடைபெறும் இடையூறுகள் குறித்து கவலை தெரிவித்தார். இத்தகைய இடையூறுகள் தமக்கு தனிப்பட்ட முறையில் வருத்தம் அளிப்பதாகவும் சபாநாயகர் கூறினார். இதேபோல் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்த மாநிலங்களவை நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கின. 55வது காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் டெல்லியில் கூடவுள்ளது. இ விசா எனப்படும் மின்னணு விசா வைத்துள்ள வெளிநாட்டினர் இந்தியாவிற்கு வருவதற்கு ஏதுவாக மேலும் 11 சர்வதேச நுழைவு புள்ளிகளை அரசு அறிவித்துள்ளது. தென் அமெரிக்க நாடான கொலம்பியா மற்றும் அதை ஒட்டிய ஈக்வட்டாரில் நேற்று 7.4 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 132 பேர் உயிரிழந்துள்ளனர், 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்திய அமெரிக்க கடற்படை சார்பில் வெடிமருந்து அகற்றுதல் கூட்டு பயிற்சி கொச்சியில் நேற்று தொடங்கியது. இம்மாதம் 14 தேதி வரை நடைபெறவுள்ள இக்கூட்டு பயிற்சியில் போர் உபகரணங்கள், செயற்முறை விளக்கம் உள்ளிட்டவை இடம்பெறவுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் ஆகஸ்ட் 16 தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஆண்டுதோறும் நடத்தப்படும் ICMR ஷைன் கல்வி திருவிழா இன்று காலை கோர்மேட்டில் உள்ள VCRC எனும் தேசிய திசையின் கட்டுப்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் தொடங்கியது. புதுச்சேரியின் பல்வேறு பள்ளிகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள், அறிவியல் மாதிரிகள் மற்றும் திட்டங்கள் இக்கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் அன்பான மதிய வணக்கம். அடைந்த பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் ஷோ. ஹாய் ஸ்நேகிதியில நான் உங்க ஆனந்தி. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கான்செப்ட் பேஸ் பண்ணி போகக்கூடிய நம்ம ஷோல செவ்வாய்க்கிழமைகள்ல சட்டம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்களை, சட்டம் அறிவோம் அப்படின்ற டாபிக் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம் இல்லையா. சோ அந்த வகையில லாஸ்ட் வீக் கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ இந்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம், வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ட் மேம், நீங்க லாஸ்ட் வீக் வந்து பேசிட்டு இருந்தப்போ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் பத்தி சொல்லியிருந்தீங்க. சோ இல்லாத ஒரு கான்செப்ட், சோ அதை வச்சு நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்ன மேம்?
1: டிஜிட்டல் அரெஸ்ட் அவங்க மீன் பண்ணது வந்து உங்களை வந்து, அதாவது நீங்க இந்த விஷயத்தை வந்து நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கிறதுனால உங்களை வந்து இப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிறோம், நீங்க அந்த இடத்த விட்டு போக முடியாது, யூ ஆர் அண்டர் அரெஸ்ட்ங்கிற மாதிரி. இப்போ ஒரு காவல் நிலையத்தினர் வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணா நம்மளை கைது பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஸ்டேஷன்ல வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிட்டு ரிமாண்ட் பண்ணணும், அது நீங்க வந்து விசாரணைக்கு உட்பட்டவங்க தான் அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து முடிவு பண்ணார்னா அவர் வந்து நம்மளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புவார் விசாரணை பண்றதுக்காக. ஜெயில்னா வந்து தண்டனை கொடுத்து கிடையாது, விசாரணை பண்றதுக்காக அந்த விசாரணை கைதியாக அவங்க வந்து போவாங்க. சோ இதுதான் நம்ம நார்மல் ப்ரொசீஜர். இதுல வந்து அந்த மேஜிஸ்ட்ரேட் ஃபாலோ பண்றதுக்கும் போலீஸ் ஃபாலோ பண்றதுக்குமே நிறைய ரூல்ஸ் இருக்கு நமக்கு. நம்மளுடைய முந்தி வந்து ஐபிசி இருந்துச்சு, இப்ப வந்து பிஎன்எஸ் இருக்கு, அதாவது பாரதிய நியாய சங்கீதான் இருக்கு. இப்ப அதுல வந்து அதுலயே ரூல்ஸ் நிறைய இருக்கு. அதாவது இப்போ ஒருத்தர் வந்து கைது செய்யப்படுறாங்கன்னா அவங்க எதுக்காக கைது செய்யப்படுறாங்கன்னு அவங்க கிட்ட சொல்லணும், அதுக்கான ஒரு கம்ப்ளைண்டா ஏதோ ஒன்று வந்திருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க கிட்ட ஒரு காப்பி கொடுக்கணும். இல்ல வந்து ஒருவேளை கம்ப்ளைண்ட் இல்ல, சில விஷயங்கள் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமலே வந்து கைது பண்ணுவாங்க. இப்ப ஒரு கொலை நடக்குதுன்னா அப்ப வந்து ஒருத்தர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல கூட்டிட்டு போனாங்க, கைதுன்னு சொல்ல முடியாது, முதல்ல கூட்டிட்டு போய் விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அவங்க வந்து மேற்கொண்டு விசாரணை தேவை அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா தான் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்றது, அதன் பிறகு வந்து ஜெயில வச்சு விசாரணை கைதா விசாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. ஆனா இது வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது வந்து இருந்த இடத்துல நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறது அவங்களை.
0: ஓகே, சோ நார்மலா ஒரு அரெஸ்ட் அப்படின்னு பண்றாங்கனாலே இதுல இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்றப்போ இருந்த இடத்துல அரெஸ்ட் பண்றோம் உங்களை, நாங்க டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அப்படி ஒரு கான்செப்டே இல்லன்றீங்க.
1: ஆமா, இந்த மாதிரி இருந்தாலும் கூட வந்து ப்ராப்பரான சேனல் மூலமா தான் வரணும்.
0: ஓகே,
1: ஒரு இடத்துல ஒருத்தர் ஒரு தவறு பண்றாரு, ஒரு வேற இடத்துல போய் பதுங்கி இருக்கிறாருன்னா அப்போ வந்து அங்க இருக்கிற போலீஸ் மூலமா நடவடிக்கை எடுப்பாங்க. இப்ப இங்க ஒருத்தர் வந்து தவறு பண்றாங்க, இப்ப பாண்டிச்சேரி போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அவங்க தவறு பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து ஏதோ வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க. அப்ப இந்த பாண்டிச்சேரி போலீஸ் வந்து அங்க போய் அவங்களை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் அவங்க அங்கிருந்து வேற எங்கேயும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அங்க இருக்கிற அவங்க கிட்ட அவங்க சொல்லி வைப்பாங்க, இது மாதிரி வந்து இங்க ஒரு அக்யூஸ் வந்து இப்படி நாங்க சந்தேகப்படுற ஒரு குற்றவாளி வந்து அங்க இருக்கிறதாங்க எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அதனால நீங்க வந்து அவங்க தப்பிச்சு போகாம வந்து நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அது வரைக்கும் அவங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. அது இப்ப இவங்க வந்து அங்க போற வரைக்கும் அந்த குற்றவாளி தப்பிச்சு போகாம இருக்கிறதுக்காக மேபி அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க, அதாவது யார் விசாரிக்கணுமோ அவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமே தவிர்த்து நீ இருந்த இடத்துல அப்படியே இருக்கணும், உன்னை அப்படியே அரெஸ்ட் பண்ணி வைக்கிறேங்கிற மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இப்ப வந்து நம்ம கேள்விப்பட்டுருவோம், ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் கேள்விப்படுவோம். அதுவும் வந்து இப்போ இன்னும் த்ரூ ப்ராப்பர் சேனல், போட்டோ ஆர்டர் வேணும், நீங்க வந்து வீட்டுல இருக்கீங்க, வீட்டுல இருந்து வெளில போக முடியாது, நீங்க யாரையும் வெளில கான்டாக்ட் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல கொண்டு போய் அடைச்சி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்க வீட்லயே இருங்க, பட் அவங்க யாரையும் கான்டாக்ட் பண்ண முடியாது, அவங்க வந்து போலீஸ் பாதுகாப்புல ஏதாவது இருப்பாங்க, வீட்டை சுத்தி எப்பவுமே போலீஸ் இருப்பாங்க அவங்க பாதுகாப்புக்கு, அவங்க எங்கிருந்து யாருக்கும் தெரியாம வெளில போக முடியாது, யார்ட்டையும் பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கே தவிர இந்த மாதிரி வந்து இருந்த இடத்துல அப்படியே நீ வந்து இருக்கணும், அது வந்து அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இது வரைக்கும் கிடையாது. ஆனா இது ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி மிரட்டுறாங்க.
0: ஓகே, சோ இப்ப இந்த மாதிரி டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கால் வருது அப்படின்னா இப்ப நம்ம இதுக்கு வந்து உடனே என்ன பண்ணணும், சைபர்

வழக்கறிஞர் அனுராதா அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க அந்த எம்ப்ளாய்மெண்ட் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சோ கல்லூரி மாணவர்கள் வந்து பார்ட் டைமா வந்து ஒரு வேலைக்கு போறாங்க. சோ அந்த இடத்துல வந்து மாட்டிக்கக்கூடிய விஷயங்கள் பத்தி நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க. இன்கேஸ் இப்ப அந்த மாதிரி அவங்க போய் அதுல சிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்ப இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யலாம?
2: கண்டிப்பா நமக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து சைபர் விங்னு சொல்லிட்டு எல்லா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லா ஊர்லயுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு அதை கூட வந்து ரீச் பண்ண முடியல, எனக்கு அந்த விவரங்கள் தெரியலனா, அதாவது 1930 அப்படிங்கிறது வந்து நேஷனல் சைபர் ஹெல்ப்லைன் நம்பர்
3: 1930.
2: ஆமா, ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து வரும். நீங்க வந்து அதுல கால் பண்ணிட்டு நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, எந்த ஏரியால இருந்து பேசுறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்க எந்த நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இல்ல இப்ப படிக்கிற பசங்களுக்கு வந்து இன்டர்நெட்லயே எல்லாமே கிடைக்குது, வெப்சைட்ஸ் இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு. இப்ப அதுல வந்து அவங்க அந்த நம்பரோ இல்ல இமெயில் ஐடியோ யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுமோ அவங்களோட இமெயில் ஐடி அதை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். போன் நம்பர்ஸ், அதாவது இப்ப இந்த சைபர் விங்குங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு பப்ளிக் விஷயம் தான், அதனால அதை வந்து மறைச்சு வைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சோ அவங்க டீடைல்ஸ் எல்லாம் கண்டிப்பா வந்து நமக்கு வெப்சைட்ஸ்லயே கிடைக்கும், போலீஸ் வெப்சைட்ஸ்ல கிடைக்கும். நீங்க சும்மா ஒரு கூகுள் சர்ச் படிக்கிற பசங்களை கண்டிப்பா தான் தெரிஞ்சிருக்கும். அது ஒரு கூகுள் சர்ச் பண்றீங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு நீங்க வந்து இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியணும் அப்படிங்கும் போது நீங்க அந்த தேடுதல் செயலிகள் எல்லாம் யூஸ் பண்ணி அது கரெக்டான ஒரு கம்ப்ளைண்டா நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா ஏமாற்றது தடுக்கப்படும். ஒருவேளை ஏமாந்துருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை தான் வந்து சரி பண்றதுக்கு நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்ப ஒரு பணம் ஏமாந்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு, அது மட்டும் இல்லாம பணத்தை ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கு, பணத்தை இழந்திருக்கோம்னா எந்த அளவு சீக்கிரமா நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோமோ அந்த அளவு சீக்கிரமா அவங்க மீட்டு கொடுப்பாங்க. இப்ப நாம ஒருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு விடுறோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம், அது உங்களுக்கு உடனே தெரிஞ்ச உடனே நீங்க வந்து பணம் இல்லைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து அது வந்து வேற வேற அக்கௌண்ட்டுங்களுக்கு போயிட்டு அது எங்க போயிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவு போயிடும். அந்த மாதிரி

0: ஒருத்தர் முகத்துல வந்து இன்னொருத்தர் முகத்தை வச்சு மாஃபிங் பண்ணி அந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறது. சோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணலாம்?
1: கண்டிப்பா இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து உடனே வந்து போலீஸ் கிட்ட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க அப்படிங்கும் போது, அது யார் பண்றாங்களோ அவங்களுடைய இணை அவங்களுடைய அந்த செயலிகள் வந்து முடக்கப்படுறது, இல்லை அவங்கள வந்து அதை டெலீட் பண்ண சொல்றது, அதாவது அந்த குற்றத்தினுடைய வீரியத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஒருத்தருடைய அந்தரங்க புகைப்படத்தை வந்து ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்றதே தப்பு, அது இந்த மாதிரி வந்து தப்பா வந்து பயன்படுத்தி யூஸ் பண்றது, தப்பா வந்து பயன்படுத்தி இன்னொருத்தர் கொடுக்கறது இல்ல ஒரு சோசியல் மீடியால வந்து பதிவிடுறதுலாம் ரொம்ப பெரிய குற்றங்கள். அதனால வந்து அந்த குற்றங்கள் வந்து கண்டிப்பா தடுக்கப்படும், அந்த குற்றவாளிகளும் கண்டிப்பா தண்டிக்கப்படுவாங்க. ஆனா
2: அடிக்கடி நம்ம யாருக்கு கால் பண்ணிருக்கோம் அப்படின்ற பேர்லயே வந்து கால்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி
1: அந்த உருவங்கள் யூஸ் பண்றாங்க, அவங்க வாய்ஸ் யூஸ் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. இது வந்து அந்த போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டீடைல்ஸ் எல்லாம் போயிடும். நீங்க சொன்ன கான்டாக்ட்ஸ் போவோம், அவங்களுடைய ஃபேஸஸ், இப்ப நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம போட்டோ கூட வச்சிருப்போம்.
2: ஆமா,
1: அவங்களுடைய வாய்ஸும் அதுல இருக்கும். ஏன்னா நம்ம அடிக்கடி பேசுறதுனால அந்த வாய்ஸ் அதுல இருந்து இருக்கும். அதனால அந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்க ரிட்ரீவ் பண்ணிட்டு அவங்க பண்ற மாதிரி நேச்சுரலா வந்து பண்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம அந்த சமயத்துல வந்து ஒரு பதட்டம், அது இப்போ ஐயோ ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்ல அந்த ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இன்னொருத்தர் கூட பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்டுடைய டீடைல்ஸ் அங்க இருக்குன்னா, சார் இவர் வந்து இங்க அடிபட்டு கிடக்குறாரு, லாஸ்ட் கால் வந்து உங்ககிட்டதான் வந்து உங்ககிட்டதான் வந்திருக்கு, அதனாலதான் உங்களுக்கு நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படிலாம் கூட ஸ்கேமிங் நடக்கிறதுலாம் கூட இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம இரையாயிடக்கூடாது. இந்த பசங்க வந்து அது ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன்னா வந்து இந்த வயசுல இருக்கிற பசங்க வந்து அது டக்குன்னு வந்து சிந்திக்க மாட்டாங்க. இப்போ ஃப்ரெண்டுக்கு ஒரு அடிபட்டுச்சு அவங்க அதை தான் யோசிப்பாங்க, ஐயோ ஃப்ரெண்டுக்கு பிரச்சனையா, நம்ம உடனே போய் ஹெல்ப் பண்ணணும், அவன் என்ன கஷ்டத்துல இருக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதான் அந்த இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல அவங்களுக்கு அந்த பக்குவம் வந்துடும். இப்பதான் நம்ம பேசணும், எதுக்கு நம்ம வந்து ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், என்னதான் அவனை கூப்பிட்டு பார்ப்போங்கிற மாதிரி தோணாது. அந்த பதட்டத்துல வந்து நம்ம பண்ணிடுறது, அந்த விஷயத்துலதான் வந்து ஏமாந்துறோம். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்டிப்பா எல்லாரும் கவனமா இருக்கும்.
0: ஓகே, சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ இன்னும் பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: எஃப்எம் ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இப்போ இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த கல்லூரி மாணவர்களை டார்கெட் பண்ணியே சில தவறான விஷயம்

0: எல்லாம் வந்து நடக்கும் இல்லையா? சோ அத பத்தி சொல்லுங்க.
1: தடை செய்யப்பட்ட பொருட்களை வச்சிருக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அத நம்ம யூஸ் பண்றோம், அந்த குழந்தைங்க வந்து ஏன்னா அவங்க தான் டார்கெட், ஏன்னா அவங்க வந்து ஈஸியா பிரெயின் வாஷ் பண்ணிடலாம். இப்ப ஸ்கூல்ல இருந்தே வந்து கிட்டத்தட்ட ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி நிறைய பரவலா பேச்சு இருக்கு. அது ஸ்கூல்ல கொஞ்சம் பெரிய கிளாஸ்ல படிக்கிற பசங்க கிட்ட அது அப்படியே காலேஜ்ல வந்து பரவுது அப்படிங்கிற மாதிரியானது. இப்போ இது வந்து கண்டிப்பா நம்ம எதிர்கால சமுதாயத்தையும் வந்து அழிக்கிறதுக்கும் ஒரு விஷயம். இப்ப இந்த தடை செய்யப்பட்ட ட்ரக்ஸ் வந்து NDPS ஆக்ட்னு அதுக்கு தனியா ஒரு ஆக்ட் இருக்கு. அது நார்காட்டிக் ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோ பேட்ரிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்னு இருக்கு. அந்த ஆக்ட் படி வந்து ஒரு போதை வஸ்துவை வச்சிருந்தாலே குற்றமாக வந்து கருதப்படுது. அது ஒரு சின்ன குவாண்டிட்டி, ரொம்ப சின்ன குவாண்டிட்டியா கூட இருக்கலாம், ஒரு அரை கிராம் ஒரு கிராமா கூட இருக்கலாம், அது வச்சிருந்தா கூட தப்பு. அதனால வந்து நம்ம கன்சியூம் பண்றது தப்பு, அதனால கண்டிப்பா அதை வச்சிருக்கிறது தப்பு. இப்ப நான் அதை வந்து கன்சியூம் பண்ணல, என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னேன் அதனால வாங்கிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக வாங்கிட்டு போறீங்க, வழியில வந்து போலீஸ் உங்களை புடிச்சிட்டாங்கன்னா அது வந்து உங்க கையில தான் இருந்துச்சு, அதனால நீங்க தான் குற்றவாளியா கருதப்படுவீங்க. உங்க ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்றாங்க, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நீங்க வர வழியில வாங்கிட்டு வர சொன்னாங்க
2: பண்றாங்கன்றத விட அது யார் கையில இருக்கு அப்படின்றது தான் முக்கியம்.
1: ஆமா, ரெண்டுமே முக்கியம். யூஸ் பண்றதும் தப்பு, வெச்சிருக்கிறதும் தப்பு.
2: ஓகே.
1: அது இப்ப ஒரு எக்ஸ்ங்கற ஒரு பையனுக்கு வந்து இந்த பழக்கமே கிடையாது, அவன் எதுவுமே பண்ண மாட்டான், நல்ல பையன். வைங்கற பையன் ஏதோ கொஞ்சம் தூரத்துல இருக்கான். நீ வந்து வீட்ல இருந்து வரும்போது எனக்கு காலேஜுக்கு வரும்போது இது வாங்கிட்டு வான்னு சொல்றான். எனக்கு வந்து அவன் வேற எதோ ஏரியால இருந்து வர பையனா இருப்பான், அந்த வையங்கிற பையன் வேற எதோ ஏரியால இருந்து வரவனா இருப்பான். இந்த எக்ஸ்ங்கிற பையன் வந்து அந்த வழியா வரும்போது நீ அங்க ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, ஒரு மஞ்சள் சட்டை போட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாரு, அவர் ஒரு பேக்கெட் கொடுப்பாரு வாங்கிட்டு வந்து சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த எக்ஸ்ங்கிறவன் வாங்கிடுறான், அது என்னன்னே தெரியாம கூட வாங்கிடுறான், அது என்னன்னே அவனுக்கு தெரியாது வாங்கிடுறான். வாங்கிட்டு அவன் காலேஜ் போய் சேரத்துக்குள்ள அந்த இடைப்பட்ட தூரத்துல போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்கன்னா இந்த எக்ஸ்ங்கிற பையன் தான் மாட்டுவான்.
2: ஓகே.
1: எக்ஸ்ங்கிற பையனுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, அவன் அதை யூஸ் பண்றதும் கிடையாது, அது என்னன்னே அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் கையில இருந்த ஒரே குற்றத்துக்காக அவன் தான் குற்றவாளியா கருதப்படுவான். அவங்க சொல்லலாம், நான் வந்து ஒய்யங்கிற பையன் என் ஃப்ரெண்ட், அவனுக்காக வாங்கிட்டு போறேன்னு. நீ வாங்கிட்டு போப்பாதானு பிரச்சனை இல்லை, அவனும் இப்ப அவனும் சேர்ந்து மாட்டான். சரி, அவனே தான் சேர்ந்து அரெஸ்ட் பண்றேன்னு தான் சொல்லுவாங்க. உன் கையில இருக்கு, அதனால நான் உன்னே அரெஸ்ட் பண்றேன். அவன் யூஸ் பண்றானா அவனே நான் அரெஸ்ட் பண்றேன். ஆனா முதல் குற்றவாளி வந்து கையில வச்சிருந்தவன் முதல் குற்றவாளி.
2: ஓகே.
1: போலீஸ்க்கு வந்து உங்க கையில இருக்கிறது தான் பிரச்சனை. நீங்க யாருக்கு வாங்கிட்டு போறீங்க, யார்ட்டு வந்து வாங்கிட்டு போறீங்க, மேபி யாருக்கு
2: கடமையுமே வந்து மாணவர்களுக்கு இருக்கு.
1: அவனை கூட போலீஸ் போய் சொல்லலாம், இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து இதுக்கு அடிக்ட் ஆயிருக்கான், இது வந்து இங்க வந்து புழக்கத்துல இருக்குங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு, என் ஃப்ரெண்டு மூலமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு, என் ஃப்ரெண்ட் அதை யூஸ் பண்றானா கிடைக்குதுங்கிறதுனால இந்த மாதிரி வந்து கிடைக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால நான் இங்க வந்து அதை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. குறைஞ்சபட்சமா அட்லீஸ்ட் அந்த சப்ளை பண்றவங்களே அவங்க வந்து கட் பண்ணி விட்டாங்கன்னா, சப்ளை பண்றவங்க சப்ளை பண்றதுக்கே ஆள் இல்லைன்னா அப்ப அது வந்து அந்த மாணவர்கள் கை போய் சேரத்துக்கு வாய்ப்பு
2: இல்லை,
1: அதுவே கண்ட்ரோல் ஆயிடும். அதே போல வந்து டி அடிக்ஷன் சென்டர்ஸ் இருக்கு, அது வந்து அவங்க வந்து ரொம்ப அதுக்கான அடிமையான பிறகு அது அவங்களை வந்து மீட்டு கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அந்த தவறே நடக்காம நம்ம தடுத்துட்டோம்னா இதுக்கான தேவைகளே இல்லாம போயிடும்.
2: கண்டிப்பா.
1: அது தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து தடுக்கிறோம்
2: அப்படின்னா
1: அதுக்கான விளைவுகள் வந்த பிறகு அது என்ன பண்றதுன்னு யோசிக்கிற வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயமும் வந்து ரொம்ப காப்பாற்றப்படும். இப்ப வந்து அந்த போதை வஸ்து கடுமையானவங்க வந்து கண்டிப்பா அவங்க நார்மல் ஒரு லைஃப் லீட் பண்ண முடியாது. அது கடுமை ஆயிட்டாங்கன்னா அவங்களுடைய சுய சிந்தனை அவங்க இழந்துடுறாங்க, அவங்களுடைய படிப்புல இருக்கிற கான்சென்ட்ரேஷன் போயிடும், வேலை வாய்ப்புகளுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறையுது. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதனால நம்முடைய அந்த எதிர்கால சமுதாயமே வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையில் தான் நிக்க போகுது. அதனால இந்த போதை வஸ்துக்களை வந்து கண்ட்ரோல் பண்றது கண்டிப்பா முக்கியம். அது வந்து நம்ம காவல்துறையோ இல்ல வந்து பொதுமக்கள் மட்டும் நினைச்சா இல்ல, முக்கியமா யூஸ் பண்ற அந்த வயசு பசங்க, அதாவது காலேஜ் பசங்க தான் நிறைய யூஸ் பண்றாங்கன்னா அவங்க தான் வந்து அதை கண்டிப்பா வந்து தடுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி வந்து கூட இருக்கிற பசங்களே வந்து தடுக்கலாம், ஃப்ரெண்டை தடுக்கலாம், இல்ல ஃப்ரெண்டை வந்து தடுக்க முடியலன்னா ஒரு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கான நடவடிக்கை லீகலான ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, அந்த மாதிரி என்ன நம்மளால முடியுமோ அதை வந்து நம்ம கண்டிப்பா செய்யணும்.
0: ஓகே. சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம ஷோல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. அண்ட் இப்போ ஒரு சின்ன பிரேக்.
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள் சொன்ன தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், நீங்க மாஃபிங் அண்ட் ஃபேக் ஐடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. சோ அதே மாதிரி டீப் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் நம்ம சொல்றோம் இல்லையா, சோ அத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
1: டீப் ஃபேக்ங்கிறது வந்து ஒருத்தர மாதிரியே வந்து இன்னொருத்தர வந்து கிரியேட் பண்றது.
2: ஓகே,
1: டீப் ஃபேக் ரொம்ப ஒரிஜினலா இருக்கு. ஏஐ யூஸ் பண்ணி அது இப்ப நம்ம போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் போட்டோ இருக்கும், நம்ம ஃப்ரெண்டினுடைய வாய்ஸ் இருக்கும், அந்த வாய்ஸை வச்சு இந்த போட்டோ வச்சு ரெண்டு பக்கத்துல இருக்கும்போது பேசினாங்கன்னா நம்ம ஏமாற மாட்டோம். ஆனா தூரத்துல இருக்கும்போது பேசினாங்கன்னா
2: ஏமாந்து போயிடுவோம்.
1: கிளம்பி ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அவதுனா கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம நம்ம தான் செய்வோம்.
2: ஆமா,
1: அது பொதுமக்களும் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கறத தாண்டி இதை வந்து நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி செய்ய வைக்கிறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது சமூக விரோதிகள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. அதாவது இப்போ ஒரு பண வசதி இல்லாதவங்க இல்ல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறவங்க முக்கியமா நீ சொன்ன மாதிரி போதை மருந்து யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து பிரெயின் வாஷ் ஈஸியா செய்யப்படுவாங்க. அதாவது நான் சொல்றது வந்து நீ செய்யி, நீ செய்யறது எல்லாமே கரெக்டா அப்படிங்கிற மாதிரி நம்ப வச்சிருவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கையை அவங்களுக்குள்ள விதைச்சிட்டாங்கன்னா அவங்க சொல்ற தவறான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவங்க செய்வாங்க. அதுக்கு வந்து இவங்க பலியாயிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்
2: ஆசைப்படுவாங்க.
1: ஒரே இடத்துல வந்து வசதியான பசங்களும் இருப்பாங்க, வசதி குறைவான பசங்களும் மிடில் கிளாஸ் பசங்க அந்த மாதிரி பசங்களும் இருப்பாங்க. இப்போ ஒரு வசதியான பையன் வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு மொபைல் போன் வச்சிருக்கான், காஸ்ட்லியான ஒரு லேப்டாப் வச்சிருக்கான், ஒரு பெரிய பைக் வச்சிருக்கான், ஃபாரின் பைக் வச்சிருக்கான். அப்படிங்கும் போது இந்த வயசுல வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு ஆசை வரும், அவங்க கிட்ட இருக்கு என் கிட்ட இல்ல. அந்த மாதிரியான பசங்க ஈஸியா அதுக்கு வந்து இறையாயிடுறாங்க. இந்த வயசுல வந்து அந்த தாசையை தூண்டும் போது அந்த பசங்க வந்து ஈஸியா வந்து தடம் மாறி போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால எப்பவுமே சொல்லுவாங்க இந்த டீனேஜ்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம கவனிச்சுக்கணும். பேரண்ட்ஸ் கூட வந்து உங்க பசங்க யார்கிட்ட பேசுறாங்க, யார் கூட வெளில போறாங்க வராங்க, என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. முடிஞ்சா இப்போ மொபைல் போன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா மொபைல் போன்ஸ் கூட நீங்க செக் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா உங்க பசங்களோட லைஃப், அவனுடைய பிரைவசி, அவன் திட்டுவான், அவன் போனை பார்த்தா அவனுக்கு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து விடாம கண்டிப்பா அந்த பசங்க கோபம் வரும். அந்த மாதிரியான நடவடிக்கை மாற்றங்கள் வரும்போதே கூட பேரண்ட்ஸ் வந்து கவனிச்சிடலாம். அவங்க குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த நடவடிக்கை மாற்றம் வரும்போது கண்டிப்பா வந்து அவங்க கண்காணிப்பை அதிகப்படுத்தணும். அதனால உங்க பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. அதே போல நாம
2: பையன் பொண்ணு எல்லாரும் நம்ம பையன் சொல்றோம் அப்படிங்கறதால பையன்
1: ஒரு பேச்சுங்கிறது பையன் பொண்ணு ரெண்டு தான்
2: எல்லாரும் சேர்த்து
1: இல்ல எனக்கு பையன்கள்லாம் டக்குன்னு வந்து இப்ப நம்ம பசங்க வந்து அதை குடுக்கறாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்ல. குடுக்கலைனாலும் நீங்க பாக்குறதுக்கான உரிமை ஒன்று உங்களுக்கு உண்டு. ஏன்னா குழந்தைங்களுடைய கண்ட்ரோல் வந்து அவங்க தனியா இந்த சொசைட்டிக்குள்ள போய் ஒரு லைஃபை லீட் பண்ணும் போது லீட் பண்ற வரைக்குமே உங்களுக்கு அதுக்கான உரிமை உண்டு. உரிமையை எடுத்துக்கும் போது கடமையே செய்யணும் அப்படின்னு சொல்றோம்.
2: ஒருத்தர் பண்றதை பார்த்து 140 கோடி பேரும் பண்ணா மட்டும்தான் சாத்தியமாகும்.
1: அதே போலதான் இதுவும் நம்ம குடும்பத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் நாம வந்து ஒழுக்கமா இருக்கணும். என்னுடைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியணும், அவங்க விஷயங்கள் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி குடும்பத்துக்குள்ள. ஏன்னா குழந்தைங்க வந்து இன்னமும் அம்மா அப்பா கட்டுப்பாட்டுல இருக்கிற வயசு தான், அவங்க வந்து தனிச்சு இன்னும் போயிடல. இப்ப நான் உங்ககிட்ட வேலை வாங்கிக்கிறேன், உன்னுடைய சலுகைகளை நான் எடுத்துக்கிறேன், நீ செய்யறதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பா உனக்கான உரிமையும் உனக்கான ஸ்பேஸையும் நான் வந்து கொடுக்கணும். இதே வந்து இப்ப இந்த வயசுல அவங்க ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு கொஞ்சம் பெருசா, அதாவது அவங்க வந்து ஒரு குடும்பத்துல போய் வாழ்க்கை நடத்தும் போது கூட அந்த அம்மாவுக்கான மரியாதை வந்து அம்மா அப்பாவுக்கான மரியாதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த மரியாதை அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கு,
2: அப்படியே தலைமுறை தலைமுறையா வளர்ந்துகிட்டு இருக்கும்.
1: இப்ப அப்படிதான் வந்து நம்ம கிட்ட எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இப்ப வந்து அந்த சோசியல்
2: மீடியால வந்து
1: அந்த கல்ச்சர் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து அந்த பிள்ளைங்க வந்து தனிச்சு நான் வந்து ஒரு தனித்தீவு, நான் வந்து தனி மனுஷன் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. தனி மனித சுதந்திரம் இருக்கு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 18 வயசு தாண்டிட்டாங்கன்னா ஓட்டு போடுற

0: நாட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிற உரிமையா அவங்க கைக்கு வந்துருது. அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்தவங்க தான். பட் ஆனாலும் இன்னும் அவங்க அம்மா அப்பா கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க, அம்மா அப்பாவை சார்ந்துதான் இருக்கிறாங்க போது கண்டிப்பா அவங்களுக்கான உரிமையை நம்ம கொடுக்கணும். பேரண்ட்ஸ் வந்து இது வந்து அவனுடைய பர்சனல், அவன் பாட்டுக்கு என்னவோ பண்ணிட்டு போறாங்கிற மாதிரி விடாம அவங்களை கண்காணிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த போதை வசதிக்கு அடிமையா வருது, இல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சோசியல் மீடியால போய் ஒரு ஃபேக் ஐடியில போய் மாட்டிக்கிறது, அதுக்கு விக்டம் ஆகுறது, அந்த மாதிரி தவறுகள் செய்யறது எல்லாமே வந்து கண்டிப்பா தவிர்க்கப்படும். குழந்தைங்களோட நடவடிக்கைகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட அவங்க அதை உடனே கண்காணிச்சு எதனால அப்படிங்கறத வந்து கண்காணிச்சாங்கன்னே நிறைய தவறுகள், அந்த அடலசன் ஸ்டேஜ்ல ஏற்பட நிறைய தவறுகள் வந்து கண்டிப்பா தவிர்த்திட முடியும்.
1: கண்டிப்பா மேம். சோ நேயர்களே, இன்னும் சட்டம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கலாம்.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
2: ஏய், இங்க தாதா கிங். இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி நிறைய விஷயங்களை நம்மளோட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ நம்ம தொடர்ந்து பேசலாம். அண்ட் மேம், இந்த காலேஜ் லைஃப் அப்படின்னாலே வந்து எவ்வளவுதான் ஜாலியா போனாலும் இந்த ராகிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இல்லையா? சில பேர் பாதிக்கப்படுறாங்க இதனால. சோ அந்த ராகிங் பத்தி சொல்லுங்க மேம்.
1: அது இப்போ ஆன்டி ராகிங் ஆக்ட்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் வந்து இருக்கு. இப்போ அந்த ஆன்டி ராகிங் ஆக்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா, அந்த ராகிங்லேருந்து அந்த குழந்தைங்க வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக, புதுசாக போகிற பசங்களை வந்து அவங்க சீனியர் பசங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ட்ரோனா, அதுக்கு வந்து நான் உன்னை வந்து ஒரு தொல்லைப்படுத்தி இல்லை வந்து நீ இதை பண்ணி தான் கம்பல் பண்ணி வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ வந்து நீ வர ஒரு புதுசாக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அந்த காலேஜுக்குள்ளே வராங்க, உள்ளே வராங்க அப்படிங்கும்போது இந்த சீனியர் பசங்க வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா, உன் பேர் என்ன, எந்த ஸ்கூல்லேருந்து வர, எங்கே எந்த ஸ்கூலில் படித்த, என்ன குரூப்பு, இங்கே என்ன குரூப் சேர்ந்துருக்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் வந்து உன் டிபார்ட்மெண்ட் தான், ஏன் ஏதாவது ஹெல்ப் வேணா என்கிட்ட கேளு அப்படிங்கிறது இன்ட்ரடக்ஷன் தான். இது வந்து ஒரு ஸ்மூதான இன்ட்ரடக்ஷன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணும். இல்லை அந்த பசங்க வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, வாங்க நம்ம சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம், சேர்ந்து கேன்டீன் போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். இல்லை மதியானம் வந்து ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒரு ஜூனியர் பசங்க 10 பேர் உட்காந்து சாப்பிட்றாங்கன்னா, சீனியர் பசங்க ஒரு 10 பேர் வந்து அவங்க கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணலாம். நீங்க சொல்ற மாதிரி இன்ட்ரடக்ஷன் வந்துடும், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் கிரியேட் ஆகும், சீனியர் ஜூனியர் பேதம் இல்லாம போவோம், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, ஒரு கல்ச்சுரல்ஸ் வரும்போது சேர்ந்து நம்ம வந்து வேலை செய்யலாம், நான் இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது நீ எனக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணு, உன் ஆக்டிவிட்டிக்கு நான் ஹெல்ப் பண்றேன், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு காலேஜ் சிச்சுவேஷனை கொண்டு வரும். ஆனா வந்து ராகிங், அதாவது நான் வந்து உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகிறேங்கிற பேர்ல உன்னை போட்டு டார்ச்சர் பண்றது, உனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்றது. இப்ப சில பேருக்கு வந்து இந்த ஸ்மோக் பண்ற விஷயம் எல்லாம் பிடிக்காது, நீ வந்து அது பண்ணி தான் ஆகணும், அப்பதான் நம்ம வந்து நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகும் சொல்றது வந்து தப்பு, நீ வந்து அதை செஞ்சுதான் ஆகணுங்கிறது. இல்ல வந்து அவங்களை வந்து ஹர்ட் பண்ற மாதிரியோ, அவங்க அவமானப்படுத்துற மாதிரியோ ஒரு செய்கையை வந்து மத்தவங்க முன்னாடி செய்ய சொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப தவறான விஷயம். இந்த மாதிரியான ராகிங் எல்லாம் தடுக்கிறதுக்காக வந்து கண்டிப்பா வந்து ராகிங் வந்து ப்ரிவென்ட் பண்றதுக்காக கமிட்டிஷன் இருக்கு, ராகிங் ப்ரிவென்ஷன் கமிட்டிஷன் ஒன்று இருக்கு, எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாத்துலயுமே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வரும்போது கண்டிப்பா அந்த மாதிரி கமிட்டி, அந்த கமிட்டிஸ்ல வந்து அவங்க சம்மந்தப்பட்ட அந்த காலேஜ்ல இருக்கிற சீனியர் ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட நம்ம போய் அவங்க எஸ்கலேட் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவருக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. இல்ல சீனியர்ஸ் கிட்ட இருந்தாலும் பயமா இருக்கு, சில பேர் வந்து நினைப்பாங்க இதெல்லாம் நான் வந்து சொல்லிட்டோம்னா, இப்போ கொஞ்சம் ரொம்ப அப்பாவியா பயந்த ஒரு குழந்தையா இருக்குது, இல்ல வந்து ஒரு வெளி உலகம் தெரியாத ஒரு குழந்தை, ஸ்கூல்ல வந்து பொத்தி பொத்தி வச்சிருந்த ஒரு குழந்தை திடீர்னு காலேஜ்க்குள்ள வருது, எனக்கு வெளி உலகம் தெரியாது, எனக்கு இந்த மாதிரியான பழக்கம் எல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அந்த சீனியர்ஸ் வந்து அவங்களை அரவணைச்சுதான் போகணும். ஒரு குழந்தை பயப்படுது அப்படின்னா, ஒரு அண்ணனும் அக்காவோ வந்து அந்த குழந்தைய வந்து தட்டி கொடுத்து இது ஒண்ணு இல்ல பாதுன்னு, ஒரு சாதாரண விஷயம் தான், இது வந்து பிரச்சனை இல்ல, உனக்கு நான் இருக்கேன், நான் உனக்கு இங்க பாதுகாப்பா இருக்கேன், நீ படி, நீ நல்லபடியா படி, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லுமே தவிர, அதை வந்து நான் டார்ச்சர் பண்ணிட்டு வந்து நீ வந்து இதை பண்ணாதான் வந்து என்கிட்ட பேச முடியும், நீ இதை பண்ணாதான் இந்த காலேஜுக்குள்ளே இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்றது ரொம்ப தவறான விஷயம். ஸோ அந்த மாதிரியான ராகிங் வந்து மனநிலையை பாதிக்கிற மாதிரியோ இல்லை அவங்களுடைய தன்மானத்தை பாதிக்கிற மாதிரி அவங்க எதுவுமே வந்து செய்யக்கூடாது. ஸோ இந்த ராகிங் வந்து கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம், இதுவும் வந்து அந்த பசங்க நினைச்சாதான் முடியும்.
0: ஓகே மேம். ஸோ அதே மாதிரி இந்த கல்லூரி படிப்பு அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது அவங்க போகக்கூடியது வந்து வேலைக்கு தான் இல்லையா? ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ரைட்ஸ் பத்தி சொல்லுங்க மேம்.
1: பல பேர் வந்து சேலரி ஜாப் தான் போறாங்க.

0: காலேஜ் படிக்கும் போது இன்டர்ன்ஷிப்ஸ் போறாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ஸ்லயும் வந்து நிறைய வகைகள் இருக்கு. அதாவது பெய்ட் இன்டர்ன்ஷிப், அன்பெய்ட், அதாவது ஒரு சின்ன ஸ்டைஃபன் கொடுப்பாங்க. இதுல வந்து இல்ல, நீ வந்து வேலை, அதாவது நம்ம விருப்பப்பட்டு போறோம்னா வேலை மட்டும் கத்துக்கிறதா இருக்கும், சேலரி ஸ்டைஃபன் எல்லாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரியான வந்து நிறைய வகைகள் இருக்கு. நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு போகும்போது ஏமாறாம இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து சில விஷயங்கள், ஒரு பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போங்க. நீங்க போற கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி, அதான் வந்து ரெப்யூட்டட் கம்பெனி தானா, இதுக்கு முன்னாடி அங்கே வேலை செஞ்ச உங்களை மாதிரி இன்டர்ன்ஸா வேலை செஞ்சவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து டீட்டெயில்ஸ் கேளுங்க. இந்த கம்பெனியில வந்து போனா என்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்டு நான் என்ன கத்துக்க முடியும், அது வந்து என்னுடைய பிற்கால வேலை வாய்ப்புக்கு எந்த வகையில யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கணும். அதோட வந்து இப்போ ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கோ இல்ல வேலைக்கோ போகும்போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் கேட்டாங்கன்னா கொஞ்சம் உஷாரா இருங்க. ஏன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக எங்கேயும் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களை ஒரு கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி ஆக்கிடுவாங்க.
1: ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி இப்போ அவங்க வாங்கிட்டாங்க, இப்போ அதில் பிரச்சனை வருதுன்னா இப்போ இதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா நமக்கான அந்த ஒரு இது கிடைக்குமா மேம்?
0: கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் வந்து திருப்பி நான் சொன்னதான், அவங்க வந்து அதை ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வந்து எல்லா வேலை வாய்ப்புகளையும் பிரச்சனை ஏற்படும். அதனால நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி விசாரிச்சுட்டு போறது, ஒரிஜினல் கேட்டாங்கன்னா ஒரிஜினல் கேட்குற கம்பெனி இது வந்து ஜென்யூனான கம்பெனின்னு முதல்ல யோசிச்சுட்டு சும்மா ஏதாவது இன்டர்ன்ஷிப் நானும் போறேன் அப்படின்னு போகாதீங்க, வேலைக்கு போறேன்னு போகாதீங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு கம்பெனியில வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சா போதும், நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு சேர்ந்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஒரிஜினல்ஸ் வாங்குற வரைக்கும் நீங்க அங்கேயே தான் இருந்தாகணும். அவன் என்ன, அவங்க என்ன டேர்ம்ஸ் சொன்னாலும் அதை நீங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எவ்வளோ வேலை சொன்னாலும் செஞ்சுதான் ஆகணும். என்ன என்ன சொன்னாலும் நீங்க வந்து கேட்குற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அடிமை மாதிரி வாழ வேண்டியதாகும். அதனால கண்டிப்பா வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் கேட்குற கம்பெனிஸ் கிட்ட கொஞ்சம் காஷியஸாக இருங்க. அவங்க ஜென்யூனிட்டியை முதல்ல செக் பண்ணுங்க. இன்டர்ன்ஷிப் போறதாக இருந்தாலும் சரி, எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போறதாக இருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து உங்களுடைய அடிப்படை உரிமைகள், அதாவது இப்போ ஒரு வேலைக்கு போறீங்கன்னா இத்தனை மணி நேரம் வேலை செய்யணும், உன்னுடைய வேலை இதுதானா, இதுதான் செய்யணும். அதே போல வந்து உனக்கு இதுதான் ஊதியம், அதாவது இந்த லெவல் ஆஃப் ஒர்க்குக்கு இதுதான் ஊதியம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வரையறைகள் இருக்கு. அந்த வரையறைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. அதே போல வந்து இப்போ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம்னா ஒரு மினிமம் கான்ட்ராக்டா இருந்தா ஓகே, ஒரு 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் அந்த மாதிரி கான்ட்ராக்டா இருந்தா ஓகே. ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் மாதிரிலாம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கண்டிப்பா வந்து சைன் பண்ணக்கூடாது. ஏன்னா சில கம்பெனிஸ் வந்து ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 5 இயர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல தான் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸும் கேட்பாங்க. ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் இருந்தாலும் நீங்க 5 வருஷத்துக்கு என்ன வந்து போக மாட்டீங்க, 5 வருஷம் முடிஞ்சதான் சர்டிபிகேட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் வந்து கொஞ்சம் யோசிச்சு சைன் பண்ணுங்க. ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட்ஸ் ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஒரிஜினல்ஸ் கொடுக்காம இருந்தா இன்னும் உத்தமம். ஒரிஜினல்ஸ் வந்து கேட்காத கம்பெனியா இருந்தா, பட் கான்ட்ராக்ட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்க கத்துக்கணும்னா ஒரு 1 இயர் அது பேசிக்கா தேவைப்படும். ஒரு புது இடத்துக்கு போறீங்க, புது வேலை செய்யறீங்க, 1 வருஷமா தேவைப்படும்னா அந்த பீரியட் வந்து தேவைப்படும். இடையில வந்து நீங்க கம்பெனி மாறணும் அப்படிங்கும் போது அதுக்கான ரூல்ஸ் நிறைய இருக்கும். அந்த ரூல்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா வந்து அந்த கம்பெனி அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க. இப்போ வந்து 1 இயர் வரைக்கும் மாறவே முடியாதுங்கிறது சில இடங்கள்ல இருக்கும். சில இடங்களில் வந்து 1 மந்த் நோட்டீஸ் கொடுத்துட்டு நீங்க வந்து மாறலாம், இல்ல 1 இயர் கழிச்சு நாங்க தேவைன்னா ரினியூ பண்ணிப்போம், தேவைன்னா பர்மனன்ட் பண்ணிப்போம், இல்ல தேவைன்னா இந்த கான்ட்ராக்டை ரினியூ பண்ணிப்போங்கிற மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றது, ஒரு வேலைக்கு போறது, இன்டர்ன்ஷிப்போ இல்ல எம்ப்ளாய்மெண்ட்டோ எதுனாலும் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வந்து போகணும். அது இப்போ ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க எனக்கு வேலை கிடைச்சா போதும் காட்டு இடத்துல சைன் பண்ணக்கூடாது. அது என்னன்னு குறைஞ்சபட்சம் படிச்சுட்டு அப்புறமா சைன் பண்ணுங்க. அந்த டேர்ம்ஸ் உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க, இல்ல என்னால சமரசம் பண்ணிக்க முடியும், 2 வருஷம் என்னால சைன் பண்ண முடியும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இந்த வேலை செய்வேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சா சரி, 2 வருஷம் என்னால வேலை செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சைன் பண்ணுங்க. உங்களுடைய சூழ்நிலை வந்து என்னவோ அந்த கம்பெனியுடைய சட்டத்திட்டங்களை உங்களால மதிக்க முடியும், உங்களால அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும். அதே போல ஷிஃப்ட் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்கும், எனக்கு இந்த ஷிஃப்ட் எல்லாம் ஓகே, இந்த மாதிரியான வேலை செய்யறதுக்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுங்கும் போது நீங்க சைன் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு நான் ஒன்னா போட்டுட்டு இப்போ 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இதோட ஒரு பெட்டர் ஆஃபர் கிடைக்குது அப்படிங்கும் போது, ஆனா 5 வருஷத்துக்கு நீங்க அங்கே வர முடியாது,
1: ஒரிஜினல்ஸும் கொடுத்தாச்சு.
0: ஆமா, அந்த மாதிரியான சமயங்கள்ல வந்து உங்களுக்கு உங்களுடைய பிற்கால ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப குறையும். இப்ப 5 வருஷம் வரைக்கும் நீங்க ஒரு பேசிக் ஒரு கடைநிலை ஊழியராகவே வேலை செஞ்சிட்டீங்க, இடையில 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா இந்த 5 வருஷம் கான்ட்ராக்ட்னால உங்களால அங்க போக முடியாம போயிடும். அப்ப 5 வருஷம் கழிச்சு நீங்க அங்க போகும்போது உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. 5 வருஷம் நீங்க இந்த ஒரு டெம்ப்ளேட் வேலையவே செஞ்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வெளியில போகும்போது உங்களுக்கு வந்து புதுசா ஒரு வேலையை கத்துக்கவும் முடியாது. அதனால எதுனால வந்து இந்த எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ்க்கும் போகும்போது அந்த கம்பெனியுடைய ரூல்ஸ் முழுசா படிச்சுட்டு தெரிஞ்சிட்டு அது உங்களுக்கு ஓகே நான் மட்டும் சைன் பண்ணிட்டு போகணும்.
2: ஓகே மேம், சோ இப்ப நம்ம கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்துட்டோம். சோ நிகழ்ச்சியோட நிறைவா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: இந்த வயசுல வந்து பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்குள்ள ஆழமா பதியும் பரவும். அதனால நல்ல விஷயங்களை வந்து இந்த பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். சட்டங்களை மதிக்கணும், சக மனுஷனை மதிக்கணுங்கிற ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் நம்ம இவங்களுக்கு பதிய வச்சுட்டா கூட நம்முடைய சமுதாயம் நாளைக்கு இன்னும் நல்லபடியா வளருங்கிறத நான் என்னுடைய கருத்தை தெரிவிச்சுக்கிறேன்.
2: ஓகே, சோ நிகழ்ச்சியில கலந்துகிட்டு சிறப்பிச்சதற்கும் மிக்க நன்றி மேம்.
0: மிக்க நன்றி.
2: சோ நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஷோல கல்லூரி மாணவர்களுக்கான சட்ட உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகள் பத்தி பல விஷயங்களை நம்மளோட

பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் அனுராதா அவர்கள். சோ அடுத்த வாரம் ஒரு டிஃபரெண்டான டாபிக்கோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்க ஆனந்தி.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால்.

0: ஆஃப் இங்கிலீஷ் வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் வேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா
2: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
3: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல வேண்டாம், சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
4: என்ன சொல்ற
5: பெருமாள் சத்தியமா?
4: அந்த ஆஞ்சி கொலையும்
5: என்ன தப்பு
4: பண்ணதே நான் தான்.
5: வெளியில போக விடுவேன்,
4: வெளியே போக விடுறா.
6: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
7: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
8: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
7: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
9: இது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
10: Give me 2 touchdowns!

நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி ஏஞ்சல்.

நேரம் 2:16, 8 எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மதிய வணக்கம். காலத்தால் அழியாத கானங்களை உங்கள் சிவிகளுக்கு விருந்தாக்கும் இந்நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல் கேட்கலாம், உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8. சில பாடல்களுக்கு எப்பவுமே வயசாகாது, அப்படிப்பட்ட ஒரு பாட்டை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். MSV-இன் இசையும் பி சுசீலா மற்றும் TM சவுந்தரராஜன் குரலும் சேர்ந்த மேஜிக் தான் இந்த பாட்டு. அதனாலதான் என்னமோ இப்ப வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதாவே இருக்கு. இப்ப நம்ம கேட்க போற இந்த பாட்டுல நடிகர் திலகத்தின் ஒவ்வொரு நடிப்போட அசைவும், நாட்டிய பேரொலியின் ஒவ்வொரு நடன அசைவும் இந்த பாட்டுக்கு ஒரு ஆட் ஆன் ஃபிளேவர்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வியட்நாம் வீடு திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது FM ரெயின்போ புது 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: FM ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் தேனிலவு திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றும் உங்கள் மனதோடு.
3: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா,

கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கானங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்போ நம்ம கேட்க போற இந்த பாட்டுல டிஎம்எஸ் குரல் ஒரு பக்கம் கம்பீரமா இருந்தாலும் சுசிலா அம்மா இந்த பாட்டில் கொடுக்குற அந்த ஹம்மிங் இருக்கு பாருங்க, வேற லெவலா இருக்கும். இந்த பாட்டோட ட்ரம்ஸ் பீட்ஸ் அப்புறம் அந்த பிராஸ் மியூசிக் எல்லாமே அப்போதைய ஹாலிவுட் படங்களோட தரத்துல இருக்குமா. மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் இந்த பாட்டுக்காக ஸ்பெஷலா ஒரு வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ராவே பயன்படுத்தியிருப்பார். அது என்ன பாட்டு கேட்கலாம், குடியிருத்த கோயில் திரைப்படத்திலிருந்து.

இப்போ நம்ம கேட்க போற இந்த பாட்டு 70s இந்த பாடல் ஒலிக்காத திருமண வீடுகளே இல்லைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அண்ணன் தங்கை பாசம் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கறத இந்த பாட்டுல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

கேட்டுட்டு இருக்கீங்க காலத்தை வென்ற கணங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம் எங்க வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கனகல் நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். சந்திரோதயம் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நேரம் 3:51. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா? சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சைன்னு சொன்னாலே கொஞ்சம் பயம் வருதா? கவலையே வேண்டாம். சரியான முன்னெச்சரிக்கையோடு அறுவை சிகிச்சையை பாதுகாப்பா நம்மளால எதிர்கொள்ள முடியும். எஸ், இன்னைக்கு நாம நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் பற்றி தான் பேச போறோம். நீரிழிவு நோய் உள்ளவர்கள் எந்த ஒரு அறுவை சிகிச்சைக்கு முன்னாடியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்கணும், அறுவை சிகிச்சைக்கு பிறகு என்ன செய்யணும், இதை பற்றி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள். அவங்களே நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ.
3: அனைவருக்கும் மதிய வணக்கம்.
2: நேர்களே, நீரிழிவு நோய் நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் குறித்து உங்களுடைய சந்தேகங்களை நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய எண்கள் 2275230, 2271760. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 04133 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனே என்னன்னா, இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு அதிகமாக காணப்படுற அறுவை சிகிச்சை அப்படி என்ன மாதிரியான அறுவை சிகிச்சை பிரச்சனைகள்லாம் அடிக்கடி வரும் டாக்டர்?
3: ஓகே, ஸோ டயபெட்டிஸ்

0: நீரிழிவு நோய். ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் கிட்னி சம்மந்த பிரச்சனை, இதை பற்றி விழிப்புணர்வு இருக்குது. பட் ஆனால் அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதை நாங்கள் வந்து டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தோன்னா நீரிழிவு கால் புண், டயபெட்டிக் ஃபுட்னு சொல்லுவோம், அது ரொம்ப காமனாக பார்க்குறோம். ஆல்மோஸ்ட் இப்போ எங்கள் வார்டில் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா சர்ஜரி பேஷண்ட்ஸு, அதில் ஒரு 5 பேர் வந்து அறுவை சிகிச்சை இது சர்க்கரை நோய் கால் புண்ணோடு வராங்க. ஸோ அது ஒரு காமனான பிரச்சனை. மற்ற பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஆப்சஸ் சொல்லுவோம், அதாவது சீழ் கட்டி, அது முக்கியமாக கழுத்து பகுதி, அக்கல் பகுதி, கால் பகுதி போன்ற இடங்களில் அவங்களுக்கு வருது. ஏன் வருதுன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து நோய் தொற்று அதிகமாக இருக்கும், அந்த இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்களோ அது ரொம்ப கம்மியாக காணப்படும். இன்னொரு அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்க்கணும்னா வந்து கேங்க்ரின்னு சொல்லுவோம், அதாவது ரத்த ஓட்டம் கம்மியாகி கால்களில் நம்மளுக்கு வந்து கருப்பாக ஆகி அது அழுகி போக நிலைமை வரும், அது கேங்க்ரின்னு சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் பிறப்புறுப்பில் வர தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதாவது யூஸ்வலி ஆண்களுக்கு வரக்கூடிய பலனோபோஸ்டைட்டிஸ் சொல்லுவோம், அது பிறப்புறுப்பில் வர்றது. அப்புறம் வயிற்றுப்பகுதியில் பார்த்திங்கன்னா வந்து கல்லீரலில் வந்து சீல் பண்ணிக்கலாம், லிவர் ஆப்சஸ் அப்படின்னு சொல்லுவோம், அது வரலாம். அதே போல் வந்து சில பேர் கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி லேடிஸ்க்குங்களாம், அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அந்த பித்தப்பை அழற்சி அக்யூட் கோழிச்சிட்டு சொல்லுவோம், அதுவும் வரும். அதே மாதிரி அப்பண்டிசைட்டிஸ் அதெல்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது குடல் வால் அழற்சி, அதுவும் வந்து ரொம்ப காமனாக இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு தேவைப்படும். அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சைக்கு அவங்க போகும்போதும் அதோட காம்ப்ளிகேஷன் நிறையாவே வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வரும். இதெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை சம்மந்தப்பட்ட டயபெட்டிஸ்க்கு வர பிரச்சனைகள்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த நீரிழிவு பாதை நோய் பற்றி சொன்னீங்க, இது எவ்வளோ பரவலாக இப்போ இருக்குது டாக்டர்?
0: ஓகே, ஆக்சுவலி இந்தியா வந்து இப்போ டயபெட்டிஸ் கேபிட்டல்னு சொல்லிட்டு வராங்க, ஏன்னா ஆல்மோஸ்ட் 10 கோடி பேருக்கு மேலே வந்து டயபெட்டிஸால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இந்தியாவில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7-10% பேருக்கு வந்து இந்த நீரிழிவு பாதை நோய் டயபெட்டிக் ஃபுட்டு வருது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக், லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் 100,000 பேர் வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட்டால் பாதிக்கப்பட்டு கால்களை இழக்கிறாங்க, 100,000 பேர் கால்களை இழக்கிறாங்க, அந்தளவுக்கு அது காமனு. அதேமாதிரி உலக அளவில் பார்த்திங்கன்னா எவ்ரி 20 seconds, அதாவது 20 நொடிக்கு ஒருத்தவங்க வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட்டால் காலை இழக்கிறாங்க. ஸோ அவ்வளோ காமன் அது. ஸோ அதனால் அதுக்கான விழிப்புணர்வு கண்டிப்பாக வரும். இது வந்து ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாகவே வந்துட்டுருக்கு இப்போ, எஸ்பெஷலி பாண்டிச்சேரியில் நிறையா பேஷண்ட்டை நாங்கள் பார்க்குறோம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அந்த நீரிழிவு பாதை நோய் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது?
0: ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நீரிழிவு நோய் வந்து ஒரு அதிக நாட்கள் உள்ளவர்களுக்கு, அதாவது ஒரு 10 வருடம் இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு 20% சான்ஸ் ஆஃப் கெட்டிங் அந்த டயபெட்டிக் ஃபுட், நீரிழிவு பாதை நோய். அதே மாதிரி ஒரு 20 வருஷமாக அவங்களுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அவங்களுக்கு வந்து 40% சான்ஸ் ஆஃப் அந்த நீரிழிவு பாதை நோய் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர் கண்ட்ரோலில் வச்சிடலாமல் இருப்பாங்க சில பேர், பார்த்தீங்கன்னா எப்பயுமே 250-300 அந்த மாதிரிலே இருக்கும், நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுன்னா 180 வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருந்தால் அந்த பாதனை வர்றது கம்மி. அதே போல் ஸ்மோக்கிங், இப்போ டயபெட்டிஸ் இருக்கும் அவங்கள ஸ்மோக்கராகவும் இருப்பாங்க, அவங்களுக்கும் இது வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு கண் பாதிக்கப்பட்டு கிட்னி பாதிக்கப்பட்டு, அதாவது டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவோம், டயபெட்டிக் நெஃப்ரோபதி சொல்லுவோம், இதுவும் இருந்தோம்னா இந்த பாதத்துலேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் பேர் ஃபுட்டில் நடக்காமல் பார்த்துக்கணும், ஆக்சுவலி ரொம்ப இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து வெறும் காதத்திலோடு நடக்கிறவங்களாம், அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி புண் வர்றது ரொம்ப ரொம்ப காமன். அப்புறம் ஒபிசிட்டி அது அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர், இது ஏன் நீரிழிவு நோயாளிகளுக்கு மட்டும் வருது? அது இல்லாமல் இந்த பாத புண்ணுக்கும் நீரிழிவு நோயாளிகளுக்கும் என்ன தொடர்பு?
0: ஓகே, இது ஒரு எல்லாம் புரிஞ்சிக்க சொல்ல வேண்டியது அது சொல்லலாம். ஸோ அதில் வந்து என்ன என்ன பிரச்சனைனா டயபெட்டிஸ்க்கு என்ன ஆகுனா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவோம் ஃபஸ்ட்டு, அதாவது காலுக்கு போகிற நரம்பெலாம் வந்து ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகும். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்லுவோம்னா க்ளவ் அண்ட் ஸ்டாக்கிங் டைப் ஆஃப் லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்லுவோம், அதாவது ஃபஸ்ட்டு வந்து பாதத்தில் வந்து மறுத்து போகிற ஆரம்பிக்கும், அப்படியே கால்களுக்கு வரும், முட்டி வரைக்கும் வரும், அப்புறம் கைகளுக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி வர்றதால அவங்க வந்து அடிக்கடி அடிப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியாமல் போகும். ஸோ அதனால் வந்து அந்த புண்ணு வந்து தெரியாமல் இருக்கிறதால அது பண்ண ஸ்ப்ரெட் ஆகி இன்ஃபெக்ட் ஆகி டயபெட்டிக் ஃபுட்டாக மாறிடும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரத்த ஓட்டம் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்.

0: ஏன்னா ரத்த குழாயெல்லாம் அடைப்பட்டு விடும். ஸோ அதனால் வந்து அதனாலும் அதுவும் ஒரு காரணம். பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து இம்யூனிட்டி கம்மியாகிடும், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி. ஸோ அதனால் வந்து பேக்டீரியா ஈஸியாக வந்து உள்ள என்ட்ராகி அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ரொம்ப இது இருக்குது. அது மாதிரி சீக்கிரம் சீக்கிரமாக வேகமாக வந்து பரவறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாதப்புண்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது.
1: ஓகே டாக்டர், இப்போது என்னென்ன மாதிரி பாதத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருந்தால் இது வந்து ஒரு எச்சரிக்கை அறிகுறியாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சார்?
0: ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்படின்னா பாதத்தில் வந்து பின்சன் நீடில் சொல்லுவாங்க, அதாவது ஊசி குத்துற மாதிரி வலி இருக்கும், ஓகேவா? அப்புறம் பாதத்தில் எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன், மோஸ்ட்லி நைட் டைமில் அதிகமாக இருக்கும். அதுமாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களே கேட்டாங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம ஏதோ பஞ்சு மேல் நடக்கிற மாதிரி இருக்குது, அவங்களாம் ஃபீல் பண்ண முடியாது, கான்கிரீட் இதெல்லாம் கூட. ஸோ இதெல்லாம் வந்து ஏர்லி சயின்ஸ் ஆஃப் நியூரோபதி. ஸோ இதெல்லாம் இருக்கும். அதே மாதிரி கால் வீக்கம் அடைதல், கால்கள் வந்து சிவந்து போதல், ஓகே, இதெல்லாம் வந்து ஆரம்ப அறிகுறிகள். அப்புறம் அதே மாதிரி சில பேருக்கு வந்து கான் சொல்லுவாங்கள, பாதத்தில் வர ஆணிகள், கேர்லெஸ், அதாவது ஸ்கின்லாம் கொஞ்சம் தடித்து போகிறதல், இந்த மாதிரி இருந்தால் கூட வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து டயபெட்டிக் ஃபுட், அதாவது பாதப்புண்ணாக மாறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதெல்லாம் இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆக்சுவலாக.
1: ஓகே டாக்டர், நீரிழிவு காரணமாக நரம்புகள் பாதிக்குது இல்லையா, இது வந்து வராமல் இருக்கிறது இல்லைனா இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது?
0: தெரிஞ்சது ஓகே. இது வந்து ஆக்சுவலாக தான் இந்த சிம்டம்ஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து பேஷண்ட்ஸ் இப்போ எங்ககிட்ட வராங்கன்னா அவங்களுக்கு நியூரோபதி இருக்குதுன்னு நாங்கள் அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கேட்கும்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன் இருக்குது, ஒரு இதில் காட்டன் உள் வேலை நடக்கிற மாதிரி தெரியுது, சில செப்பலே கழண்டி போயிடுதுன்னு சொல்லுவாங்க, லூஸாக அது போனதே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அது அது வந்து அவங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு எடுத்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சில டெஸ்ட்லாம் பண்ணி பார்ப்போம் ஆக்சுவலாக, சம் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா டச் சென்சேஷன்ஸ், ஜஸ்ட் ஒரு ஃபெதர் மாதிரி வச்சு டச் பண்ணி பார்ப்போம் அது எதனா இருக்கான்னு. அப்புறம் வந்து டியூனிங் ஃபோர்க் வச்சு வைப்ரேஷன் சென்சேஷன் எதனா இருக்கான்னு அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் வந்து அவங்களால ஒழுங்காகவும் நடக்க முடியாது, இந்த ப்ராப்பர்டி ரெசெப்ஷன் சென்சேஷன் சொல்லுவாங்க, இந்த மருத்து போகிறதால அவங்க ஒழுங்காகவே ஒரு நிமிந்து நல்லா நடந்து நடக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக கஷ்டப்படுவாங்க. அப்புறம் டெம்பரேச்சர் சென்சேஷன் கூட டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நியூரோபதி வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த பாதங்களில் வந்து ரத்தம் ஓட்டம் குறைவாக இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு புண்ணி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா?
0: ஆமாம் ஆமாம்.
1: அந்த புண்ணி எப்படி ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்?
0: ஓகே, இது டயபெட்டிஸ் என்ன பிரச்சனைனா, இந்த அதிக சுகர் என்ன பண்ணணும்னா ரெண்டு விதமான ரத்த குழாயில் ரெண்டு விதமான பிரச்சனை உண்டாக்கும். ஒன்று வந்து மைக்ரோ ஆஞ்சியோபதி, அண்ணன் வந்து மேக்ரோ ஆஞ்சியோபதி. மைக்ரோனா பெரிய ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு. அதுபோல் மைக்ரோ ஆஞ்சியோபதினா ஒரு சிறு ரத்த குழாய்கள், அதாவது கால்களுக்கு போகிற ரத்த குழாய்களில் ஏற்படுற அடைப்பு. இப்போ அதிக சுகர் என்ன பண்ணணும்னா ரத்த குழாயில் உள்ளே இருக்கிற வால் சொல்கிறாங்கள அந்த சுவற்றில் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதாவது வீக்கத்தை உண்டு பண்ணும். இந்த வீக்கத்தில் என்ன பிரச்சனை ஆகும்னா ரத்தம் உறையும் தன்மை அதிகமாகிடும். அப்போ வந்து அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன சிறு சிறு ரத்த குழாயெல்லாம் வந்து ரத்தம் உறைஞ்சி ரத்த அடைப்பு ஏற்படும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த பிளட்டு அந்த பக்கம் அந்த அடைப்பை தாண்டி அந்த பக்கம் போனால் தான் வந்து எதனா புண்ணு வந்தால் கூட ஆறும். ஏன்னா அந்த பக்கம் வந்து நியூட்ரிஷன் தேவைப்படுது, ஆக்சிஜன், அதே மாதிரி இந்த WBC ஒயிட் செல்ஸ் கவுண்ட் இது சொல்லுவோம் நம்ம, ஒயிட் செல்ஸ்ன்ஸ், அதெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்திக்கான இது, அதெல்லாம் அந்த பக்கம் போனால் தான் நோய் வராமல் தடுக்கிறதுக்கான இதுவும். ஸோ இதெல்லாம் ரத்த ஓட்டம் கம்மியாகிறதால வரும். அதே மாதிரி பெரு ரத்த குழாயில் என்ன ஆகுன்னா அத்திரோஸ்குலோசிஸ் சொல்லுவாங்க, அதாவது ஃபேட் வந்து டெபாசிட் ஆகிடும். இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதிகமாக சுகர் இருக்கிறதால அதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால்லாம் டெபாசிட் அதிகமாகி அதுலேயும் வந்து வந்து அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் தடைபடும். ஸோ இதனால் வந்து ஒழுங்கான நியூட்ரிஷன் ஆக்சிஜன் போகாதால அந்த புண்ணு நாள்பட்டு அப்படியே இருக்கும். அது மோர் தென் 3 weeks இருந்தாலே நாங்கள் வந்து குரோனிக் அல்சர் சொல்லுவோம். மோஸ்ட்லி நார்மல் இருக்க நார்மலாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாளில் வந்து அடிபட்டு தான் உடனே ஆறிடும். ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து 3 weeks மேலே மாதக்கணக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அது பிரச்சனை தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ இந்த ரத்த ஓட்டம் தடைப்படுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறிகள் ஏதாவது நமக்கு தெரியுமா?
0: ஓகே, அதான் அந்த நியூரோபதி நான் சொன்னல, அவங்கள வந்து நடக்கும்போது கால் சென்சேஷன் இல்லை செப்பலாம், இதே மாதிரி அவங்கள வந்து இந்த ரத்த ஓட்டம் தடை வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, அவங்க வரும்போது சொல்லுவாங்க டாக்டர் நான் கொஞ்சம் தூரம் நடந்து போகிறேன், ஒரு 100 மீட்டர் நடந்து போகிறேன், நடந்து போனவுடனே எனக்கு வந்து இந்த கண்ட சதையில் வலிக்குது, சதையில் வலிக்கிற மாதிரி தெரியுது, அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோடனே சரியாயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்து நடப்பாங்க, அப்புறம் திருப்பி வந்து ரெஸ்ட் எடுப்பாங்க. அது என்னன்னா நம்ம நடக்கும்போது அந்த மசில்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆகும், அதுக்கு அதிகமான பிளட் சப்ளை தேவைப்படும். இப்போ ஒரு 100 மீட்டர் நடக்கும்போது அதிகமாக அது வேலை செய்யறதுக்கு அதிகமான பிளட் சப்ளை தேவைப்படுது. அப்போ வந்து அடைப்பாக இருந்ததுன்னா அந்த பிளட் வந்து அதுக்கு ரீச் ஆக முடியாது. ஸோ அப்போ வந்து வலியாக வந்து அது வெளில வரும். ஸோ தட் இஸ் கால்ட், அது நாங்கள்

0: வந்து கிளாடிகேஷன் பெயின் சொல்லுவோம். அது 100 மீட்டர் நடப்பாங்க, அப்புறம் நிற்பாங்க. இது வந்து அதிகமாகிட்டே வரும், அப்புறம் 50 மீட்டர் நடக்க முடியும். அப்புறம் ஈவன் ரெஸ்ட்லேயே கூட பெயின் வரும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். ஸோ இதை வச்சு கண்டுபிடிப்போம். அப்புறம் வந்து கால்கள் வந்து ஒரு மாதிரி ஷைனியாக ஆகிடும், ரொம்ப ஸ்கின்லாம் வந்து ரொம்ப தின்னாகிடும். அப்புறம் அங்கே இருக்கிற கால்கள் இருக்கிற தசைகள்லாம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும், அது மசில் வேஸ்டிங் சொல்லுவோம். அப்புறம் நெயில்ஸ்லாம் கொஞ்சம் பிரிட்டில் ஆகிடும், ஒரு ஷைனியாக இதாக இல்லாமல் ஒரு மாதிரி மங்கலாக தென்படும். காலே ஒரு வெளிர் நிறமாக காணப்படும், அதெல்லாம் வந்தது. அப்புறம் வந்து நாங்கள் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக காலை தொட்டு பார்த்தோம்னா ஒரு மாதிரி சில்லுன்னு காணப்படும். அதே மாதிரி வந்து பல்சஸ்லாம் பார்க்கணும், டிஜிட்டல் பல்சஸ் சொல்லுவோம், அது ரத்த குழாயோட பீட்ஸ், அதை வந்து நம்ம காலில் தொட்டு பார்ப்போம். அது வந்து சம்டைம்ஸ் இருக்காமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு மற்ற டெஸ்ட்லாம் அவர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு சின்ன காயம் கூட இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சராக மாறுறதுக்கு என்ன காரணம்?
0: அதுதான் இப்போ அந்த சின்ன காயம் ஆக்சுவலாக வந்து டயபெட்டிஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி நியூரோபதி வந்ததால் அவங்க வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. அதை இப்போ நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து எதனா ஒரு ஊசி குத்துனாலே உடனே வந்து அதை நம்ம திருப்பி பார்ப்போம். ஆனால் இவங்க வந்து அதை கண்டுக்காமல் அப்படியே இருப்பாங்க. சில பேஷண்ட் நான் பார்த்துருக்கேன், எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்க்கும்போது அது உள்ள ஊசியே இருக்கும், அது முள் அப்படி சுற்றிட்டு உள்ளே இருக்கும். அவங்களும் ஒரு 5 நாள் 10 நாள் கழிச்சு தான் வருவாங்க சீழோட.
1: அவங்களுக்கு வலி,
0: அவங்களுக்கு வலி, ஆமாம் வலி இல்லாதால வலி, அதை மெயினாக வலி இல்லாதால இன்னும் பிரச்சனை இல்லை அப்படி நினச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பான இது. ஓகே
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது இந்த ஒரு காயம் இருக்கு, அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது?
0: ஆமாம் ஓகே. ஸோ இதில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டயபெட்டிக் ஃபுட் அல்சர், டயபெட் வந்து புண்ணை சுற்றி வந்து வந்து ஒரு ரெட்னஸ் மாதிரி தெரியும். அதே மாதிரி அங்கே கை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சுடுதல் இருக்கும், லோக்கல் இன்க்ரீஸ் இன் வார்ம்த்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சூடாக இருக்கும். அதுக்கப்புறம் அது உள்ள இந்த சீழ் வரும், மஞ்சள் கலர் சீழ் வர்றது, இல்லைனா வந்து சில சமயத்தில் அந்த ஸ்லஃப்னு சொல்லுவோம், மஞ்சள் கலரில் வந்து ஸ்லப்ஸ் இருக்கும், அது வந்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். அதே போல் சம்டைம்ஸ் ஃபீவர் வரும் பேஷண்ட்ஸ்க்கு, பிகாஸ் இங்கேருந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் கூட நம்ம வந்து
1: ஓகே டாக்டர், இப்போ ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து பேசுகிறேன் மேம்.
1: சார் உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: டாக்டர், இந்த ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஒருவருக்கு தடை ஏற்படுறது அப்படின்னா ரத்த நாளங்கள்ல அடைப்பு அப்படிங்கிறது தான் காரணமா, அல்லது வேற என்ன காரணங்கள்னால இந்த ரத்தம் அப்படிங்கிறது தடைப்படுது? அது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி டாக்டர், உணவு பழக்க வழக்கங்கள் மூலியமா நம்ம அந்த ரத்தங்களை தடைப்படுவதை நீக்க முடியுமா, அல்லது என்ன மாதிரியான எக்ஸசைஸோ அல்லது ஒரு ஒரு ஸ்மூத்தான ஸ்ட்ரீம் ஃப்ளோ ஆஃப் பிளட் அப்படிங்கிறதுக்கு யோகா அது அப்புறமா வாக்கிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், இதை பற்றி சொல்லுங்களேன்.
0: ஓகே, ஸோ மெயினாக வந்து நீங்கள் கேட்டுக்கணும்னா ரத்த அடைப்பு
1: இதனால் வருது. நன்றி.
0: ஸோ நான் முதல்ல நான் ஆக்சுவலாக சொல்லிடுறது, இது மைக்ரோ ஆஞ்சியோபதி மேக்ரோ ஆஞ்சியோபதி சொல்லுவாங்க, அதாவது பெரிய ரத்த குழாய் சிறிய ரத்த குழாய். இதில் என்ன ஆகும்னா ஆக்சுவலாக சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால இந்த கொலஸ்ட்ரால்லாம் போய் இதை படியும் இந்த ரத்த குழாயோட வால், அதாவது உட்புற சுவரில். அப்போ ரத்த குழாய் வந்து இருக்குன்னா அது உள்ள படிய படிய வந்து அதோட டயமீட்டரும் கம்மியாகும். ஸோ அப்போ வந்து நார்மலாக அந்த பிளட் ஃப்ளோ இருக்காது. அதே போல் சிறு ரத்த குழாயில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அதிகமான சர்க்கரை இருக்கிறதால உள்ள இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதில் வீக்கம் ஏற்படும். வீக்கம் ஏற்படுறதால அங்கே வந்து ரத்தம் உரையிறத்தன்மை அதிகமாகிடும். ஸோ இப்போ வந்து ரத்த கிளாட்ஸ் சொல்கிறாங்களோ அந்தமாரி அங்கே ஃபார்ம் ஆகிடும். அப்புறம் அந்த அந்த அந்த சிறு ரத்த குழாய்கள்லாம் வந்து வந்து ரத்த ஓட்டம் கம்மியாகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுக்கான காரணம். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதை வராமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்களா, அது வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து உங்களோட சுகர் லெவலை கண்டிப்பாக ஒழுங்காக வச்சுக்கணும். அதாவது மோஸ்ட்லி வந்து நம்ம ஒரு 180 வச்சுக்கணும் சொல்லணும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. அதேமாதிரி HbA1c எல்லா டயபெட்டிக் பேஷண்ட் தெரியும், அது ஆக்சுவலி அது 3 ஒரு தடவை பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ அது வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் 3 எவ்வளோ இருக்கு, அது நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணோன்னா less than 7% இருந்ததுன்னா இந்த மாதிரி ரத்த குழாய் அடைப்பு வரதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அடுத்த கடைசி சொன்னதை நீங்களே ஆன்சர் சொல்லிட்டீங்க அதுக்கு, இந்த யோகா எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் கண்டிப்பாக வந்து அந்த ரத்த ஓட்டத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். டெய்லி ஒரு 30 ஆஃப் வாக்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி பண்ணிங்கன்னா ரத்த ஓட்டமே வந்து நல்லாவே வந்து கால்களுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி அடைப்பு ஏற்படுறதெல்லாம் கம்மி. ஸோ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு எப்பயுமே ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு 180 வாரத்துக்கு கண்டிப்பாக பண்ணுறது பெட்டர். ஓகே
1: ஓகே டாக்டர், ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள். ஓகே டாக்டர், இப்போ நிகழ்ச்சியில அடுத்த ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழைப்பட்டம்பாளையம் கலா பேசுறேன்.
0: கலா மேடம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம்
1: சார். அண்ணோட ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, அவங்க பாத்தீங்கன்னா காலில் வந்து அவங்க ஏற்கனவே சுகர் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க போல, ஆனா மாத்திரை மட்டும் சாப்பிடுறாங்க சார். ஹாஸ்பிட்டல் போய் சரியா காமிக்க மாட்டாங்க. கால் வந்து உள்ள ஆழமான காயம் இருக்கு போல, அது சர்ஜரி பண்ணுமா என்னன்னு அண்ணன் போய் சொல்லி போய் பாரு பண்ணா, அவங்க வந்து ஆள் வர வச்சு ட்ரெஸ்ஸிங் பண்ணிடுறாங்க சார் வீட்லயே அவங்க. இது எது மாதிரியான அவங்க கட்டத்துல இருந்துட்டோம், இது எது மாதிரியான இப்ப இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அது மாதிரி சொல்லுங்க. அப்புறம் வந்து கால் கலர் மாறி போதும் சார், அது ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா ஆகுது. இது மாறுதுலாம் அதே மாதிரி தான் சார் இருக்குங்களா?
2: அவங்களை பேஷண்ட்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா வீட்டில் கூட பண்ணிக்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அது டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட், ஒரு பேஷண்ட் பொறுத்து. ஆனால் அதில் வந்து நிறைய சீடு வருது, அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாகணும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் நிறம் மாறுதுன்னு சொல்கிறீங்களே, அது வந்து அதனாலனா ஆக்சுவலாக வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு. ஸோ அதனால் வந்து நார்மலாக இருக்கிற அந்த பிங்க் கலர் மாதிரி இல்லாமல் ஒரு கரு நிறமாக மாறிட்டே வரும். பட் அதுவே ரொம்ப ஃபுல்லாகவே ரத்தம் வந்து அடைபட்டுச்சுன்னா அந்த விரலோ இல்லைன்னா அந்த பாதமோ ரொம்ப கருப்பாகி அழுகி பொருளுமே வந்துடும். அதுக்கு தான் நாங்கள் வந்து கேங்க்ரின் சொல்லுவோம். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து உடனே கவனிக்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ்.
0: ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ஃபுட் அல்சர், அதாவது அந்த புண்ணில் வந்து துர்நாற்றம் வரும் இல்லை சீழ் வரும், இதெல்லாம் வந்துச்சுன்னா அது எவ்வளோ ஆபத்தான அறிகுறி அப்படின்னு சொல்லுங்கள்.
2: ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சீழ் வர்றது துர்நாற்றம் வரதெல்லாம் வந்து கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜில் தான் ஒரு பிரச்சனை வரும். ஃபஸ்ட்டு எப்படி ஆரம்பிக்குன்னா, ஃபஸ்ட்டு தோல், அதில் தோலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அது கவனிக்கா மட்டும்னா சப்கனிட்டிவ் சொல்லுவோம், அது கீழே இருக்கிற ஒரு ஃபேட் அதுக்கு போகும். அது கீழே என்ன இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா மசில்ஸ், அதாவது தசைகள், அந்த தசைக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எலும்புகள் இருக்கும். ஸோ இது ஒரு ஒரு லேயராக வந்து அப்படியே இப்போ கவனிக்காம விட்டிங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள அந்த சீடு வருது எதனாலனா, இந்த மாதிரி மசில்ஸ் இல்லைன்னா வந்து உள்ளே இருக்கிற போன் எலும்புகள் அதெல்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி துர்நாற்றத்தோட வந்து வெளியில் வந்து சீடு வர ஆரம்பிக்கும். இது கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டல் வந்து உடனே அறுவை சிகிச்சை நிபுணரும் காமிக்கணும் ஆக்சுவலாக. ஓகே
0: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: என்னோட பேர் நந்தினி தேவி. மலைவரில இருந்து கேக்குறோம், நியர் பை திருக்குனூர்.
0: ஓகே ஓகே ஓகே மேம், உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க.
2: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா.
3: குட் ஈவினிங் டாக்டர்.
2: குட் ஈவினிங், சொல்லுங்கம்மா.
3: எனக்கு வந்து 2015 எனக்கு கொஞ்சம் டெலிவரி ஆச்சு.
2: ஓகே.
3: வந்து டெலிவரி முடிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ் ஆஃப்டர் எனக்கு கால்லாம் மறுத்து போன மாதிரி மெத்து மெத்துன்னு ஆயிடுச்சு. ஒன் இயர் பேக் வந்து சின்ன குழந்தை இருக்கிறதுனால 1 இயர் பேக் போயிட்டு நான் ஜிக்மர்ல
2: காமிச்சேன்.
3: அந்த கெபாபைட்டின் மாத்திரை இதெல்லாம் வந்து ஒரு 3 இயர்ஸ்
2: எடுத்துக்கிட்டேன்.
3: அதுக்கப்புறம் அந்த கால் மறுப்பு இதெல்லாம் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட சொல்லிட்டு, சார் எனக்கு மாத்திரை அதிகமாக எடுத்துக்க முடியல, நான் வந்துட்டு ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது கொடுங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறேன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அப்புறம் கொஞ்சம் கம்பு இதெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. வாழைப்பழம் இதெல்லாம் சாப்பிடணும், அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு காலில் வந்து நெருப்பு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி மாதிரி, அப்புறம் வந்து இந்த ஆணி கால் சொன்னீங்கல்ல அதெல்லாம் எனக்கு வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. அது மறுபடியும் டாக்டர்கிட்ட காமிக்கும்போது நரம்பு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க, எனக்கு எல்லாமே வந்துட்டு நார்மலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எகெயின் அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் அந்த நரம்பு அதாவது எப்படின்னா டிக்கு டிக்குன்னு பச்சிக்கிறது, அந்த கால் லாங் மாதிரி வர்றது வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கு. இப்ப லாஸ்ட் இப்ப எனக்கு நாளைக்கு கூட ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு போறதுக்கு. ஆனா என்ன

0: நல்லா இருக்குன்றாங்க, ஆனா ஏன் அது இன்னும் எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது.
1: இல்லை, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு ஆக்சுவலா, அது கண்டுபிடிச்சிருக்காங்க?
0: எனக்கு வந்து தைராய்டு பிரச்சனை எதுவுமே இல்லை, எல்லாமே ஒரே நார்மலாக தான் இருக்கு.
1: ஓகே ஓகே,
0: 44 ஆகுது.
1: சரி சரி சரி, அதுதான் பொதுவாக ஆக்சுவலாக சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இது அதிகமாக காணப்படும். மற்றபடி மற்ற காரணங்களும் இருக்குது ஆக்சுவலாக அந்த பெரிஃபரல் நியூரோபதி வர்றதுக்கு. ஆக்சுவலாக விட்டமின் குறைபாடு, எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக திருப்பி நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி அந்த மாதிரிலாம் இருக்குது. சில சமயத்தில் வந்து முதுகுத்தண்டில் எதனா பிரச்சனை இருந்தால் கூட இந்த மாதிரி நரம்பு அழுத்தத்தால் வந்து பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களை நேரில் வந்து பார்த்து ஆக்சுவலாக வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து எக்ஸாமினேஷன் கிளினிக் எக்ஸாம் அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல முடியும் நம்ம. ஏன்னா இதுக்கான காரணம் வேறையாக இருக்கலாம். நீங்கள் சொன்னது டயபெட்டிஸ் இல்லை, மற்ற பிரச்சனையும் அது வரலாம் ஆக்சுவலாக. ஸோ நம்ம அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. ஓகே,
0: எனக்கு என்ன டவுட்டுன்னா அந்த காலில் வந்து
1: செப்பல் அதை வந்து நம்ம மாற்றி போட வேண்டியிருக்கும். சில மாதிரி ரஃபாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து மைக்ரோ செல்லர் ரப்பர் அதெல்லாம் அது உள்ள பாதணிகளை வாங்கி அணிஞ்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கால் சாஃப்டாகவே அந்த சாஃப்ட்டு மேலே வச்சு நடக்கிறதுல இருக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட பாத அணிகள் கொஞ்சம் செக் பண்ணணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, அதுக்கு தகுந்தமான ஃபுட் வேறு வாங்கி அணியணும். அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஓகேவா? ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து அதான் அதிகமாக அந்த விட்டமின் பி இருக்கிற ஃபுட்ஸ், அதிக காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிடணும் நீங்கள் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் அது மாதிரிலாம் பச்சை காய்கறிகள், கீரைகள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்டிங்களா விட்டமின்லாம் ப்ராப்பராக கரெக்டாக நார்மலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே,
0: இதனால வந்து எனக்கு இந்த சுகர் வந்து அதிகம் வரதுக்கு வாய்ப்பு வராதுல்ல?
1: இல்லை, அதான் உங்களுக்கு சுகர் இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு, மற்றபடி அந்த விட்டமின் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை முதுகுத்தண்டு ரெண்டு இடத்துல எதனா பிரச்சனை இருக்கலாம். ஸோ அதை நம்ம வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, காமன் ப்ராப்ளம் வந்து டயபெட்டிஸ் தான். இந்த மாதிரி பேர்னிங் சென்சேஷன் வர்றது அது மாதிரி இருக்கிறதுலாம் வந்து காமனாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது வருது. ஓகே ஓகே, ம்
2: ஹரிக்கு நன்றி மேம். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன பரிசோதனைகள்லாம் செய்கிறாங்க டாக்டர்?
1: ஓகே, ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போ வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சரோடு வராங்கன்னா நம்ம ஓபிடிக்கு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன்லாம் பண்ணிவிட்டு அது அவங்களோட ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும்னா அவங்களோட சுகர் லெவல்லாம் இப்படி கரெக்டாக இருக்கான்ட்டு. ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சொன்னால் சுகரை ஒழுங்காக கண்ட்ரோலில் வச்சுக்காததாக தான் அந்த பிரச்சனைலாம் வருது. ஸோ ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி 3 மாதத்துக்கான அந்த சுகர் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்குறது HbA1c. ஸோ அதையும் நம்ம பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த லெவல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியூரோபதி இருக்கா இல்லைனா வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்கா அதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. நியூரோபதிக்குலாம் நான் சில டெஸ்ட்லாம் சொன்னேன், இந்த ட்யூனிங் ஃபோர்க் டெஸ்ட்டு, இந்த மாதிரி மோனோஃபிலமெண்ட் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது. அது சென்சேஷன்ஸை நம்ம வந்து எங்கெங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு இது பண்ணணும். அதை பார்த்து நம்ம பெரிஃபரல் நியூரோபதி அவங்களுக்கு இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் வந்து நம்ம பல்ஸ் எக்ஸாமினேஷனாக பண்ணி பார்ப்போம். அந்த டிஜிட்டல் பல்சஸ் சொல்லுவோம், ரத்த ஓட்டம் ஒழுங்காக இருக்கான்னு கை வச்சே பார்ப்போம். அதிலே அந்த பல்சஸ்லாம் இல்லைன்னா நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணுறதுன்னா வந்து நம்ம வந்து டாப்லர் டெஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அதை வச்சு நம்ம வந்து அது அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் ஆக்சுவலாக, அங்கே பிளட் ஃப்ளோ இருக்கா ப்ராப்பராக இருக்கான்னு பார்க்குறதுக்கு அது பண்ணலாம். அப்புறம் அந்த புண்ணில் நம்ம வந்து எதனா சீடு அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம எடுத்து பரிசோதனைக்கு அனுப்புவோம். அதில் எதனா பாக்டீரியா க்ரோத் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணுவோம்.
2: ஓகே டாக்டர், இந்த ஃபுட் அல்சருக்கு ஏதாவது ஏஜ் ஃபேக்டர் இருக்கா? டயபெட்டிக் இல்லாதவங்களுக்கும் இது வருமா? அது இல்லாமல் டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் வரும் அந்த மாதிரி ஏதாவது ஏஜ் ஃபேக்டர்ஸ்?
1: அதை நான் சொன்னேன், ஆக்சுவலாக டயபெட்டிக்கு வந்து ஒரு 10 வருஷம் டயபெட்டிஸ் இருக்கு வச்சுருக்காங்க அவங்களுக்கு தெர் இஸ் அ ஹை சான்ஸ், அதாவது 20% சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி டயபெட்டிஸ் ஒரு 20 வருஷம் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு 40% அந்த டயபெட்டிக் ஃபுட்டர்ஸை வர்றதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ யாருக்கு வேணால் அது வரலாம் ஆக்சுவலாக. அதாவது பிளட் சுகர் இப்போ 1 வருஷம் 2 வருஷம் இருந்தால் கூட அவங்களுக்கு பிளட் சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் HbA1c 7-9 அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது சீக்கிரமாக வரதுக்கே வாய்ப்பு இருக்குது. 10 வருஷம்லாம் போகல தேவையில்ல, அதுக்கு முன்னாடி 1-2 வருஷத்துலேயே அவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேர் அவங்க புண்ணோடு தான் வருவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் டயபெட்டிஸை கண்டுபிடிப்போம். இன்றைக்கூட நான் வார்டு ரவுண்ட்ஸ் போகும்போது 2 பேஷண்ட் புண்ணோடு வந்திருந்தாங்க, அவங்க நியூலி நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்.

0: ஹாஸ்பிட்டல் வந்தவொடனே தான் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராதனை பண்ணு வச்சுட்டு. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி வரவங்களும் இருக்காங்க. ஸோ விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது ஆக்சுவலாக.
1: ஓகே டாக்டர், இந்த ஃபுட் அல்சர், அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சரை வந்து வீட்டிலேயே நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, இது வந்து எந்த அளவுக்கு ஆபத்தானது, அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி டாக்டரை பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு எந்த டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: அதுதான் அந்த மாதிரி உங்களை காலை காப்பாற்றிக்கணும்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து நம்ம டாக்டரை வந்து வந்து பார்த்துடணும். இந்த மாதிரி ஆரம்பத்திலே வந்தால் தான் நம்ம வந்து காலையை காப்பாற்ற முடியும். ஸோ இது வந்து வீட்டில் வந்து சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மஞ்சள் வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஆயின்மெண்ட் போய் வாங்கி போட்டுக்குவாங்க, அவங்களே ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டுவாங்க, அதே போல் வந்து இந்த சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறது, பிளேடு வச்சு கட் பண்ணுறது, அந்த ஆணியெல்லாம் வச்சு இது பண்ணுறது, அது மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக வந்து ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். எந்த டாக்டரை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக இப்போ அவேர்னஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டு வருது. டயபெட்டிக் ஃபுட் கேர் கிளினிக்னே இப்போ நிறைய இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் யார் யார் இருப்பாங்கன்னா, மோஸ்ட்லி சர்ஜன்ஸ், ஜென்ரல் சர்ஜன், பிளாஸ்டிக் சர்ஜன், அப்புறம் டயபெட்டாலஜிஸ்ட், அது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற டாக்டர், எண்டோக்ரைனாலஜிஸ்ட் அவங்க, அதே மாதிரி ஆர்த்தோபெடிஷன் இருப்பாங்க, ஏன்னா எலும்பில் அஃபெக்ட் ஆச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் போடியாட்ரிஸ்ட் அப்படி இருப்பாங்க. போடியாட்ரிஸ்ட்ன்றது வந்து பாதத்துக்கு மட்டுமே அதை க்ளீன் பண்ணி நகத்தை வெட்டி அந்த மாதிரி பண்ணுறதுக்கான அவங்களும் இருப்பாங்க. அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட் அது இருப்பாங்க. அப்புறம் ஆர்த்தோட்டிக்ஸ் அண்டு இது ரீஹபிலிட்டேஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது என்னென்னா, அவங்க அந்த பாதை அந்த ஃபுட் வேறு டிசைன் பண்ணி கொடுக்குறது, கட் பண்ணி கொடுக்குறது, இந்த ஆம்புடேஷன் பண்ணால் அவங்களுக்கு வந்து செயற்கை பாதம் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுற டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம், அதே போல் டயட்டிஷியன், ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபுட் கேர் கிளினிக்கு நாங்கள் வந்து வாரம் வாரம் வந்து நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய டாக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி புண்ணு வந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை டாக்டர் கண்டிப்பாக பார்க்கணும்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த ஃபுட் அல்சர், டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்து சர்ஜரிக்கு போகிற அளவுக்கு, ஒரு அறுவை சிகிச்சைக்கு போகிற அளவுக்கு எந்த ஸ்டேஜ்க்கு அது வரும் டாக்டர்?
0: அதுதான் யூஸ்வலாக வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணியே வந்து இது பண்ணிக்கலாம். சர்ஜரிக்கு போகுதுன்னா அதில் வந்து இப்போ டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இன்ஃபெக்ஷன் அதிகமாகச்சுன்னா அதில் நிறையா வந்து இந்த ரத்த ஓட்டம் இல்லாமல் அழுகின தசைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு நம்ம சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். அவங்கள வந்து முதுகில் ஊசி போட்டு அனஸ்தீஷியா கொடுத்து அந்த காலில் இருக்கிற அந்த இதெல்லாம் அதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே ஒரு வேளை ரத்த ஓட்டமே இல்லாமல் போயிடுச்சுன்னா, சில சமயத்தில் வந்து அந்த டோஸ்க்கெலாம், அந்த விரல்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் போயிட்டு இல்லாமல் போய் கேங்க்ரீன் ஆகிடும், அதாவது ஃபுல்லாகவே அது அழுகி போயிடும். அப்போ அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக அறுவை சிகிச்சை தான் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து பரவாயில் தடுக்கலாம்.
1: இப்போ நீங்க அந்த செப்பல் பத்தி சொன்னீங்க, கரெக்டான ஃபுட்வேர் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க, இது வந்து எந்த அளவுக்கு பாத புண்களை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர்?
0: அதான் கரெக்டான ஃபுட்வேர், அது வந்து அது எப்போ வாங்கணும்னு சொல்றாங்க ஆக்சுவலா, காலையில் சமயத்தில் போய் வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து காலையில் சமயத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பாதம் வந்து ஒரு சுருங்கின மாதிரி தான் இருக்கும். நம்ம ஆக்டிவிட்டீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் பை ஈவினிங் பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே சொல்கிறேன், கொஞ்சம் லைட்டாக பாதம் வந்து வீங்கின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மேலே இருக்க நீர் நீர் சத்துலாம் கொஞ்சம் கீழே இறங்கிடும். அதனால் வந்து யூஸ்வலாக எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மதிய, அதாவது மாலை வேலையில் போயிட்டு அது வாங்குறது பெட்டர். அதே போல் வந்து அந்த ஃபுட் வேர் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது,
1: ஃபிட்டாக இருக்கும்.
0: ஆமாம், கரெக்டான ஃபிட்டில் இருக்கணும் ஆக்சுவலாக. அதே போல் அந்த அதுக்கான சோல் பார்த்தீங்கன்னா மைக்ரோ செல்லார் ரப்பர்னு வந்துருச்சு, அது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், அது ரொம்ப ஒராசி எதுவும் புண்கள் ஏற்படுத்தாது. அது மாதிரி இந்த கான் கேலஸ் சொல்கிற அந்த மாதிரி ஆணிக்கால்லாம் ஏற்படுத்தாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஸ்வலி ஸ்ட்ராப் வச்ச மாதிரி வாங்கணும், பிகாஸ் சம்டைம்ஸ் கால் லைட்டாக வீக்கம் இருந்ததுன்னா அந்த ஸ்டாப்பை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மேலே அந்த வெல்க்ரோஸ் டைப்பில் இருக்கல அந்த மாதிரி வாங்குறது பெட்டர். ஒன்று ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து அந்த ஃபுட்வேர் போடுறதுக்கு முன்னாடி காலில் நீங்கள் அந்த ஃபுட்வேர் உள்ள எதுனா வந்து கல், ஒரு சின்ன ஆணி அந்த மாதிரி எதுனா இருக்கான்னு கண்டிப்பாக பார்க்கணும். ஃபுல்லாக உதறிட்டு தான் போடணும், ஏன்னா இவங்களுக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் நியூரோபதி வர்றதால அவங்க சென்சேஷன் கம்மியாக வரதால அவங்க அதை வச்சுட்டு அப்படியே போட்டாங்கன்னா அது பயங்கரமாக வந்து அதை குத்தி புண்ணாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நல்லாவே அதை ஃபுட்வேர் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் அதை போடணும். ஓகே, அதுமாதிரி பேர் ஃபுட் வாக்கிங், அதாவது சில பேர் கோயிலுக்கெலாம் போவாங்க, அவங்க அது வந்து எப்போ வச்சுக்கணும்னா காலையில் சமயத்தில் வெயிலெலாம் வர்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி சாயங்காலம் வெயிலெலாம் போனது, ஏன்னா சூட்டான அந்த தரையில் நடக்கும்போது அவங்களுக்கே தெரியாமல் அந்த சூட்டான கொப்பளங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.

0: ஸோ அதனால் வந்து அவங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேவா?
1: ஓகே டாக்டர். இப்போ வந்து இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் வந்தவங்க அவங்களோட பாதங்களை இல்லை தினமுமே எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஓகே. ஸோ நம்ம வந்து நம்ம ஃபேஸு இதுக்கெல்லாம் கொடுக்குற ஒரு இதை வந்து நம்ம பாதத்துக்கு கொடுக்கறது கிடையாது. ஓகேவா? ஃபேஸை வந்து டெய்லி வந்து நல்லா சோப் போட்டு கழுவி நல்லா அது பண்ணி பவுடர்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஸோ இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட் என்ன பண்ணணும்னா டெய்லி பல் தேய்க்கிறாங்களா அந்த மாதிரி டெய்லி நைட்டு அவங்க பாதத்தை நன்றாக ஒரு சோப்பு மைல்டு சோப்பை வச்சு நல்லா கழுவி சுத்தப்படுத்திடணும் ஃபஸ்ட்டு, அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு வெள்ளை நிற டவல் அதை வச்சு நல்லா ட்ரை பண்ணணும். அப்போ வெள்ளை நிற டவல் ஏன் சொல்கிறேன்னா சம்டைம்ஸ் எதனா பிளட்டு எதனா ஸ்டெயின் வந்துன்னா உடனே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே, அதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலோட மேல் பகுதி எதனா வந்து புண்ணு இருக்குதான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி மேல் பகுதியில் எந்த பிரச்சனையும் இருக்காது மோஸ்ட்லி, ஏன்னா நடக்கும் போது கீழே பாதத்தில் தான் அதிகமாக பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் பாதத்தை பார்க்கணும். பட் நம்மளே உட்காந்து எப்படி பாதத்தை பார்க்குறதுன்னு கேட்குறீங்க, ஏன்னா அது ரொம்ப கஷ்டம்தான். ஒரு கண்ணாடி எடுத்துக்கணும். கண்ணாடி எடுத்துக்கிட்டு அந்த பின்னாடி பாதத்தில் எதனா ஒரு கட்டு எதனா இருக்கா, சின்ன காயம் இருக்கா, இல்லைனா வந்து இந்த ஆணிக்கால் மாதிரி இருக்கா, தடிப்பல் இருக்கா, இல்லைனா சிகப்பாக இருக்கா, எதனா வீக்கம் இருக்கா, அதெல்லாம் பார்க்கணும் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் கால்களோட விரலுக்கு நடுவில்லாம் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. சம்டைம்ஸ் இன்ஃபெக்ஷன் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டெய்லி பண்ணணும். இதுக்கு ஆக்சுவலாக நாங்கள் என்ன பண்ணோம்னா தேவை சுயப்பாத பூஜை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பாதத்தையே வந்து நம்ம பூஜை பண்ணிக்கிற மாதிரி ஆக்சுவலாக டெய்லி வந்து நம்ம எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் கால்களை கண்டிப்பாக காப்பாற்றலாம். ஓகேவா?
1: ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
0: எஸ்,
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: கண்ணா, நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
1: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் குறித்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் அறுவை சிகிச்சை துறையின் துணை பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ வெங்கடேஷ் அவர்கள்.

0: ஓகே டாக்டர், இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நாங்க முருகப்பாக்கத்து.
0: ஹலோ
1: மேடம்.
0: ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஹலோ,
1: முருகப்பாக்கத்துல இருந்து கலைமணி.
2: வணக்கம்.
0: லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ வந்து என்ன மாதிரியான கால் பயிற்சிகள் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர் இந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சருக்கு?
2: ஆமாம், ஆக்சுவலி அந்த கால் பயிற்சிகள் பண்ணுறது நல்லது, பிகாஸ் அப்போ தான் வந்து அந்த ரத்த ஓட்டம் அதிகமாகும். கால் பயிற்சி நம்ம உக்காந்துட்டே பண்ணலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த டோ கேர்ள்ஸ் சொல்லுவோம், அதாவது இந்த விரல்களை மடக்கி உள்ள அந்த மாதிரி ஒரு 10 தடவை பண்ணுறது, டோ எக்ஸ்டென்ஷன் அதாவது விரல்களில் விரிக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அப்புறம் வந்து கணுக்கால் வந்து சுழற்றுதல், அதாவது ஆங்கிள் ரொட்டேஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் இதெல்லாம் உக்காந்துட்டே நம்ம பண்ணலாம் ஆக்சுவலாக. அதே மாதிரி ஹீல் லிஃப்ட்டு, அதாவது பின்கால்களை அப்படி லிஃப்ட் பண்ணுறது, அது மாதிரி உக்காந்துட்டே கூட பண்ணலாம். ஸோ அது மாதிரி ஒரு 15 நிமிஷம் அதை பண்ணுறது. அதே மாதிரி டோ லிஃப்ட்டு, முன் விரல்களை லிஃப்ட் பண்ணுறது. வாக்கிங், ஆக்சுவலி வாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸசைஸ் ஆக்சுவலி. ஸோ அது வந்து டெய்லி வந்து ஒரு 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுறது, இது பண்ணுறது. இதில் நான் சொன்னது தான் வந்து இது உக்காந்துட்டே சில சமயத்தில் எல்லாம் கம்ப்யூட்டரில் உட்காந்துட்டே இருப்பாங்க, அந்த சமயத்தில் இதெல்லாம்

0: பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. அதுக்குன்னு தனியாக வந்து நம்ம டைம் ஒதுக்கணும் அவசியம் கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா கால்களுக்கான ரத்த ஓட்டம் நல்லா அதிகமாகும், அப்புறம் கால்கள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த மாதிரி கால் புண்கள் வரதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், ஒரு காலர் வந்திருக்காங்க, பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் மேடம்.
1: ஹலோ
2: ஹலோ,
1: லைனில் ஏதோ ப்ராப்ளம் போல.
0: ஹலோ.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இது வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா, இந்த நீரிழிவு நோயாளிகள் வந்து என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும், எதுலலாம் ரொம்ப முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள்.
0: ஓகே, இது வந்து காமனாக ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வராமல் எந்த பிரச்சனையுமே சொல்கிறேன். ஆக்சுவலாக டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்குன்னா அவங்களுக்கு முக்கியமாக அந்த பிளட் சுகர் கண்ட்ரோல், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டாக்டர் சொன்ன அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். மோஸ்ட்லி நம்ம 180 வச்சுட்ருக்கணும்னு சொல்லுவோம். அதே மாதிரி HbA1c-யை வந்து லெஸ் தென் 7 ஆர் லெஸ் தென் 6.5 வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் வந்து நல்ல ஃபுட்வேர் பார்த்து வாங்கணும். சில நான் சொன்ன மாதிரி மாதிரி நான் அட்வைஸ் கொடுத்துருந்தேன், அது பண்ணணும். அதே மாதிரி பாதத்தை டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதை நான் சொல்ல தூங்குறதுக்கு முன்னாடி படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லாமல் பாதத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அறிகுறி ஆரம்பிச்சதுன்னா வீட்டிலேயே சும்மா வைத்தியம் பார்த்துட்டு இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் யாரை வந்து பார்த்து வைத்தியம் பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ அக்கறை காட்டினால் சர்க்கரையை வெல்லலாம், சர்க்கரை பாத நோயை வெல்லலாம், கால் இழப்பை நம்ம கட்டுப்படுத்தலாம், தவிர்க்கலாம்.
1: ஸோ டாக்டர் இப்போ வந்து ஹலோ
2: ஹலோ வணக்கம்.
1: ஹலோ, யூஸ்வலாக வந்து அந்த நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை, எந்த ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னாலுமே அந்த கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ஏன் தேவைப்படுது, அதுக்கான காரணம் என்ன டாக்டர்?
0: ஆமாம் கண்டிப்பாக, பிகாஸ் இப்போ நம்ம கால் புண் பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், பட்டு மற்ற அறுவை சிகிச்சை நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த இப்போ சில பேருக்கு வந்து கட்டியிருக்கோம், தைராய்டு கட்டியிருக்கோம், மார்க் கட்டியிருக்கோம், அவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து அனஸ்தீஷியர், அதாவது மயக்கம் வந்து கொடுக்கும் போதே சம் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஹை பிபியாக இருக்கும். ஸோ சர்க்கரை கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம எடுக்கவே மாட்டோம் ஆக்சுவலாக. ஸோ ஓரளவுக்கு அவங்க வந்து ஒரு 100-200 கிலோ வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஏன்னா ஆப்ரேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வந்து ஒரு கண்டி இது. அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும்னா நிறைய ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்தும் உள்ள, லைக் கார்டிசால், நாரடிலின், எப்படி எப்படி அந்த மாதிரி நிறைய ஹார்மோன்ஸ் வந்து உள்ள வந்து அதிகப்படுத்தி சர்க்கரை லெவலை அதிகப்படுத்தி விட்டுரும். ஸோ அது வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன் பண்ண வடுலாம் வாரத்துக்கு டைம் ஆகும் சர்க்கரை கண்ட்ரோலில் வச்சிடலன்னா, அதில் சீடு பிடிக்க ஆரம்பிக்கும், அந்த இது சேவ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து நுரையீரல் தொற்று கூட அதிகமாக வரலாம். இப்போ ஜென்ரல் அனஸ்தீஷியல் பண்ணனா அவங்களுக்கு நுரையீரல் நிமோனியா அந்த மாதிரி பிரச்சனைலாம் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே நாங்கள் வந்து சர்க்கரை நோய்களுக்கு சர்க்கரை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் எடுப்போம். ஆனால் இது வந்து நான் சொல்கிறது எலக்டிவ் சர்ஜரி. இப்போ சம்டைம்ஸ் எமர்ஜென்சி சர்ஜரி வருவாங்க, சில இது அடிபட்டு வருவாங்க, அவங்களுக்குலாம் உடனே ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. அதே போல் ஹெர்னியா, அப்ஸ்ட்ரக்டட் ஹெர்னியா அந்த மாதிரிலாம் வருவாங்க, அதெல்லாம் உடனே ஆப்ரேஷன் பண்ணோம். அவங்களும் சர்க்கரை கண்ட்ரோல் இல்லைனா உடனே இன்சுலின்லாம் நாங்கள் செலுத்தி அன்றே அதை கண்ட்ரோல் பண்ணி உடனே அந்த அறுவை சிகிச்சை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அது கண்ட்ரோல் தான் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படி, அந்த சர்க்கரையை வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் எடுக்கணும் கிடையாது. எமர்ஜென்சி சர்ஜரிக்கு அது ஒரு இது இருக்குது.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக இந்த ஆப்ரேஷன் அதாவது அந்த அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அந்த சர்க்கரை அளவு வந்து எவ்வளோ இருக்கணும், அந்த HbA1c அதோட அளவு எவ்வளோ இருக்கணும் சொல்லிட்டேன்.
0: ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து இப்போ எலக்டிவ் சர்ஜரினா நம்ம வந்து ஒரு 180 இருக்கணும்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, அப்போ தான் நம்ம எடுப்போம். ஸோ அதே போல் HbA1c-யும் வந்து ஒரு 3 வேல்யூ, அது வந்து லெஸ் தென் 7 இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்போ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் வர்ற பின்விளைவுகள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக தவிர்க்கலாம் இந்த மாதிரி வச்சுருந்தா. ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவோம்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஆஃப்டர் சர்ஜரி அதாவது அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காயங்கள் ஆடுறதுக்கு லேட் ஆகுமா, அது என்ன காரணத்தால் ஆகும்?
0: லேட் ஆகும் பிகாஸ் நான் சொன்னேன்ல இந்த மாதிரி மைக்ரோ ஆஞ்சியோபதி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குல்ல, ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும், அந்த ஊண்டுக்கு போகிற ரத்த ஓட்டம். அதே போல் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு இம்யூனிட்டி. ஸோ அதனால் வந்து அதிகப்படியாக வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிற சான்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த காயம் ஆகுறதுல கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து சர்க்கரை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்தோன்னா அவங்க நல்லாவே அதை மீண்டு வரலாம் ஆப்ரேஷனுக்கு அப்புறம்.
1: அறுவை சிகிச்சைக்கு பிறகு ரத்த சர்க்கரை எவ்வளோ கேப்ல

0: அதை பரிசோதிச்சுட்டே இருக்கணும் டாக்டர்.
1: அறுவை சிகிச்சை செய்யும் பொழுதே வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்க அனஸ்தட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி 15 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த சர்க்கரையை கண்ட்ரோல் பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அது கண்ட்ரோல்லே இருந்தால் தான் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த அனஸ்தீஷியாலேருந்து வெளில ஒழுங்காக வர முடியும். அதுக்கப்புறம் அரிசிக்கிறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் மேஜர் சர்ஜரி அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம சர்க்கரை அளவு பார்த்துக்கிட்டே இருப்போம். 24 hours பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த சர்க்கரை அளவு அதிகமாகச்சுன்னா உடனே இன்சுலின் கொடுப்போம். கம்மியாக ரொம்ப கம்மியாகச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குளுக்கோஸ் என்ன கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு சர்க்கரையை ஒரு லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வருவோம். அது கண்டிப்பாக ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அது அறுவை சிகிச்சை எந்த அறுவை சிகிச்சைக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும்.

0: இன்ஃபெக்ஷன் வர்றது, என்ன சொன்ன நிமோனியா, அந்த ஊண்டில் வர சர்ஜிக்கல் சைட் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதெல்லாம் வரதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கலாம்.
1: ஓகே டாக்டர், யூஸ்வலாக அறுவை சிகிச்சைக்கு பிறகு நான் வந்து என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள்லாம் இருந்தால் உடனடியாக டாக்டரை பார்க்கணும்?
0: ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹெர்னியா சர்ஜரி பண்ணி அனுப்புகிறோம் பேஷண்ட்ஸ்க்கு, அது உள்ளே வலைலாம் வச்சு தைப்போம் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து அவங்களே டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்கு அனுப்பும்போது சொல்லி அனுப்பிடுவோம். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக க்ளீனாக வச்சுக்கணும், ட்ரையாக வச்சுக்கணும், ஒரு 5 நாட்களுக்கு கண்டிப்பாக வந்து அதில் தண்ணியே படாமல் வச்சுருக்கணும். அதேமாதிரி அந்த இடத்துல வந்து வலி அதிகமானால், அந்த இடத்துல வந்து வீக்கம் அதிகமானால், அதாவது ஆப்ரேஷன் சைட்டில் வீக்கம் அதிகமானால், இல்லைனா வந்து சிகப்பு நிறமாக தோண்டினால், இல்லைனா அதில் உள்ளேருந்து நீர் மாதிரி வந்து வெளியில் வந்தால், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் ஆகுது நடத்தும் அந்த இடத்துல. ஸோ உடனே வந்து அவங்க வந்து திருப்பி வரணும், அதுக்கு தகுந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் எல்லாம் கொடுத்து அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கண்டிப்பாக பார்த்துக்கணும்.
1: ஓகே டாக்டர், ஃபைனலாக அந்த அறுவை சிகிச்சைக்குன்னு தயாராகிற சில டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான அட்வைஸ் நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க?
0: ஓகே, ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து அதில் ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன். இப்போ எலக்டிவ் சர்ஜரினா அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அந்த சுகரை கண்ட்ரோல், அது 3 மந்த்ஸுக்கான சுகரை வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கணும், அதாவது 180 லெஸ் தென் 7 அப்படியே வச்சுட்ருக்கணும். நல்ல உணவு பழக்கத்தை மெயின்டைன் பண்ணணும் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி, எலக்டிவ் சர்ஜரிக்கு முன்னாடி. ஸோ இந்த பேலன்ஸ் டயட் சொல்கிறாங்க. இப்போ ஒரு மெயினாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மாவு சத்தை வந்து நம்ம கம்மியாக தான் சாப்பிட வேண்டியிருக்கும். ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து பாதி வந்து காய்கறிகள், பச்சை காய்கறிகள் இருக்கணும், அதில் கால்வாசி தான் நம்ம மாவு சத்தாக இருக்கணும், கால்வாசி வந்து புரத சத்தாக இருக்கணும். அதுதான் இப்போ அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ தான் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கும். அதுமாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது அது பண்ணணும், அதுமாதிரி ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணணும், பிபி அதிகமானுச்சுன்னா அதை கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா சர்க்கரை எங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பிபியும் இருக்கும் கூட, ஸோ அதையும் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அறுவை சிகிச்சை நல்ல முறையாக செய்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்க வெளில வரலாம்.
1: ஓகே டாக்டர், நம்ம ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு டாக்டர். இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீரிழிவு நோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சை முன்னெச்சரிக்கைகள் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர்.
0: நன்றி.

0: நேரம் 4:49. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பாரதி வந்தாச்சு.
1: எஸ் ஆர்ஜே சிந்து ஆல்ரெடி இங்கதான் இருக்க.
0: அவங்களுக்கே தெரியும் எப்ப குடுத்தாலும் வந்து அவங்க வந்து சூப்பரா வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிடுவாங்க. சூப்பரா எந்த டயலாக் கொடுத்தாலும் வந்து செம்மையா வந்து பேசிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கான அந்த டயலாக வந்து நம்ம வந்து போட்டுடலாமா, பிளே பண்ணிடலாமா?
2: என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அவனோட பெரியவன் தெரியும்ல.
3: கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
2: என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? அவனோட பெரியவன் தெரியும்ல.
3: கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
0: என்ன சிந்து கேட்டாச்சா?
1: கரெக்ட் தானே, கூப்பிட தானே
0: பேர் வச்சிருக்காங்க. சிந்து சிந்து சிந்து கேக்குதே, கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
1: ஓகே
0: சரி.
1: ஆமா, டயலாக் கேட்டிருப்பாங்க நினைக்கிறேன். ரொம்ப குட்டியான டயலாக் தான் இது. அப்படியே வந்து இதே மாடுலேஷன்ல பேசி காமிக்கிறதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிடலாமா?
0: எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க, போன் எடுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க, போன் எடுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு டயல் பண்ணுங்க, சொல்லிட்டோம்ப்பா. போன் நம்பரை வந்து நீங்க வந்து சொல்லிடுங்க.
1: கண்டிப்பா 2271770 2275230. நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
0: அப்படியே வந்து கூடவே வந்து நம்ம சிந்து வந்து அந்த டயலாகையும் வந்து சூப்பரா பேசி காட்டுவாங்க உங்களுக்கு. இப்ப ஒன்ஸ் மோர் படத்துல இருந்து பாட்டு வருது கேக்கலாம்னு
1: சொன்னோம்ப்பா.
0: சரி, இப்ப வந்து பாடல் கேட்டுடலாமா?
1: கண்டிப்பா பாடல் கேட்டுடலாம்.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். சிந்து, எஸ்
1: ரோலிங் வந்தாச்சு. நம்ம கூட பேசிறதுக்கு ஒரு காலர் வந்துட்டாங்க நினைக்கிறேன். ரெடியா
0: பேசலாமா?
1: எஸ் பேசலாம்.
0: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். வணக்கம் சொல்றது யாரு?
2: உண்மை பெண் பாரதி மேடம் அவர்களுக்கும், சிவிப்பழகி சிந்துஜா மேடம் அவர்களுக்கும் வணக்கம் சொல்வது ஆர் முருகன், இளமங்கலம்.
1: முருகன் சார் எப்படி இருக்கீங்க?
2: நல்ல முறையில இருக்கு மேடம். நீங்க ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். சேம் பீச்.
0: ஆமா,
1: உங்களை டயலாக் கேட்டீங்களா?
0: எனக்கு

0: ஓகே, ரெடி கட் கேமரா ரோலிங்.
1: ஐ டு கூப்பிட்டான
0: ஹாய் டியூட்.
2: ஹாய் டியூட் அப்படி சொல்லணும் சார். சொல்லுங்க.
1: நாங்க மேடம்.
2: ஹாய் டியூட்.
1: ஐ டு
0: கரெக்ட். நீங்க சொல்றதா கரெக்ட்.
2: ஹாய் டியூட், என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? அவன் உன்னை விட எவ்வளவு பெரியவன்?
1: ஆமாங்க மேடம், சின்ன சந்தேகம். ஒரு அப்பா அம்மாவா இருந்தா எப்படி நம்ம பேர் சொல்லி கூப்பிடுவோம் மேடம்? நம்ம சின்ன சின்னவங்கள பேர் சொல்லி கூப்பிடுவோம், ஒரு தாத்தாவே பேர் சொல்லி கூப்பிட முடியாது.
2: இது ஃப்ரெண்ட் தானே?
0: நீங்க
2: என்ன
3: பேர் சொல்லி கூப்பிடுற? உன்னோட பெரியவன் தெரியும்ல.
4: கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
2: சிந்து வந்து அந்த டயலாக வந்து பேச போறோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா வந்து,
0: அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க பேசிடலாம்.
2: எப்படி உங்களை காப்பாத்துறதுக்காகவே இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்
2: வணக்கம்.
0: சொல்ல தனபாணி சார், எப்படி இருக்கீங்க?
2: கூப்பிடுறதுக்கு தான பேர் வச்சிருக்காங்க.
0: என்ன
2: பண்ணுங்க, மற்றொரு எண் 2 2 7 5 2 3 0.
0: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0 4 1 3 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.
2: இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, சுல்லான் படத்துல இருந்து சூப்பரான ஒரு சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம். கேட்டு ரசிக்க FM ரெயின்போ இருக்கு. இனி கவலை எதுக்கு?

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். டைம் கரெக்டா 4:17:43 ஆயாச்சு. இப்ப நம்ம நிகழ்ச்சியில யாரு வந்து டயலாக வந்து சூப்பரா பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாமா
1: சிந்து? எஸ் கண்டிப்பா கேட்கலாம். நேர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
2: நான் ஜான்சி ராணி, கென்னடி நகர்ல இருந்து பேசுறேன்.
1: ஜான்சி ராணி மேம் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும். டயலாக் கேட்டீங்களா?
2: என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? நான் உன்னை விட வயசுல பெரிய மந்திரியும் கூப்பிடறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
1: ஆமா டியூட், கரெக்ட் தானே?
2: ஆமா கரெக்ட்.
1: சூப்பர் மேம், சூப்பர் சூப்பரா சொல்லிங்க.
0: ஓகே, அழைப்பிற்கு நன்றி.
2: நன்றி
1: நன்றி மேம்.
0: இப்ப நம்ம சிந்து அந்த டயலாக பேசினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாமா?
1: இது வரைக்கும் இது காலர் வரலையா? என்ன காப்பாத்துறதுக்காகவே வரலையா?
0: வரமாட்டாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க.
1: நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோம் பண்ணி காமிங்க. நான் அதை எப்படி இப்படி டெலிவரி பண்றேன்னு மட்டும் பாருங்க.
0: ஹாய் டியூட், என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உன்னை விட எவ்வளவு பெரிய தெரியும் அவங்கள கூப்பிடுறதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க.
1: வா வா வா, ஆர்ஜே பாரதி டயலாக் பேசிட்டாங்க.
0: இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? அப்ப என்ன வச்சு நீங்க இவ்வளவு நேரம் காமெடி ஷோ நடத்திட்டு இருக்கீங்களா?
1: இந்த டயலாக் எடுத்துட்டு வந்தது யாரு? அப்ப நீங்க தானே ஃபர்ஸ்ட் பேசணும்.
0: பேச சொன்னா நீங்க வந்து என்ன பேச சொல்லிட்டு அவ்வளவுதான்றீங்க. சரி ஓகே, இன்னொரு டயலாக் இருக்கு, நம்ம அதையும் வந்து ப்ளே பண்ணிடலாமா?
1: எஸ் ஓகே.
3: என்னப்பா கடையை காணா?
4: பொழுது போகல, பிரிச்சு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறேன்.
3: என்னப்பா கடையை காணா?
4: பொழுது போகல, பிரிச்சு போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறேன்.
0: என்ன சிந்து,
1: கடையை காணுமா?
0: காணோம், தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஓகேவா? நம்ம நேயர்கள்லாம் வந்து இந்த டயலாக் வந்து எப்படி பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க கிட்டே வந்து நம்ம வந்து பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ஒரு சாங் வந்து கேட்டுட்டு வந்துடலாம்.
1: எஸ், கேட்டு வந்துடலாம்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, ஒரு கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி. கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட்

0: வணக்கம்.
1: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம் சார், நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சூப்பராவே இருக்கும்.
1: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார்.
1: ஓகே, நீங்க ரெண்டாவது டைலாக் போட்டு ஃபர்ஸ்ட் நான் பேச
0: கமிக்கிறேன்.
1: எங்களா இங்க இருந்து வீட்டையே காணோம் பொழுது போல, அதனாலதான் பிரிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்கோம்.
0: வீட்டையே பிரிச்சு போட்டுறீங்க? கடை கடை
2: நாங்கெல்லாம் கடையெல்லாம் பிரிச்சு போடுவோம், நீங்க வீட்டையே பிரிச்சு போட்டுறீங்க.
1: ஓ கடை, சரி மாத்தி சொல்லிட்டேன்.
0: மறுபடியும்
1: எங்கடா இங்க இருக்கக்கூடிய கடையே காணோம், அதான் பொழுது போல இல்ல, அதனாலதான் பிரிச்சு போட்டு விளையாடிட்டோம்.
2: நம்ம கூட இதை ஃபாலோ பண்ணலாம் நினைக்கிறேன். அஜய் பாரதி.
1: சரி, இதே என் பேர் மாடுலேஷன் சொல்ல சொல்லிடுறேன்.
0: ஓகே சொல்லுங்க.
1: என்னடா கடையை காணும் பொழுது போல, அதனாலதான் பிரிச்சு போட்டு விளையாடிட்டு இருக்கோம். அடுத்த அழுதுகிட்டே, எங்கடா கடையை காணும் பொழுது போல இல்ல, அதனாலதான் பிரிச்சு போட்டு.
0: நாங்க மறுபடியும் அந்த கடையை வேணாம், மறுபடியும் கட்டி கொடுத்துறோம் சார்.
1: அடுத்து நிறைவா இன்னொரு மாடுலேஷன், எங்கடா இங்க இருக்கக்கூடிய கடையை காணும்
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் வந்து சிந்துவை வந்து
2: காப்பாத்திட்டாங்க.
0: இல்ல எப்படி இருந்தாலும் அவங்க பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, இப்ப என்னோட டைம் எப்படி என்ன வச்சு செஞ்சீங்க? இப்ப நீங்க அந்த டயலாக பேசியே
2: வந்துட்டாங்க பாருங்க,
0: நீங்க பேசியே ஆகணும்.
2: கண்டிப்பா பேசுறேன்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
2: கணேஷ் ராஜா சார், எப்படி இருக்கீங்க?
3: நீங்க நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பேரும்
2: சூப்பரா இருக்கும்
0: சார். கணேஷ் ராஜா சார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
0: ஓகே, சொல்லுங்க.
2: டயலாக் கேட்டீங்களா?
3: டயலாக் கேட்டுமா?
2: ஓகே, ரெடி பேசலாமா?
3: பேசலாமா.
2: ஓகே, ரெடி, கட், கேமரா ரோலிங்.
3: என்னடா கடையை காணோம் பொழுது போல, பிரிச்சு போட்டு விளையாட்டிக்கிறான்.
2: நீங்களுமா? அது ஃபர்ஸ்ட் டயலாக்.
3: ஹவ் ஆர் யூ?
0: ஹவ் ஆர் யூ?
2: வாங்க டியூட்.
3: நான் தெரியும், பேர் சொல்லிதானே கூப்பிடுறதுக்கான பேர் சொல்லிக்கிறாங்க.
0: என்ன பேசுனீங்க இப்ப நீங்க? இல்ல என்ன சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல.
2: உங்களுக்காக திரும்ப எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு புரிஞ்சிச்சு சார், எனக்கு புரிஞ்சிச்சு. சூப்பரா
0: சொன்னீங்க.
2: நாங்க தான் ஆர்ஜே சிந்து அண்ட் ஆர்ஜே பாரதி.
3: கூப்பிடுறதுக்கான பேர் வச்சுக்கிறாங்க.
0: கணேஷ் ராஜா சார்
3: சொல்லுங்கம்மா.
0: கூப்பிட்டோம் சார்.
2: என்னடா
0: அவன பேர் சொல்லி கூப்பிடுற, உன்னை விட அவன் எவ்வளவு பெரியவன் தெரியும்ல?
2: கூப்பிடுறதுக்கு தானே பேரே வச்சிருக்காங்க. எனக்கு தெரியாது இந்த தப்பிக்கிற

0: விஷயம்லாம் வந்து நம்ம கிட்ட வந்து நடக்குது.
1: இதுல தப்பிக்க ஒண்ணுமே இல்ல. நீங்க அவ்வளோ பெரிய டயலாக் எல்லாம் கொண்டு வரல, குட்டி டயலாக் தான் இல்லையா. எங்கடா இங்க இருந்த கடையை காணோம்,
0: பொழுது போல சும்மா பிரிச்சு போட்டு விளையாடி இருக்கிறோம். கூடவே இப்ப இன்னொரு டயலாக் வந்து பிளே பண்ண போறேன். நம்ம நேயர்கள் வந்து எந்த டயலாக் எல்லாம் வந்து பேச போறாங்களோ அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு வந்துடலாம். ஓகேவா, அடுத்த டயலாக் வந்து உங்களுக்காக வருது, நல்லா கவனமா வந்து கேட்டுக்கோங்க.
2: எங்க போற?
3: போகலாம்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே.
2: என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிருக்க?
3: சூர்யா எங்கடா உட்கார விட்ட?
2: எங்க போற?
3: போகலாம்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே.
2: என்ன தனியா உட்காந்து என்ன பண்ணிருக்க?
3: சூர்யா எங்கடா உட்கார விட்ட?
0: சரி, இப்ப இந்த டயலாக் இருக்கு இல்லையா,
1: இந்த டயலாக் வந்து எனக்குனே கொண்டு வந்த மாதிரி இருக்கு.
0: இவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்க, எங்க போற?
1: எங்க போக விட மாட்டானே இவன்.
0: ஓகே, இந்த டயலாக பேசணும் அப்படின்னா என்ன பண்ணுங்க,
1: கால் பண்ணுங்க 2272530 மற்றும்
0: 2271760.
1: நீங்க வெளியூர் நேரா இருந்தீங்க அப்படின்னா 0413 அப்படிங்கிற இந்த கோட் நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்போ உங்களுக்காக சூப்பரான சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
0: இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, என்றும் உங்கள் மனதோடு. இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங் சிந்து. நம்ம வந்து லாஸ்டா ஒரு டயலாக் பிளே பண்ணோம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் வந்து நம்ம நேயர்களுக்காக ஒரு தடவை பிளே பண்ணிடலாமா?
3: எஸ் பிளே பண்ணிடலாம்.
4: எங்க போற?
5: போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே.
4: என்ன தனியா உட்கார்ந்து என்ன
5: பண்ணிருக்க? ஜோடியா எங்கடா உட்கார விட்ட?
4: எங்க போற?
5: போகலான்னு பார்த்தா கூட விட மாட்டேங்கிறானே.
4: என்ன தனியா உட்கார்ந்து என்ன பண்ணிருக்க?
5: ஜோடியா எங்கடா உட்கார விட்ட?

0: டு த ஷோ. ஆல்ரெடி சொல்லியாச்சு, இருந்தாலும் நம்ம நெய்யிருக்காக மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடலாம்.
1: அடுத்து யார் வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம், கேட்கலாம்.
0: என் கூட சேர்ந்தீங்கல்ல, அப்படிதான் இருப்பீங்க சிந்து. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்,
0: இருவருக்கும்
2: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சொல்றது யாரு?
2: வாழைப்பட்டம் பாளையம் கலா பேசுறோம். இருவரும் நலமா?
1: நலமா இருக்கும், சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேம்.
1: நல்லா இருக்கீங்களா? ஏன் அத சோகமா சொல்றீங்க மேம்?
0: ரோலிங்.
2: ஹாய் டியூட், என்ன பேசுறீங்க கூட? உன்னோட வயசு நான் எவ்வளவு தெரியுமா தெரியுமா?
0: தெரியாது மேம்.
2: கூப்பிட்டுதான வச்சிருக்காங்க.
0: தெரியாது மேம்,
1: கரெக்டா சொன்னீங்க. இனிமே நம்ம யாராவது பேர் சொல்லி கூப்பிடுறோம்.
0: பேரையும் மறந்துடும் தானே மேம்.
2: ஆமா, நெக்ஸ்ட் பேசுங்களா மேம். நெக்ஸ்ட் என்னப்பா இங்க இருந்து கடையே காணோம், பொழுது போல பிரிச்சு போட்டு விளையாடினு இருக்கேன்.
0: ஓகே சூப்பர். அடுத்த டயலாக்
2: மேம், மூணாவது டைலாக் சரி எனக்கு கேட்கல மேம், நீங்க சொல்றீங்களா? நான் அப்படியே
0: பண்ணிடுறேன். எங்கடா போற, எங்க போற,
1: எங்கடா போக விடுற,
0: எங்கடா போக விடுற, சொல்லுங்க அத.
2: எங்கடா போற, எங்க போற, எங்கடா போடவே போற விடுற,
1: போக விடுற, தனியாவா போற,
2: தனியாவா போற,
0: ஏன் தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, ஜோடியா உட்காந்தா மட்டும் உடவா போற,
1: எங்கடா ஜோடியா உட்கார விடுற.
2: எங்கடா போற, எங்கடா போ விடுற, நீங்க ஜோடியா போற, எங்கடா ஜோடியா போய் உக்கார விடுற.
1: இருக்காங்க மேம் பல பேர் அப்படிதான் இருக்காங்க மேம்.
2: பீச்சுக்கு போயிருந்தேன் மேம் நேத்து. நானு அங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்ச எங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வந்திருந்தாங்க, போன் பண்ணி இங்கதான் நான் இருக்கோம் நாங்கன்னு சொல்லிட்டேன் நானு. ஏன்னா அங்க வர அவங்க எப்பவுமே அங்க இருப்பாங்க உங்க பையனா தானே. அப்ப வந்து எங்க வந்தீங்கன்னு கேக்குறாங்க. என்ன பீச்சுக்கு வந்தா எங்க
0: வந்தீங்கட்டா,
2: யாராவது வந்திருக்கீங்க, நான் யாரு கூட நான் வருவா, அவரு கூட தான் வரேன், ஜோடியா வந்து என்ன பண்றீங்க நீங்க பீச்சு, அது மாதிரி
1: தப்பு பண்ணீங்க.
0: நன்றி மேம், நன்றி.

0: நன்றி மேம்.
1: நன்றி.
2: நீங்களும் வந்து டயலாக் பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும், போனை எடுங்க, டயல் பண்ணுங்க 2271760 மற்றொரு எண் 2275230 வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, இங்கிருந்து வணக்கம்.
3: பெரியவங்க
4: இந்த கொஸ்டின் இங்க தடை செய்யப்படுகிறது. நீங்க அடுத்த கொஸ்டினுக்கு போலாம்,
2: அடுத்த டயலாக் போலாம்.
3: மறுபடியும்
5: சூர்யா
6: எங்கடா உட்கார விட்ட?
2: மேம் ரெடியா?
3: சூப்பரா
2: பேசுனீங்க, அழைப்பிற்கு நன்றி.
4: சொல்லுங்க.
3: ஆமா சிந்து மேம், பாரதி மேம், நான் நடிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். என் நடிப்பு தோத்து போச்சு மேம்.
2: ஐயோ யாரு மேம் நீங்க, முடிகளையே யாரு மேம் நீங்க,
4: அடிக்கடி ப்ரோமோ போடாதீங்க நான் கேக்குறீங்களா?
3: தேங்க்யூ மேம்,
4: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் காலிங்.
2: நானும் வந்து ஆர்ஜே சிந்து வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: Su mi casa, su.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. கட் கேமரா ரோலிங். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் என்ன டயலாக் பேச போறாங்க, சிந்துவை காப்பாத்த போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம். புதுவை பெண் பாரதி மேடத்துக்கும்
0: தெரிஞ்சிருச்சா? கண்டுபிடிச்சீங்க.
1: அட்டுத்தாட்டையும்
0: போட்டவங்கள டான்ஸ் ஆட வச்சிடறோம் ஆடி மாசம் அதுவும். ஓகே சொல்லுங்க.
2: விட்டுட்டீங்களே
0: பதட்டமே வேணாம். தெரியாம சொல்றோம் மேம், மன்னிச்சிருங்க மேம். மேம் ஐ அம் வெரி சாரி மேம். இதுக்கப்புறம் பேரே சொல்ல மாட்டேன் மேம். என் பேரை கூட நான் சொல்ல மாட்டேன் மேம்.
1: எங்க

0: அமெரிக்கா லண்டன் அந்த மாதிரி
1: இருந்திருக்கீங்க
2: சிந்து மேம், இந்த மாதிரி நீங்க சொல்லலாமா மேம்? அடுத்த டயலாக் சொல்லுங்க மேம்.
0: ஐயோ கடையை காணுமே போல
2: பொழுது
0: போல அதான் திருச்சி போட்டு விளையாண்டு.

0: களை எங்க காணோம் சொல்லுங்க. சொல்லுங்க.
1: உங்க
0: காலையில மேம்.
1: கடையை காணும் அப்படிதான் சொன்னேன் மேம்.
0: ஓகே மேம், சூப்பர்.
1: கடையை காணுமே பொழுது போல அதான் திருச்சி போட்டு விளையாண்டுட்டு இருக்கேன்.
0: ஓகே, அடுத்து
1: மூணாவது டைலாக் சொல்றேன் மேம். எங்க போற? எங்கடா என்ன போற? தனியா உட்காந்துருக்கேன். ஒரே எங்கதான் உட்கார விடுற?
0: எல்லாத்துக்கும் கூட கூட வந்துட்டே இருக்கீங்களே, எப்படி நாங்க சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற மாதிரியே இருக்குது உங்க மைண்ட் வைஸ். ஓகே மேம், சூப்பரா
1: பேசுனீங்க. யாரு கூட நீங்க கட் கேமரா குடுத்தீங்கனாலும் சரி, சூப்பரா பண்ணீங்க. அதே மாதிரி சிந்து மேடமும் தான் அதுக்கு.
0: ஓகே மேம்,
1: சும்மா
0: நன்றி. நன்றி மேம்,
2: நன்றி, நன்றி மேம்,
0: நன்றி மேம், அழைப்பிற்கு நன்றி. அப்பா சிந்துஜா,
2: எஸ்
0: அப்படியே ஒரே பாராட்டு மழையில நனைஞ்ச மாதிரியே இருக்குது.
2: நீங்க அப்படி வெளில போய் காய வைங்க, நான் அடுத்து ஷோ பண்ணணும்.
0: ஓகே, அப்பனா நிகழ்ச்சியில நிறைய ஒரு பாடல் கேட்டுடலாமா?
2: எஸ்
0: ஓகே, வரும் பாடலோட நிகழ்ச்சி நிறைய போயிருக்கிறது.

எஃப்எம் ரெயின்போ நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான ஹாப்பி ஹாப்பி ஈவினிங். நீங்க ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. வழக்கம் போல உங்களோட பிஸி ஷெட்யூல் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வரும்போது உங்களை அப்படியே ரிலாக்ஸ் மோடுக்கு கொண்டு போறதுக்காக நான் இங்க ஆர்ஜே சிந்து வந்தாச்சு. இங்க ஸ்டுடியோக்குள்ள வந்தாச்சு. இன்னைக்கு எந்த ஆர்ஜே எந்த பீச்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எங்க இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள ஒரு சூப்பரான சாங் கிட்டு வந்திருக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி வந்து ராக் பீச்ல இருக்காங்க. ஃபைனலா அவங்கள கண்டுபிடிச்சாச்சு, பேசிடலாம். குட் ஈவினிங் சாண்டி.
1: குட் ஈவினிங் ஆர்ஜே சிந்து. எஃப்எம் ரெயின்போ 102.5 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். பீச்ல எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஜாலியா வாக்கிங் போவாங்க. சில பேர் வந்து டைம் பண்றதுக்காக வருவாங்க, சில பேர் கொஞ்ச நேரம் அமைதிக்காக வருவாங்க. அப்படி ஒரு ஒருத்தவங்க எல்லாரையும் பிடிச்சு என்கிட்ட இருக்கிற கொஞ்ச கடி நீங்களும் கேட்கணும்னு சொல்லிட்டு கடிச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து பிரீத்திகா.
1: பிரீத்திகா என்ன பண்றீங்க?
2: காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன்.
1: சரி, ஓகே. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்ப வீட்டுல என்ன பண்ணிருக்கீங்க?
2: சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈவினிங் டைம்ல.
1: ஓகே. அப்போ ஃப்ரெண்ட்ஸோட வர்றது பிடிக்குமா, ஃபேமிலியோட வர்றதுமா, சோலோ வர பிடிக்கும்?
2: ஃபேமிலியோட வர்றதுதான் பிடிக்கும்.
1: போய் சொல்லக்கூடாது.
2: இல்ல, உண்மையாலே ஃபேமிலியோட வந்தாதான்
1: சொல்லுங்க.
2: இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா எப்பவுமே நம்ம தான் செலவு பண்ணி வாங்கி சாப்பிடற மாதிரி இருக்கும். ஃபேமிலியோட வந்தா பேரண்ட்ஸே வாங்கி கொடுத்துருவாங்க.
1: இது ஒரு நல்ல பாயிண்டா இருக்கு. சரி, ஓகே.

0: பீச் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது சார்.
1: ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்தது இருக்கேன், ஆனா வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து புதுசா இருந்ததுதான், பிடிக்கல.
0: ஓகே.
1: ஏன்னா வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கடல் தண்ணி உப்பு கரிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சது, அதனால எனக்கு வந்து பிடிக்காத மாதிரி இருந்துச்சு.
0: ஓகே, அத மாதிரி ஃபீல் பண்ணீங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெஸ்டான மூமெண்ட் பீச்ல அப்படின்னு சொல்லி மூமெண்ட் இருக்கேன்.
1: பெஸ்டான மூமெண்ட்னா வந்து ஃபேமிலியோட போகும்போது அந்த அலையில விளையாடுவோம்,
0: அந்த விளையாட்டு பிடிக்காது. சரி, ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்கப்படுறோம், ஓகேங்களா? சிம்பிளா யோசிக்கணும். ஓகேவா? ஒருத்தர் காலில் மோதிரம் போட்டிருந்தாரு,
1: ஏன்னா கையில பத்தலையா?
0: கையில பத்தல இல்ல, அது கால் போன முதல்ல அதனால கால் போட்டு. ஓகேவா? ஆக்சுவலி இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? சரி, கொக்கு ஒத்த கால்ல ஏனிக்கு
1: மீன் பிடிக்க
0: இல்ல, ஒரு காலத்துக்கு மோதா நிற்கும். சரி, ஒருத்தர் இட்லிக்கு வந்து வத்தி குச்சில வந்து பத்த வச்சு இட்லியில வச்சுறேன், பெட்ரோல் எங்க போடுவீங்க?
1: ரேஷன் கடையில.
0: ரேஷன் கடையில பெட்ரோல் வாங்கிட்டீங்களா? சரி, ஏக்கு அப்புறம் என்ன வரும்?
1: ஏக்கு அப்புறம் சி.
0: ஏக்கு அப்புறம் தான் சி வரும். ஆமா, கரெக்ட் தானே? ஏக்கு அப்புறம் தானே சி வரும். அப்போ கரெக்ட் ஆன்சர் தானே? சரி, ஏதாவது ஒரு தமிழ் படம் சொல்லுங்க.
1: வட சென்னை.
0: தமிழ் படங்க அது? நீங்க ராங் ஆன்சருக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? சரி, எங்க பிறந்தீங்க?
1: வீட்ல.
0: வீட்லயும் பிறப்பாங்க. சரி, ஓகே. பாஷா படத்துல ஹீரோ யாரு?
1: தளபதி.
0: சரி, ஓகே. பனானா என்ன கலர்ல இருக்கும்?
1: ப்ளூ கலர்.
0: ப்ளூ கலர், அது ப்ளூ தெரியலையா அப்பது? சரி, ஏறத்து எதுல போவோம்?
1: பீச்ல.
0: வீட்ல எங்க காணும்? சரி, சினிமா தேட்டர்ல என்ன பாப்பீங்க?
1: கார்ட்டூன்.
0: ஏன் கார்ட்டூன் பாக்கலாமே? சரி, ஓகே. எப்படி அப்படியோ சொதப்பெல்லாம் விளையாடுறதுனால. சரி, இப்ப வந்து மாட்டி வச்சு விளையாடலாம். நான் கேட்கிற கேள்வி கரெக்டா நான் ஆன்சர் சொல்லக்கூடாது இப்பயும். சரி, ஓகேவா? என்ன கலர் ட்ரெஸ் இது?
1: பிளாக் கலர்.
0: பிளாக் தான் ட்ரெஸ்.
1: ஜனநாயகன்.
0: பிரியாணி
1: பரோட்டா.
0: மூணு மியூசிக் டைரக்டர்?
1: இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, அனிருத்.
0: நீங்க திருப்பி திருப்பி பாக்குறது தான் ரெண்டு படம் பேர்.
1: வடசென்னை பாபா.
0: வடசென்னை?
1: வடசென்னை பிடிக்கும்.
0: ரெண்டு தாங்க கேட்டேன்.
1: இல்லை,
0: சரி ஓகே.

0: இப்ப வந்து உங்க போன்ல வந்து ரொம்ப மினிமமா தான் சார்ஜ் இருக்கு. ஒரே ஒரு பாட்டு தான் உங்களால டவுன்லோட் பண்ண முடியும். என்ன பாட்டு டவுன்லோட் பண்ணுங்க?
1: டெல்லியில வந்து அப்படி போடு சாங்.
0: அப்படியா? அப்படியே எங்களுக்கு பாடுங்க பாப்போம். அம்மா பாடுங்க. சரி வேற பாடல் பாடுங்க.
1: வேற
0: சரியா பாப்பா, அப்புறமா பாடுங்க. சரி ஓகே. கேட்டவொன்னே எஃப்எம் தான் கேட்டீங்களா?
1: ஆ எஃப்எம் கேட்டேன்.
0: எவ்வளோ நேரம் கேட்டீங்க ஒரு நாளைக்கு?
1: ஒரு நாளைக்கு ஒரு 1 hour.
0: ஓகே, தொடர்ந்து எஃப்எம் கேளுங்க சரிங்களா?
1: தேங்க்யூ.
0: தேங்க்யூ பேசி ஒரு சமாளிச்சதுக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ.
0: நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8.

மக்கார கரிச காடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு

0: கேர்ள்.
1: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு ஃபிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல. எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோடு நீங்க விளையாடிட்டு இருந்த ஒருத்தவங்களை புடிச்சு வந்து கொஞ்ச நேரம் எங்க கூட கடியில விளையாடுங்கன்னு சொல்லி கொடுத்து வந்திருக்கோம். அந்த வகையில் உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் ஓவியா.
1: ஓகே ஓவியா. ஓ ஓவியா ஆர்மியா நீங்க. சரி ஓகே. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன்.
1: காலேஜ் படிச்சிட்டு முழுப்ப வீட்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நீ காலேஜ் படிச்சா வீட்டுக்கு போக கூடாதா?
1: சரி வீட்டுக்கு வந்தீங்கல்ல, அப்ப எப்படி வந்தீங்க இந்த டைம்ல?
2: எனக்கு காலேஜ்ல இருந்து சீவேஜ் விசிட்காக கூட்டு போனாங்க. அப்போ அப்படியே காலேஜ்ல இருந்து அப்படியே பசங்க கூட
1: அப்படியே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: ரொம்ப ஜாலியா இருக்கு.
1: சரி ஓகே. பீச்னா ஒரு பெஸ்டான மொமெண்ட் எல்லாரோட லைஃப்ல இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இந்த மொமெண்ட் என்ன மறக்கவே முடியாது அப்படின்னு என்ன
2: அப்புறம் அந்த சங்கு பொறுக்கிறது, இந்த மட்டி பொறுக்கிறது, அதெல்லாம்.
1: அப்புறம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா?
2: ஐஸ்கிரீம் தான் ஃபர்ஸ்ட்.
1: நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என் தொண்டை எப்படி இருக்கு? நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடலையா?
2: நான் ஐஸ்கிரீம் டெய்லி சாப்பிடுவேன், வீட்டுக்கு போனாலும் சாப்பிடுவேன்.
1: அப்ப கூட உங்க த்ரோட் நல்லா இருக்கு. என் த்ரோட் மதியம் எப்படி இருந்துச்சு?
2: அது சாப்பிட்டு எங்க அம்மா சுட தண்ணி வச்சு கொடுப்பாங்களா, அதனால
1: ஒண்ணு குடிக்கல. சரி ஓகே. விளையாடிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ்ல?
2: நிறையவே.
1: அப்படியா? சரி, எனக்கு ஒரு கடி கேளுங்க. சாமிக்கும் கோயில்

0: சாமி வந்து கோவில்ல இருக்கும், கோவில் இருக்கும், ஊர்ல இருக்கேன்.
1: அது இல்ல, சாமி விக்ரம் நடித்த படம், கோவில் சிம்மு நடித்த படம். சரி, பிரியாணி செய்யலாம் பிளான் பண்ற. சரி, எல்லாத்தையும் வாங்கணும்னு கடைக்கு ஓடி போறாரு, போய் எல்லாத்தையும் வாங்கணும்னு பிளான் பண்றாரு. அப்ப முதல்ல என்ன வாங்குவார்?
0: எனக்கு இதுக்கு ஆன்சர் தெரியும்.
1: எப்படிங்க?
0: அவர் ஓடி போயிட்டு மூச்சு
1: வாங்குவார்.
0: எங்களுக்கு படிக்கிறதை விட இந்த கடிசவுக்கு தான் நிறைய. எனக்கு நீங்க கேக்கும் போது அதுதான் தோணல, ஆனா நீங்க கேட்டத கேள்விதான்.
1: சரி, அப்ப அடுத்த கேள்வி கேட்கவா? தண்ணியில இருக்கிற ஒரே ஒரு மீனால மட்டும் நீந்த முடியும், என்ன மீன் அது?
0: இது கொஞ்சம் டஃப்பா இருக்கே.
1: அந்த ஒரு மீன் அங்க மட்டும் தண்ணியில இருக்கு, ஆனா நீந்த முடியல. செத்து போன மீன். சரி, ஓகே. கல்யாணம், அடுத்த கேள்வி. கல்யாண மண்டபத்துல ஒரு பக்கம் 50 இலை போட்டிருக்காங்க, இந்த ஒரு பக்கம் 50 இலை போட்டிருக்காங்க. கூட்டுனா மொத்தம் எத்தனை இலை வரும்? கூட்டுனா 30 தானங்க வரும். கல்யாண மண்டபத்தை கூட்டுனா என்ன வரும்? வரும். சரி, ஓகே. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணதுனால நம்ம அடுத்த கேள்விக்கு, அடுத்த பெனல்டி கேமுக்கு போறோம்.
0: ஓகே.
1: சரி, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் சார். ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா?
0: ஏ, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ.
1: அப்ப ராங் ஆன்சர் ஒன்லி தான். நான் கேக்குற கேள்விக்கு ராங் ஆன்சர் மட்டும் தான்.
0: ஓகே, ஓகே.
1: சரியா? ஓகேவா? கேக் அப்புறம்
0: சி
1: பியா. அதுவும் ஏக் அப்புறம் தானே வருது. அப்ப அது எப்படி ராங் ஆன்சர்? இல்லையே.
0: இப்போ நான் அதை சம்பந்தமே இல்லாம ஒரு ஆன்சர் சொல்லுமா? ஓகே, ஓகே.
1: இப்பதான் நீங்க கேட்ச் அப் பண்றீங்க. சரி, பெட்ரோல் எங்க போடுவீங்க?
0: தலையில.
1: பெட்ரோல் எங்க இருந்து போடுவீங்கன்னு கேட்டேன்.
0: மல்லிகடல.
1: பரவாயில்லையே, போன வர ஒருத்தர் ரேஷன் கடை இல்லைன்னாங்க. மல்லிகடல் எவ்வளவு டீசெண்டா இருக்கு. சரி, ஓகே. ஒரு தமிழ் படம் பேசணும். தமிழ் படம் ரொம்ப லாங்கா யோசிக்கிறேன், சொல்லுங்க.
0: எனக்கு படம் வேறதே மைண்ட்ல ஓடுது, எனக்கு லாங் ஆன்சரே வர மாட்டேங்குது.
1: கோயிலுக்கு போனா என்ன பண்ணுவீங்க?
0: கோயிலுக்கு போனா
1: கோயிலுக்கு அமைப்பு செய்வாங்க. சரி, ஓகே. வீட்டுக்கு எப்படி வந்தீங்க?
0: பறந்து.
1: நல்லா ஆப்ஷனா இருக்கு. சரி, வாசல் என்ன பாப்பீங்க?
0: சாப்பாடு இருக்கா?
1: சாப்பாடு இருக்கான்னு வாசலையா பாப்பீங்க? என் வாசல் டைட் தாங்க தெரியுது. சரி, தென்னை மரத்துல என்ன கிடைக்கும்? சொல்லணும்.
0: உப்பு. உப்பு.
1: தென்னை மரத்துல உப்பு. நல்ல ஆப்ஷன். சரி, காக்கா எப்படி கத்தும்? சொல்லுங்க ஏதாவது.
0: எனக்கு இந்த சவுண்ட் எல்லாம் வந்து வர மாட்டேங்குது.
1: காக்கா சவுண்ட் வரலையா? தெரியல. சரி,
0: ஐடியா
1: லாங் ஆன்சரி சொதப்பினதுனால நம்ம அடுத்த வேஷனுக்கு போவோம். நம்பர் கேட்போம். ஏதாவது ஒரு நம்பர் சொல்லு. பெரிய நம்பரா?
0: பெரிய நம்பர்னா எதுக்குள்ள?
1: 50க்குள்ள.
0: 49.
1: 49ஆ? சிக்கிடுங்க. சரி, 49லேருந்து ரிவர்ஸ்ல வாங்க. 49 இங்கிலீஷ், 48 தமிழ். அப்படியே ரிவர்ஸ்ல வாங்க பார்ப்போம்.
0: அடுத்து 47 வந்து இங்கிலீஷ்ல சொல்லணுமா?
1: எக்ஸாக்ட்லி.
0: ஒன்னு தமிழ், ஒன்னு இங்கிலீஷ்.
1: எக்ஸாக்ட்லி.
0: 49, 48, 47, 46, 45, 44, 43, 42, 41, 40, 39, 39, 38, 37, 36, 35, 34, 33, 32, 31,
1: 20,
0: 20.
1: அப்புறம் 20.

0: முப்பது
1: முப்பது முப்பது
0: முப்பது கீழே
1: முப்பது தமிழ் இங்கிலீஷ் முப்பது டுவெண்ட்டி நைன் இருபத்தி எட்டு டுவெண்ட்டி செவன் இருபத்தி ஏழு டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி அஞ்சு டுவெண்ட்டி ஃபோரு பிரியாணி நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் பர்கர்
0: பீஸா காம்பினேஷன் போன தடவை ஒரு பொண்ணு பிரியாணி சைஸா தான் இருந்து சரி ஓகே மூணு மியூசிக் டைரக்டர் பேர்
1: யுவன் சங்கர் ராஜா
0: இது ராங் ஆன்சர் ஒன்லி இல்ல ரேபிட் ஃபயர்
1: மியூசிக் யுவன் சங்கர் ராஜா அனிருத் இளையராஜா
0: அதுவும் இல்ல நடந்து
1: அவர் பேர் டக்குன்னு
0: ரெண்டு பிலிம் நேம் நீங்க ரிப்பீட்டடா பாக்குற
1: ரிப்பீட்டடாவா பட்டா குஸ்தி ஜனநாயகம்
0: ரிப்பீட்டடா பாத்துனே ஒரே
1: பாட்டுதான் வரல அவங்க அந்த பொண்ணு முஸ்லீம் அந்த பையன் ஹிந்து அந்த
0: கேட்டவனே ஒரு ஸ்வீட்டா பேசினதுக்கு ரொம்ப நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ரெயின்போ 102.2
2: Bonja, boys and girls.

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல சூப்பரா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கூடயும் தொடர்ந்து பேசலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இவ்வளவு நேரம் அலையோடு விளையாடிட்டு இருந்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம், இப்ப வந்து டயர்டா உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம் மேடம், சர்மிளா.
1: ஓகே சர்மிளா மேம், எங்க இருந்து வரீங்க?
2: பாண்டிச்சேரி தான் மேடம்.
1: பாண்டிச்சேரி தானா? சரி, பாண்டிச்சேரி வந்து

0: பீச் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இருக்கு? இப்ப வந்து பீச் வந்து நிறைய பேரு நிறைய விதமா வருவாங்க, தனியா வருவாங்க, ஃபேமிலியோட வருவாங்க. சோ நீங்க எப்படி வர விருப்பப்படுறீங்க? மறக்கவே முடியாது
1: அலைகள் பார்த்தா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். மற்றபடி டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது பரவாயில்ல, நம்மளுடைய பீச் கொஞ்சம் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு தோணும். வெளியில இருந்து வந்துட்டு நம்ம இடத்த பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு.
0: ஓகே, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பீச்சுக்கு வந்துருக்கீங்களா?
1: போயிருக்கேன் மேடம், அப்பா அம்மாவோட போயிருக்கேன்.
0: சரி, அப்போ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் ஜாலியா, இப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்போ அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாருங்க?
1: அது வந்து அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கு வந்து பீச் வந்து ஒரு புதுசா தெரிஞ்சது, இப்ப வந்து பழகிட்டு வரும்போது எனக்கு அது
0: பீச் எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இருக்கு? இப்ப வந்து பீச் வந்து நிறைய பேரு நிறைய விதமா வருவாங்க, தனியா வருவாங்க, ஃபேமிலியோட வருவாங்க. சோ நீங்க எப்படி வர விருப்பப்படுறீங்க?
1: எப்ப டைம் கிடைச்சாலும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க.
0: சரி ஓகே, இப்ப பீச்சுக்கு வந்தா இந்த மூமெண்ட் வந்து என்னால மறக்கவே முடியாது அப்படின்னு ஏதோ பெஸ்ட் மெமரி இருக்கா?
1: பார்த்தா அந்த அலைகள் பார்த்தா கொஞ்சம் எனக்கு பிடிக்கும். மற்றபடி டூரிஸ்ட் எல்லாம் வரும்போது பரவாயில்ல, நம்மளுடைய பீச் கொஞ்சம் வந்து பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எனக்கு தோணும். வெளியில இருந்து வந்துட்டு நம்ம இடத்த பார்த்து ரசிக்கிறாங்க அப்படின்னு.
0: ஓகே, நீங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பீச்சுக்கு வந்துருக்கீங்களா?
1: நான் போயிருக்கேன் மேடம், அப்பா அம்மாவோட போயிருக்கேன்.
0: சரி, அப்போ ஒரு மாதிரி ஃபீலா இருக்கும் ஜாலியா, இப்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்ப அந்த டிஃபரன்ஸ் எப்படி பாருங்க?
1: அது வந்து அப்பா அம்மாவோட வரும்போது எனக்கு வந்து பீச் வந்து ஒரு புதுசா தெரிஞ்சது, இப்ப வந்து பழகிட்டு வரும்போது எனக்கு அது

0: கோயில் போயிருக்கோம், இங்க ஆரோவில் சைடு போயிருக்கோம், அப்புறம் மாதா கோயில் பக்கத்துலயே வந்து சிவன் கோயில் போயிருக்கோம். எல்லாம் நிறைய கோயில்
1: கோயில் நிறைய போயிருக்கீங்க. சரி ஓகே, உங்ககிட்ட நிறைய கடிதம் கேட்கலாமா?
0: சரிங்க மேடம்.
1: ஆனா நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாம் யோசிக்கீங்களா, லைட்டா யோசிக்கணும்.
0: ஓகே
1: சரிங்களா. ஒருத்தர் தண்ணியில இருக்கிற ஒரு மீனால நீந்த முடியாது, அப்ப அந்த மீன் என்ன மீனா இருக்கும்? நீங்க மீன் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி மீன் நீந்துமா?
0: பெண் மீனால
1: இல்லம்மா, செத்து போன மீனாலே நீந்த முடியாது.
0: அப்படிங்களா,
1: நான் அதுக்கு தான் ஹிண்ட் கொடுத்தேன். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மீன் நீந்தாதுல்ல, செத்து போய் தானே இருக்கும். சரி ஓகே. ஒருத்தர் வந்து கல்யாண மண்டபத்துல ஒரு பக்கம் 50 இலை இருக்கு, இன்னொரு பக்கம் 50 இலை இருக்கு, கூட்டினா என்ன வரும்?
0: கூட்டினா 100 வரும் மேடம்.
1: இல்ல குப்பைதான் வரும். ஒருத்தர் மேல இருந்து பந்து போட்டாராம், அந்த பந்து கீழே வந்துருச்சான், ஏன்?
0: மேல போட்டா கீழே தானே மேடம் வரும்.
1: இல்ல மேல பிடிக்க ஆள் இல்ல நாளைக்கு.
0: அப்படிங்களா,
1: சரி ஓகே. மேக்சிமமா வந்து நீங்க கடித கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நீங்க ஏதாவது பழமொழி சொல்லிருக்கீங்களா?
0: பழமொழின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கு உதவுற மாதிரி அண்ணனுக்கு கூட உதவ மாட்டாங்க அப்படின்னு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன்.
1: சரி அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க?
0: அப்படின்னா அடிச்சாதான் வந்து சில பேர் வந்து சொல்றத கேட்பாங்க.
1: நீங்க வந்து விரும்பி கேக்குற பாட்டு, இந்த பாட்டை என்னால மறக்கவே முடியாது, என்ன பாட்டு? ஒரு பாட்டு பேர் சொல்லுங்க, நீங்க வந்து ரிப்பீட்டடா
0: கேக்குறீங்க. அதுதான் மெலடி சாங்ஸ் எல்லா சாங்கும் கேட்டேன், ஏதாவது ஒரு பாட்டு எல்லாம் சொல்ல
1: கேட்டீங்களா? எஃப்எம் கேளுங்க, கேட்டதும் ஹெசிடேட் பண்ணாம பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருந்தாலும் இது எஃப்எம் ரெயின்போ 0.5.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி அலையோடு விளையாடு. நம்ம ஆர்ஜே சாண்டி ராக் பீச்ல சூப்பரா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் என்னென்ன மாதிரியான கேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்விட்ச் ஓவர் டு ஆர்ஜே சாண்டி.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் நம்ம கிட்ட சிக்கிருக்காங்க. நான் உங்க கிட்ட சிக்கிருக்கேனா இல்ல அவங்க எங்கிட்ட சிக்கிருக்காங்களா தெரியல, கேட்டுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் கோகுலலட்சுமி.
1: ஓகே, உங்க பேரு
2: ஸ்டாலின்.
1: ஓகே, எங்கிருந்து வரீங்க ரெண்டு பேரும்?
2: ரெண்டு பேரும் பாண்டி தான், காலேஜ்.
1: ஓகே, ரெண்டு பேரும் காலேஜ் படிக்கிறீங்க. எத்தனை வருஷமா ஃப்ரெண்ட்ஸ்?
2: இப்போ காலேஜ் படிக்கிறேன்.
1: ஓகே, ரெண்டு வருஷமா ஃப்ரெண்ட். ரெண்டு பேருக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா? சரி, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு. நீங்க அவங்க டெஸ்ட் வைக்க போறீங்க. உங்களை பத்தி மூணு விஷயம் சொல்லணும். அதுல ஒரு விஷயம் பொய்யா இருக்கணும். அந்த விஷயம் என்ன விஷயம்னு அவங்க கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, ஏதாவது ஒரு மூணு விஷயம். எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது தெரியும் தெரியாதுன்னு ஏதாவது ஒரு மூணு விஷயம் சொல்லு.
2: ஓகே, நான் வந்து ரொம்ப பாசமா இருப்பேன்.
1: சூப்பர்.
2: அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஜாலியா இருப்பேன். அதுக்கப்புறம் மூணாவது விஷயம் ரொம்ப
1: கோபப்படுவேன்.
3: தராம
1: சாப்பிடுவாங்க. ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க, அதுல எது தப்பான விஷயம் கண்டுபிடிக்கும்.
3: நான் அதிகமா வந்து போன் யூஸ் பண்ண மாட்டேன். எது சாப்பிட்டாலும் தருவேன் எல்லாருக்கும்.
1: சரி சரி,
3: அப்ப நல்லா படிப்பேன்.
1: எது தப்பு? மூணு மூணு நீ எனக்கு டெஸ்ட் வைக்கிறீங்களா? ஓகே, ரெண்டு பேரும் இப்போ சேர்ந்தா பண்ற ஏதாவது ஒரு விஷயம்.
3: போன் அதிகமா யூஸ் பண்ணுவோம். அப்படியே சாப்பிடுவோம் எதனா.
1: காசு வந்து ஆனா பெண்ணா? காசுன்றது வந்து பெண். ஏன் சொல்லுங்க? தலைக்கு பின்னாடி பூ இருக்குல்ல, அதனால அதனால. ஓகேவா? சரி, கருப்பா இருக்க மேகம் எல்லாம் வந்து ஸ்பீடா போகுமா?
3: ஏன் போனோம்
1: இல்ல, அது கார் மேகமா தான் ஸ்பீடா போகுது கார். சரி, ஒரு நாய் வந்து ஒரு பெரியவரை பார்த்து குறைச்சிட்டே இருந்துச்சு. ஏன்
3: அந்த பெரியவர் நாய்
1: இல்ல அது இஷ்டம் அது குறைக்குது. சரி, ஞாயிற்றுக்கிழமைகள கிடைக்காத பால் என்ன பால்? ஞாயிற்றுக்கிழமையில அந்த பால் கிடைக்காது.
3: அமலாபம்.
1: அது எந்த கிழமையிலும் கிடைக்காதமா? சொல்லு. தபால். ஞாயிற்றுக்கிழமையில டெலிவரி பண்ண மாட்டாங்க அதனால்தான். சரி, ஸ்கூல்ல மட்டும் கிடைக்கிற பால் என்ன பால்? பிரின்சிபால். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, நீங்க
3: கேக்குறேன்னா, ஒரு வீடு, ஒரு வீட்டுல வந்து ஒரு ரெண்டு மூணு ரூம் இருக்கான். அதுல வந்து எல்லாரும்

0: போக முடியுமா? ஆனா ஒரு ரூம் உள்ள மட்டும் போகவே முடியாதான்.
1: அந்த ரூம் என்ன ரூம்?
0: ஆ
1: சாவி தொலைச்சிட்டாங்களா?
0: இல்ல அந்த அது வந்து மஷ்ரூம். அதனால
1: நான் கூட ஏதோ சந்திரமுகி ரூம் சொல்றீங்க நினைச்சேங்க. ஓகே அடுத்தது
0: அடுத்தது கேக்குறேன். இப்ப நம்ம வந்து இந்த ஊர்ல இருந்து வெளியூர்க்கெல்லாம் போனோம், இப்ப கேட் எல்லாம் தாண்டல டோல் கேட் எல்லாம் அது மாதிரி தாண்டவே முடியாத ஒரு கேட் எல்லாம்
1: இந்தியா கேட்டா
0: கோல்கேட்ங்க. கோல்கேட் எப்படி நீங்க
1: தாண்ட போட்டு மேல தாண்டு.
0: ஒரு ஊர்ல இருந்து ஒரு கல்யாணம் நடந்துச்சான். அந்த கல்யாணத்துல பார்த்தா ஒரே ஈயா இருந்துச்சான். ஏன்
1: சாப்பாடு அவ்வளவு டேஸ்ட் இருந்துச்சா?
0: ஏன்னா அந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடந்துச்சு.
1: நீங்க இந்த மாதிரி உங்களுக்குள்ள பேசுறது மாதிரி விளையாடிருக்கீங்களா?
0: பேசலாம். நான் இவங்க என்ன பேசுறேன்னு
1: டீமோட்டிவேட் பண்றாங்களா? ஓ மை காட். சரி ஓகே, ராங் ஆன்சர்ஸ் மட்டும் விளையாடிருக்கீங்களா? சொல்லுங்க. என்ன கிடைக்கும்? மாம்பழம் எப்படி வந்தீங்க?
0: உருண்டு வந்தோம்.
1: இல்ல கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாக்குறேன். உருந்து வந்து சரி, ஏரோப்ளைன் எதுல போகுது?
0: ரோட்ல போகுது.
1: ரோட்லயும் தான் போவோம். சரி அப்புறம் கேக். அப்புறம் என்ன
0: கேக்? அப்புறம் வரும்
1: பனானா. என்ன கலர்ல இருக்கும்?
0: பிங்க் கலர்.
1: சரி ஓகே. உங்களுக்குள்ள நீங்க இது மாதிரி மறக்க முடியாம ஏதாவது ஒரு இன்சிடென்ட் வச்சிருக்கீங்களா? இது எங்களுக்காக மறக்கவே முடியாது. எங்க கேங்ல யாராலையும் மறக்கவே முடியாதுன்னா என்ன இன்சிடென்ட் சொல்றீங்க?
0: ஒரு வாட்டி நாங்க இந்த மாதிரி பீச்சுக்கு வந்து விளாண்டுருந்தோங்க. அப்ப வந்து வெட்டிய உண்டா, அப்ப வந்து பல்லு வந்து
1: அந்த பல்லு டேமேஜ் ஒன்னால மறக்க முடியாதாமா? சரி ஓகே. நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங்கா வந்து ஒரு ஏதாவது ஒரு எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா பண்ற ஏதாவது ஒரு விஷயம் இல்லையே, இந்த விஷயத்த நாங்க பண்ணிடுவோம், ஆனா எங்களை அறியாம இதை பண்ணிடுவோம்னா என்ன விஷயமா இருக்கும்? ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சில்லியா பண்ணி மாட்டி காலேஜ்ல இந்த மாதிரி கட்டடிச்சிருக்கீங்களா? கட்டடிச்சு மாட்டிருக்கீங்களா?
0: காலேஜ்ல வந்து மாத்தி இருக்கோம். ஆனா வந்து எல்லாம் பிளான் போட்டுதாங்க பண்ணோம். ஆனா வந்து எல்லாரும் பிளான் போட்டோம். ஆனா அதுல ஒரு பொண்ணு கண்டது பிளான் போனா
1: என்னன்னு
0: தெரியல. அம்மா அடிக்க மாட்டாங்க. ஆனா வந்து நாங்க காலேஜுக்கு வரும் போதே எங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்.
1: சரி ஓகே. ரொம்ப ஜாலியா வந்து கேட்டவனே வந்து ஒரு ஜாலியா வந்து பேசுனீங்க. சோ थैंक यू so much. எஃப்எம் எல்லாம் கேட்றீங்களா?
0: கேப்போம். வீட்ல அம்மா கேட்பாங்க,
1: அதனால கூட கேட்டுறேன். சரி ஓகே. கடந்து வந்து ஒரு ரெகுலரா வந்து எஃப்எம் கேட்க பாருங்க. சரியா? ஓகே. கேட்டதும் வந்து பேசுனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க ரெண்டு பேரும். நேர்ல இவ்வளவு நேரம் வந்து பீச்ல வந்து டைம் போறதே தெரியாம விளையாடிட்டு சிரிச்சுட்டு இருந்தோம். சோ கடந்து இணைந்திருந்தாலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.5.

0: விளம்பரத்தை தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி புதுச்சேரி எண்ணெய் VCR கொசுநோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள்.

0: தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடியபோது முறையே மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் ஆகியோர் இம்மசோதாக்களை அவையில் கொண்டு வந்தனர். அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற முதலாவது மசோதாவிலும், தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க 2வது மசோதாவிலும் வகை செய்யப்பட்டுள்ளது. மசோதாக்கள் நிறைவேற்றிய பின்னர் மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் போராட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் இன்று மாநிலங்களவையிலும் அலுவல்கள் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. காலை அமர்வில் வீட்டு வசதி, போக்குவரத்து, கலாச்சாரம், சமூக நீதி உள்ளிட்ட துறைகள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தனர். மாணவர் போராட்டம் தொடர்பான எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பதிலளிக்க மத்திய உள்துறை அமைச்சர் தயார் என அரசு உறுதியளித்த பின்னரும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் வேண்டுமென்றே விவாதங்களை தவிர்ப்பதாக கூறி தேசிய ஜனநாயக கூட்டணி இன்று நாடாளுமன்ற வளாகத்திலேயே பேரணி ஒன்றை நடத்தியது. கூட்டணி எம்பிக்கள் பதாகைகளை ஏந்திய வண்ணம் இதில் கலந்து கொண்டனர். ஆளும் கூட்டணி தலைவர்களுக்கு இடையிலான வாராந்திர மங்கள் மிலன் கூட்டத்தை தொடர்ந்து இப்பேரணி நடைபெற்றது. மங்கள் மிலன் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் மற்றும் தோழமை கட்சிகளின் தலைவர்கள் மூவர்ண கொடிகளை அசைத்த வண்ணம் கலந்து கொண்டனர். பிரதமரின் பயிர் காப்பீடு, PM கிசான் போன்ற திட்டங்கள் மூலமான நேரடி ரொக்க மானிய உதவிகளை ஒருங்கிணைந்த முறையில் விவசாயிகள் பெற ஏதுவாக நாட்டில் இதுவரை 10 கோடியே 33 லட்சம் விவசாயிகளுக்கு பிரத்யேக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய வேளாண் துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதை தெரிவித்தார். நடப்பு பருவமழை மற்றும் எல் நினோ நிலவரங்களால் வேளாண் துறையில் ஏற்படக்கூடிய தாக்கங்களை இந்திய வானிலை ஆய்வுத்துறையுடன் இணைந்து மத்திய அரசு தொடர்ச்சியான முறையில் கண்காணித்து வருவதாக மக்களவையில் மற்றொரு கேள்விக்கான பதிலில் திரு ராம்நாத் தாக்கூர் கூறினார். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: எல் நினோ நிலவரங்களை கருத்தில் கொண்டு 15 மாநிலங்களில் சராசரிக்கும் குறைவான அளவில் மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படும் 342 மாவட்டங்களுக்கு அவசர கால வேளாண் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நிலைமைகளை திறம்பட்ட முறையில் எதிர்கொள்ள ஏதுவாக தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் மூலம் நிலையான செயல்பாட்டு நெறிமுறைகள் தயாரிக்கப்பட்டு வேளாண் அறிவியல் கழகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாநிலங்களின் நடவு தேவைகளுக்கு ஏற்ற அளவில் விதைகள் கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். நீர்நிலைகளில் தற்போதுள்ள நீர் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்களை தயாரிக்கவும், விவசாயிகளிடையே திறம்பட்ட நீர்ப்பாசன முறைகளை ஊக்குவிக்கவும் மத்திய நீர்வள ஆணையம் மாநிலங்களுக்கு அறிவுறுத்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது.
0: பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் நாட்டில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயன்பெற்றுள்ளதாகவும், சுமார் 28,000 கோடி ரூபாய் மானியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். சூரியகர் திட்டத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு நடப்பு நிதியாண்டில் 22,000 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இத்திட்டத்தினால் இவ்வாண்டு ஜூலை மாதம் வரையிலான காலகட்டத்தில் சூரிய விசை மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறன் 14.65 GW அளவிற்கு அதிகரித்திருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். புதை படிவமல்லாத எரிசக்தி ஆதாரங்கள் மூலமான நாட்டின் மின்சார உற்பத்தி திறனை 2030 ஆண்டிற்குள் 500 GW உயர்த்தும் இலக்கையட்ட இதனால் ஏதுவாகும் என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜெம் இணையதளத்தின் 10 ஆண்டுகால

0: கால வளர்ச்சி குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்ட ஜம் இணையதளத்தினால் கடந்த 10 ஆண்டுகளில் சிறு நிறுவனங்கள் வர்த்தகம் புரிவது எளிதாகி இருப்பதுடன் குறிப்பாக பெண் தொழில் முனைவோரின் அதிகார பங்கேற்பும் மேம்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதை எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. போதைப் பொருட்களை ஒழிப்பதில் சிறப்பான முறையில் செயல்பட்ட காவலர்களுக்கு முதலமைச்சர் திரு விஜய் பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தார். பள்ளி கல்லூரிகளில் சிறப்பாக செயல்படும் போதைப் பொருள் எதிர்ப்பு மன்றங்கள் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. திருச்சி, மதுரை, விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை உட்பட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் போதைப் பொருள் தடுப்பு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. கொசு மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் புதுச்சேரியில் செயல்படும் எண்ணெய் விசிஆர் ஆராய்ச்சிக் கழகத்தில் அதன் செயல்பாடுகள் குறித்து 9 முதல் 12 வகுப்பு வரையுள்ள மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களின் அறிவியல் படைப்புகள் அடங்கிய கண்காட்சி ஒன்றுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளுடனான நேரடி தொடர்பு மூலம் உயிரி மருத்துவ ஆராய்ச்சியில் மாணவர்களுக்கு ஆர்வம் ஏற்படுத்தி இத்துறையில் உள்ள வேலை வாய்ப்புகள் குறித்தும் எடுத்து கூறுவதே இதன் நோக்கம் என்று கொசுநோய் ஆராய்ச்சிக் கழக விஞ்ஞானி டாக்டர் தனலட்சுமி தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில்,
1: We are targeting 9th to 12th standard students. கொஞ்சம் பயோமெடிக்கல் ரிசர்ச் சைடும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரணுன்றதுக்காக நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ICMR இட்ஸ் ஓப்பன் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லைக் 9 to 12 எந்த ஸ்டூடெண்ட் வேணா அவங்க பேரண்ட்ஸ் கூட கூட வரலாம், ஆர் ஸ்கூல்ஸ்ல இருந்து வரலாம். சோ இங்க நீங்க 2 நாள் வந்து 10 to 4 நம்ம லேப்ஸ் பாக்கலாம். இங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே சயின்டிஸ்டும் டெக்னீஷியன்ஸும் இங்கிருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பயோமெடிக்கல் ரிசர்ச் மருத்துவ ஆராய்ச்சி பத்தி நீங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கலாம். புதுசா அடிஷனலா என்ன பண்ணிருக்கோம்னா, இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸையும் வெக்டர் போன் டிசீசஸ் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் அப்படின்ற டாபிக்ல எக்ஸிபிஷன்ஸ் பண்ண சொல்லியிருக்கோம்.
0: புதுச்சேரியில் செவாலியே செலான நாயக்கர் நினைவு நாள் அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலை மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவப் படத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு ராஜவேலு, குடிமைப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு விக்னேஷ் கண்ணன், திரு செந்தில் என்கிற ரமேஷ் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் எம்டெக், எம்சிஏ, எம்பிஏ உள்ளிட்ட முதுகலை படிப்புகளில் 2 கட்ட கலந்தாய்வு நடைமுறைகளுக்கு பின்னர் காலியாக உள்ள இடங்களுக்கான மாப் ஆஃப் கலந்தாய்வு வரும் 14ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் உடனடி மாணவர் சேர்க்கைக்கான இந்த இறுதிக்கட்ட கலந்தாய்வில் கலந்து கொள்ளலாம். விருப்பமுள்ள மாணவர்கள் முன்கூட்டியே தங்களின் விண்ணப்பங்களை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்கலாம் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவித்துள்ளது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி புதுச்சேரி எண்ணெய் விசிஆர் கொசுநோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
2: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா.

0: से करीब 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:22. நீங்க கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட்டான ஷோ மனம் விரும்புதேதா? எனக்கு இந்த டைம்ல இப்ப ஜாலியா செம ஃபாஸ்ட் பீட்டா ஒரு சாங் கேட்கணும், இல்லப்பா எனக்கு கொஞ்சம் மெலடியா ஒரு பாட்டு கேட்கணும், இல்ல பெப்பியா சாங் கேட்கணும், இந்த மாதிரி நிறைய ஆசைகள் நம்ம மனசுல இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? சோ எஃப்எம் ரெயின்போல உங்களுடைய ஃபேவரட்டான சாங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, போனை எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2275230, வெளியூர் நேர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்தி குப்பம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
2: பொன்வானம் பன்னீர் தோடு பாடல் வருகிறது.
1: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார். அழைப்பிற்கு நன்றி.
2: மிக்க நன்றி மேடம்.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ மனம் விரும்புதே. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம், சிதம்பரம் என்ப கண்ணன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: பாரதி.
0: சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: பாரதி கண்ணம்மா.
0: ஓ தெய்வமே, என்னது இது?
1: பாடல் வந்து தெண்டலுக்கு தெரியுமா?
0: ஓகே,
1: தெரியாது.
0: நன்றி, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கிட்ட என்ஜாய் பண்ணலாம்.
1: நன்றி மேடம், நன்றி.

0: மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து, என்ன விருப்பமான பாடல் கேட்க போறாங்க? கேட்கலாம். வணக்கம்.
1: மாலை
0: வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து? நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: உங்களுடைய
0: ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே டைம் கரெக்டா 6:38:33 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிறது என்ன ஃபேவரட்டான சாங் கேட்க போறாங்க, கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். பவுனிகிலிருந்து பேரமணி பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க
0: சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: என்ன சார்? சார் படத்துல இருந்து மாமர குயிலே சொன்னதாமா வயசுல மேம்.
0: ஓகே, உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி சார்.
1: நன்றி மேம், நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி முட்டுஞ்சி நம்ம வந்து மனம் விரும்பதே ஷோ போயிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து ஜாலியாக வந்து அவங்களுடைய ஃபேவரட்டான சாங்கை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
1: மன்னார்குடியில இருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: எனக்கு பூப்பறிக்க வருகிறோம் படத்துல இருந்து எட்டி அழகு அந்த பாடல் கொடுங்க மேம்.
0: ஓகே, அவ்வளவு அழகான சாங் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மேம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி மேடம்.
0: உங்களின் மனம் விரும்பிய பாட்டு காது குளிர கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow Puthuvai 102.8.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து என்ன விருப்பமான சாங் கேட்க போறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார், எங்கிருந்து? சொல்லுங்க சார்.
1: நலமா இருக்கீங்களா மேடம்?
0: ரொம்ப நலமா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப சந்தோஷம் கூட பேசுறதுக்கு.
0: அப்படியா சார், எனக்கும் ரொம்ப சந்தோஷம் சார். சொல்லுங்க.
1: மனு
0: நீதி பத்தி ஒரு ரோஸ் பட்டம் பாட்டு. ஓகே சார், உங்களுடைய நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது

0: நல்லா இருக்க தம்பின்னு சொன்ன. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: வணக்கம், நான் உறையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
2: எனக்கு சுக்கிர என்ற திரைப்படத்துல இருந்து சப்போஸ் நீக்காதலிச்சி.
1: ஓகே சார், சப்போஸ் சப்போஸ் பண்ணுங்க. உங்களுடைய விருப்பமான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
2: ஓகே மேம், நன்றி மேம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற முதலாவது மசோதாவிலும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க இரண்டாவது மசோதாவும் வகை செய்யப்பட்டுள்ளது. பிரதமரின் பயிர் காப்பீடு, PM கிசான் போன்ற திட்டங்கள் மூலமான நேரடி ரொக்க மானிய உதவிகளை ஒருங்கிணைந்த முறையில் விவசாயிகள் பெற ஏதுவாக நாட்டில் இதுவரை 10,33,00,000 விவசாயிகளுக்கு பிரத்யேக அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. மத்திய வேளாண்துறை இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதிலொன்றில் இதை தெரிவித்தார். பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தின் கீழ் நாட்டில் 50,00,000 மேற்பட்ட வீடுகள் பயன்பெற்றுள்ளதாகவும் சுமார் 28,000 கோடி ரூபாய் மானியம் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இன்று மக்களவையில் தெரிவித்தார். அரசு அலுவலகங்களுக்கு தேவையான பொருட்களின் கொள்முதலில் ஜெம் இணையதளம் புரட்சிகரமான மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜெம் இணையதளத்தின் 10 ஆண்டுகால வளர்ச்சி குறித்து மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்தநிலை நிகழ்ச்சி புதுச்சேரி NIVCR

0: கொசுநோய் ஆராய்ச்சி கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. காரைக்காலில் மின்கட்டண நிலுவை வைத்துள்ளவர்களின் மின் இணைப்புகள் வரும் 13 தேதி முதல் துண்டிக்கப்பட உள்ளதால் நுகர்வோர் தங்களின் மின்கட்டண நிலுவைகளை உடனடியாக செலுத்தி துண்டிப்பை தவிர்த்து கொள்ள வேண்டுமென மாவட்ட மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: எங்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணுக்கு முன்னிரவு வணக்கம்.
0: முன்னிரவு வணக்கம். கூறுவது யார், எங்கிருந்து சார்?
1: கலையரசு நல்லாப்பாளையம்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: இந்த பாடல் வரும் வரிகளில் நிலவுகளை, நிலவை நிறைய கோணங்களில் அழைத்திருப்பார்கள். மனசுக்கேத்த மகராசா பாடு, நிலா பாடு, பாடு வருவது சித்ரா சின்ன பேர்.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி.
1: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்புதே நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: நன்றி.
2: தேங்க்யூ
3: மேம், பை.

0: ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்ப தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலோச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர் யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த மசோதாவை இன்று சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் மாநிலங்களவையில் தாக்கல் செய்தார். இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு அர்ஜுன் ராம் மேக்வால், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீர்ப்பாயங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தொடர் முயற்சிகளை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் கொண்டுவரப்படவுள்ள சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக நவீன மற்றும் சுதந்திரமான சீரான தீர்ப்பாய கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நிர்வாகத்தை வலுப்படுத்துவதோடு வெளிப்படைத்தன்மையும் திறனும் மேம்படும் என்று அவர் குறிப்பிட்டார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கவும் இம்மசோதா வகை செய்கிறது என்று குறிப்பிட்ட அவர், இதன் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நியமிக்கப்படுவார் என்றும் அவர் கூறினார். நீதிமன்ற நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதோடு உலக தரத்திலான நீதி கட்டமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார்.

0: நீதி கிடைக்கும் வகையில் நீதித்துறை வலுப்பெறும் என்றும் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கும் இம்மசோதா வலு சேர்க்கும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக இந்த விவாதத்தின் மீது பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு சுபாஷ் பராலா, நீதி நிர்வாகத்தில் இந்த மசோதா பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் என்று தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட 11 ஆண்டுகால முயற்சியின் பயனாக இம்மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு திருச்சி சிவா பேசுகையில், கடந்த 2021 கொண்டுவரப்பட்ட தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு மாற்றாக புதிய மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் புதிய மசோதாவில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய தீர்ப்பாய ஆணையம் அமைக்கப்படுவதையும் தமது உரையில் திரு திருச்சி சிவா குறிப்பிட்டார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு இன்பதுரை, ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் திரு எஸ் ரெட்டி, தெலுங்கு தேசம் கட்சியின் திரு பாஷ்யம் ராமகிருஷ்ணா உள்ளிட்டோரும் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு பேசினர். எல் நினோ வெப்ப தாக்கத்தால் பருவமழை குறைந்து வருவது குறித்து மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மழை குறைவதால் விவசாய உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து இதனை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் கூறியுள்ளார். இந்திய வானிலை ஆய்வு மையத்துடன் பருவமழையில் ஏற்படும் மாற்றம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களில் மாவட்ட அளவிலான எல் நினோ பாதிப்பு நிவாரண திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இயல்பு நிலைக்கும் குறைவாக மழை பெய்துள்ள 342 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டு இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் அறிவுறுத்தலின்படி வெளியிடப்பட்டுள்ள நிலையான செயல்முறைகளை பின்பற்றுமாறு மாநில அரசுகள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தேவையான விதைகள் கையிருப்பில் வைத்திருக்குமாறு மாநிலங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், சீனாவுடனான எல்லைப்பகுதி குறித்து அந்நாட்டுடன் இந்தியா தொடர்ந்து பேசி வருவதாக கூறினார். அண்மையில் நடைபெற்ற 36வது இந்திய சீன எல்லை குறித்த ஆலோசனைக் கூட்டத்திலும் இந்தியாவின் நிலைப்பாடு வலியுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியாகவும் ராணுவ அதிகாரிகள் நிலையிலும் எல்லைப்பகுதியில் அமைதியை பராமரிப்பது குறித்து பேச்சு நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். சீனா உரிமை கோரும் எந்தவொரு பகுதியும் அருணாச்சல பிரதேசத்தில் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். பங்களாதேஷ் பிரதமர் திரு தாரிக் ரஹ்மான் இந்தியா வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும், இருதரப்பு உறவுகள் குறித்து அவருடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். புதுதில்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டத்திலும் பங்களாதேஷ் பிரதமர் பங்கேற்பார் என்றும் அவர் தெரிவித்தார். பங்களாதேஷுக்கான இந்திய துணைத் தூதர் அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசியுள்ளதாகவும், இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தப்பட்டதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: घर घर तिरंगा हर घर तिरंगा நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: நாடாளுமன்றத்தில் தில்லி மாணவர் போராட்டம் தொடர்பான விவாதத்தில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்கேற்க தொடர்ந்து மறுத்து வருவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் போராட்டத்தின் போது தில்லி காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து மத்திய அரசு வெளிப்படையாக விவாதிக்க தயாராக உள்ள நிலையில் எதிர்க்கட்சிகள் விவாதத்தில் கலந்து கொள்ளாதது ஏற்புடையது அல்ல என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் எழுப்பும் கேள்விகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உரிய பதிலளிக்க தயாராக உள்ளார் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளையும் நடத்தவிடாமல் காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் தடை செய்து வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தவும் தன்னிறைவு பெற்ற கிராமங்களை உருவாக்கவும் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் கைவினைத் தொழில்கள் மற்றும் சிறு தொழில்களையும் சிறிய அளவிலான வர்த்தகத்தையும் மேம்படுத்தும் வகையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெறும் நடைமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு கிராம வங்கியின் சார்பில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 36 கிளைகளைச் சேர்ந்த 250 பயனாளிகளுக்கு அரசின் கடன் உதவி வழங்கப்பட்டது. பிரதமரின் வேளாண்மை உட்கட்டமைப்பு திட்டத்தின் மூலம் உரிய நேரத்தில் தமக்கு கடன் உதவி கிடைத்ததாக சித்தனூர் பகுதியைச்

0: இருந்த கார்த்திகேயன் தெரிவித்தார்.
1: இப்ப இந்த லோன் வந்து பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல எடுத்ததுனால எனக்கு இதுல 35% சப்சிடி கிடைக்குது. அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் மூலமா எனக்கு இன்ட்ரெஸ்ட்ல 3% சப்சிடி கிடைக்குது. 5 இயர்ஸ்ல இந்த லோன் கம்ப்ளீட் ஆயிடும். இப்ப புதுசா வேலை வாய்ப்பு இல்லாத எல்லாருமே இந்த ஸ்கீம் மூலமா ஃபுட் ப்ராசஸிங் வரும்போது PMFME மூலமா நல்ல சப்போர்ட் கிடைக்குது, ஈஸியா லோன் கிடைக்கும். பிரதம மந்திரியோட ஸ்கீம்ல ஷெட்யூல்டு கவர்மெண்ட் பேங்க் மூலமா லோன் வாங்கும் போது ஈஸியா.
0: பிரதமரின் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தின் மூலம் 19 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதால் விவசாயத்தை விரிவுபடுத்தும் வாய்ப்பு கிடைத்துள்ளதாக விவசாயி தீபா தெரிவித்தார்.
2: ஆல்ரெடி நாங்க ஆட்டுப்பண்ணை நடத்திட்டு இருக்கோம். நாங்க அந்த ஆட்டுப்பண்ணையை வந்து பிரீடிங் யூனிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக இந்த லோன் வாங்குறோம். இந்த லோன் வந்து நாங்க 19 லட்சத்துக்கு நாங்க வாங்கியிருக்கோம். இதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட வந்து கம்மியா ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம மானியம் கொடுக்கறதுனால இந்த யூனிட்டை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: பலுச்சிஸ்தான் சுதந்திரம் அடைந்துள்ளதை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பலுச்சிஸ்தானின் சுதந்திர தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 11 தேதியன்று நாட்டின் 6 கோடி மக்களும் கொண்டாடுவார்கள் என்று கூறியுள்ளார். பலுச்சிஸ்தான் மக்கள் சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது மட்டும் போதாது என்றும், சர்வதேச சமுதாயத்தின் அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்ட ரீதியாகவும் அரசியல் மற்றும் தூதரக அளவிலும் பலுச்சிஸ்தானுக்கு அங்கீகாரம் தேவை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஐநா உறுப்பு நாடுகள், ஆசியான், ஆப்பிரிக்க கூட்டமைப்பு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் பலுச்சிஸ்தானின் சுதந்திரத்தை வெளிப்படையாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தான் சிறைகளில் கொடுமைகளை அனுபவித்து வரும் 50,000-க்கும் மேற்பட்ட பலோச் மக்களை அந்நாடு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்றும் திரு மிர்யார் பலோச் கேட்டுக் கொண்டுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் உக்ரைனின் வடிம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அகான்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருச்சி அணி 45 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த திருச்சி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 182 ரன் எடுத்தது. பின்னர் 183 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய நெல்லை அணி 18 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 137 ரன் மட்டுமே எடுத்தது. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற திருப்பூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. எல் நினோ வெப்பத்தாக்கத்திலிருந்து விவசாயத்தை பாதுகாக்க மத்திய அரசு தொடர் நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. பலுச்சிஸ்தான் சுதந்திரத்தை சர்வதேச சமுதாயம் அங்கீகரிக்க வேண்டும் என்று பலோச் அமைப்பின் தலைவர் திரு மிர்யார் பலோச் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25:22. வெல்கம் பேக் டு தி ஷோ மனம் விரும்புதே. இந்த நிகழ்ச்சியில உங்க மனசுக்கு விரும்பின பாடலையும் கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா போனை எடுங்க, டயல் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760, மற்றொரு எண் 2271770. வெளியூர் நேயர்கள் 0413 அப்படின்ற குறியீட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
2: மனம் விரும்புதை நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக்கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் பாரதி அவர்களுக்கும் நேயர்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சார். கூறுவது யார், எங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், ஷோ சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
2: எனக்கு வந்து மழை படத்துல இருந்து விண்ணோடு மேல சத்தம் என்ன அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு. மதுரையில கொஞ்சம் மழை பெய்யிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பு.
1: சோ மழையை என்ஜாய் பண்றீங்க? உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
2: நன்றி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், யார் எங்கிருந்து?
3: புறத்தால் புலி அடித்து புறத்தால் ஓட வைத்த பெண்களின் வீரம் பெற்ற தேசத்தின் ஈரம் எங்கள் பாரதி எனும் வீரம் பெண் பண்புலகின் சாரம். சிகப்பு ரோஜாக்கள் படத்துல இருந்து மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்த ஒரு பாடல், பாடல் ஒரு சின்ன விளக்கம்.
2: ஓ, விளக்கம் வரையா?
3: காதல் எனும் தெய்வீகம் அது கடவுளாக உருமாறும், இவள் கண்களின் ஒளி என் கற்பனைகளின் துளி, கண்களை மூடி திறந்தேன் கார்கை மலர்ந்திருந்தார், அவள் கண்களை மூடினால் நான் கதிரொலியை தேடினேன், இரவும் பகலும் இது விழிகள் இவன் இமையின் துடிப்பினிலேயே பல மொழிகள், மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது.
2: உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது சார், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி மேடம்.

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க மேம், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்.
1: படம் வந்து லேசா லேசா ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று உன்னை கேட்டேன். அந்த
0: சாங் லேசா லேசா ஒரு பாட்டை கேட்டாச்சு.
1: கேட்கணும்
0: நன்றி மேம், நன்றி.
1: தேங்க்யூ.

0: நேயர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம் நாளை காலை 6:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. மனம் விரும்பதே டைம் கரெக்டா 7:43:40 ஆயாச்சு. நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர் யாரு இங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சார். யாரு இங்கிருந்து?
1: நான் தென்மேற்கு கணேஷ் ராஜா.
0: ஓகே, சொல்லுங்க சார். உங்களுடைய ஃபேவரட்டான சாங்
1: படம் வந்து நாளை நமது.
0: ஓகே,
1: பாடல் வந்து நீல நயலங்களில் ஒரு நீண்ட கனவு வந்து.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கிட்ட ரசிக்கலாம். அழைப்பிற்கு நன்றி சார்.
1: உங்களுக்கு நன்றிங்க.
0: ஓகே சார், நன்றி சார்.
1: நன்றி.

0: நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தார் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் எங்கிருந்து?
3: புதுமை பெண் பாரதி மேடம். அவர்களுக்கு இனமாங்கலம் 6 முருகன்.
0: என்னது வணக்கம் சொல்வது, சொல்லுங்க
3: மேடம். மேடம், நான் இளமாங்கலம் 6 முருகன். நம் நாடு திரைப்படம் பாடல் வந்து ஆடை முழுவதும் நினைய நினைய மழை அடிக்குதடி, அந்த பாடல் மேடம்.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
3: நன்றி மேடம். உங்களுக்கு இரவு வணக்கம். நன்றி
0: நன்றி சார். நன்றி.

0: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
1: ஹாய் பாரதி, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்க சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங்?
1: காதல் மனம் ஃபிலிம்ல இருந்து வானம் மண்ணம் கட்டிக்கொண்டது.
0: ஓகே சார், உங்களுடைய ஃபேவரட்டான சாங் வருது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அழைப்பிற்கு நன்றி.
1: தேங்க் யூ மா.
0: அந்த நேயரின் விருப்ப பாடலை கேட்கும் முன்,
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேருவீதி, புதுச்சேரி.
0: வரும் பாடலோடு மனம் விரும்புதை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டு மக்கள் சுதந்திர தினத்தை முன்னேறிய இந்தியாவிற்கான உறுதியேற்புடன் பெருமிதமாகவும் விமர்சையாகவும் கொண்டாட வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துவதில் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டுமென இன்று சமூக ஊடகத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் அவர் கூறியுள்ளார். ஹர்கர் திரங்கா இயக்கத்தின் கீழ் ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி ஏற்ற வேண்டுமென்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். இந்திய வங்கிகள் புதுமையாக்கம், பொறுப்புணர்வு மற்றும் நுகர்வோர் நம்பிக்கை மீதான தெளிவான கவனத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஏற்க வேண்டுமென ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்கோத்ரா கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிதி நிறுவனங்களின் ஒப்பீட்டு தர மதிப்பீடு குறித்த ஃபிபேக் மாநாட்டில் பேசுகையில் அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொடர்பான சட்ட திருத்த மசோதாவும் கேரளம் குறித்த பெயர் மாற்ற மசோதாவும் மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டன. அரசியல் சாசனத்தில் கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்ற முதலாவது மசோதாவிலும் தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்க இரண்டாவது மசோதாவிலும் வகை செய்யப்பட்டுள்ளது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். சென்னை மாநில கல்லூரியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் போதை எதிர்ப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. உயிரி மருத்துவ ஆராய்ச்சிகள் குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ளும் வகையிலான ICMR ஷைன் திறந்த நிலை நிகழ்ச்சி புதுச்சேரி NIVCR கொசுநோய் ஆராய்ச்சிக் கழகத்தில் இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. காரைக்காலில் மின்கட்டண நிலுவை வைத்துள்ளவர்களின் மின் இணைப்புகள் வரும் 13ஆம் தேதி முதல் துண்டிக்கப்பட உள்ளதால் நுகர்வோர் தங்களின் மின்கட்டண நிலுவைகளை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்த்துக் கொள்ள வேண்டுமென மாவட்ட மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
2: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
1: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
3: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
1: பின்றாங்கப்பா,
4: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
5: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்ல, ஏன்னா சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
6: என்ன சொல்றதுல?
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமைய காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: நேயர்கள், இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:16. வண்ணங்களின் சங்கமம், வானவில் வண்ண பாடல்களின் சங்கமம், எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். நிகழ்ச்சியில தொடக்கமா பாடல் விருந்து கேட்கலாம். சேதுபதி திரைப்படத்திலிருந்து.

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஜஸ்டின் பிரபாகரன் இசையில வாலியின் வரிகள்ல பலராமன் சந்தியா எஸ்பிபி சரண் அனு ஆனந்த் குரல்கள்ல பாடல் வரது கேட்கலாம். பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா ஏஆர் ரஹ்மான் இசையில விஜய் பிரகாஷ் ஸ்வேதா மோகன் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். மரியான் திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. டைம் கரெக்டா 9:31:05. நிகழ்ச்சியில அடுத்ததா ஜிவி பிரகாஷ் இசையில நான் முத்துக்குமார் வரிகள்ல ஹரிணி பாடிய பாடல் வருது கேட்கலாம். டார்லிங் திரைப்படத்திலிருந்து

பொன்னியின் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் அடுத்ததா அனிருத், இசையில் விக்னேஷ் சிவன், வரிகளில் ரவிஜி சஷா திரிபாதி, குரல்களில் பாடல் வருது கேட்கலாம். காத்து வாக்கில் ரெண்டு காதல் திரைப்படத்தில் இருந்தேன்.

சிந்துதேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா டி இமான் இசையில யுகபாரதி வரிகள்ல சித் ஸ்ரீராம் ஸ்ரேயா கோஷல் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். அண்ணா திரைப்படத்திலிருந்து

நேயர்கள் கவனத்திற்கு. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. நாளை செவ்வாய்க்கிழமை

நேயர்களே, சைவாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சுந்துதேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா ஹரிச்சரன் ஸ்வேதா மோகன் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். அமரன் திரைப்படத்திலிருந்து

பொன்னியின் சிந்துதை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா டி இமான் இசையில யுகபாரதி வரிகளில் ஜித்தின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் குரல்களில் பாடல் வருதி கேட்கலாம். ரஜினி முருகன் திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா யுகபாரதி வரிகள்ல நரேஷ் ஐயர் சாதனா சர்கம் குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். மைனா திரைப்படத்துல இருந்து

தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில அடுத்ததா லியோன் ஜேம்ஸ் இசையில சேஷா வரிகள்ல சக்தி ஸ்ரீகோபாலன் குரல்கள்ல பாடல் வருதை கேட்கலாம். காஞ்சனா 2 திரைப்படத்திலிருந்து

தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சியில அடுத்ததா நரேஷ் ஐயர் ரீதா குரல்கள்ல பாடல் வருது கேட்கலாம். சகா திரைப்படத்துல இருந்து இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு, இது என்றுமே உங்கள் உணர்வோடு.

தேன்சு தேவாரம் கேட்டுட்ருக்கீங்க. டைம் கரெக்டாக 10:30:37 ஆகுது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் ஹரிச்சரன் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் பாடல் வருது கேட்கலாம். தொடரி திரைப்படத்திலிருந்து

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:32 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் அரவிந்த்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எல் சாகுபடி நிறைவு பகுதி. காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை தமிழ் அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. 7:25 நலமாய் வாழ. குழந்தைகளுக்கு வரக்கூடிய சிறுநீரக பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 முதல் 8:15 வரையிலும், 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 11:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற விஜயலட்சுமி அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். இதில் வலி மேலாண்மை குறித்து புதுச்சேரி உடலியல் மற்றும் மறுவாழ்வு மருத்துவத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் அகல்யா அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே ஜார்ஜ். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்துதே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். வானிலை அறிக்கை. 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறும். இதனிடையே காலை 7:00 முதல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7-8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.

0: of India's national pride and spirit of unity. The movement, which will continue till the 17th of this month, coincides with the 150th anniversary of Vande Mataram this year, making the occasion even more heart-stirring for every patriot. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 11:10 நேயர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.